தேவை விலக்குவதாக அவர் அறிவித்துள்ளார். ஜினாலுவா கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள்களை விநியோகித்ததற்காக மேலும் 9 பேர் மீது அமெரிக்க நீதித்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கட்பந்தாட்டம். அதிகாலை ஆட்டத்தில் பிரெண்ட்ஃபோர்ட் 3-1 சுழியம் என வெஸ்ஹாமை வென்றது. லீட்ஸ் 3-1 என பேர்ன்லியை தோற்கடித்த நிலையில் வால்ஸுக்கும் சண்டர்லேனுக்கும் இடையிலான ஆட்டம் தலா ஒரு கோலில் முடிவுற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சிரிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இன்றைக்கு வந்து உலக சிரிப்பு நாள் அப்படின்றதுனால முதல் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கு அழைக்கும் நேர்கள் எவ்வளவு நேரம் நீங்க சிரிக்க போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம் தானே. ஒருவேளை இப்ப நீங்க வானொலி பக்கமா வந்திருந்தா நமக்கு அழைக்க தொடங்கலாம். 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 எத்தனை வினாடி உங்களால இடைவிடாம சிரிக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கொண்டாடப்படும் இந்த உலக சிரிப்பு நாள்ல நாங்க சொல்ல வர்றது ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு மட்டும் சிரிக்க கூடாது, எப்போதுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியா வைத்திருக்கணும், அதுதான் நாங்க சொல்ல வரோம். அதனால இப்போதே நீங்க அழைத்து பேசுங்க.

சரிங்க, உங்களின் நீண்ட விடுமுறை எப்படி இருந்தது? கடந்த வெள்ளிக்கிழமை வந்து தொழிலாளர் தினம் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு புது விடுமுறை கிடைச்சது. அதனால பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்க. சுற்றுப்பயணம் இப்படியாக நெடுஞ்சாலைகள்ல கொஞ்சம் பரபரப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. நேற்று நிலவரம் பார்த்தோம்னா நெடுஞ்சாலைகள்ல நெரிசலா இருந்துச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கும் நெடுஞ்சாலைகள்ல நெரிசல் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா அந்த விடுமுறை எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து தலைநகர் நோக்கி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பயணத்துல இருந்தா பார்த்து பத்திரமா எங்க போகணுமோ அங்க பார்த்து பத்திரமா நீங்க போங்க. உங்களுடைய நீண்ட விடுமுறை எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆனா இப்பெல்லாம் பாருங்க, விடுமுறை வர்றதும் தெரியல முடியறதும் தெரியல, அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருதா? இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்கு தோணுதுல. இந்த நீண்ட விடுமுறை உங்களுக்கு நல்ல நல்ல நினைவுகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
2: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
4: மின்னல் எஃப்எம்.

இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம சாப்பிட போறோம், இல்ல எங்கேயாவது பொருள் வாங்க போறோம், சுற்றி பார்க்க போறோம், அந்த இடத்துல பொருளின் விலை குறைவா இருக்கா, அந்த இடத்துல வாடிக்கையாளரை நல்லா பார்த்துக்கிறாங்களா, நம்ம போற இடம் வந்து ஒரு சுத்தமான இடமா இருக்கா, இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம வெளியில தெரிவிக்கிறோமா. இன்றைக்கு வந்துங்க கருத்து பகிரும் நாள்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. ஆங்கிலத்துல ரைட் ரிவ்யூ டே அப்படின்னு சொல்றாங்க. மேற்கத்திய நாடுகள்ல இந்த கருத்து தெரிவிக்கிறது, அதாவது இந்த ரிவ்யூ கொடுக்கறது பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கான். இப்ப வழக்கமா நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிடறதுக்கு போறதுக்கு முன்பாக கூகுள்ல என்ன தேடுவோம், இந்த கடையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நல்லதா சொல்லிருக்காங்களா, சாப்பாடு நல்லா இருக்கா, விலை குறவா இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம் தானே. ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த இடம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ரிவ்யூல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறோமா அப்படின்றதுதான் கேள்வியே. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னுக்கு, முதலில் மற்றவர்களோட கருத்துக்களை படிக்கிறாங்களாம். அந்த பொருளை வாங்கி அவங்க பயன்படுத்திருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல அந்த கருத்துக்களை படிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்றாங்களா பொருள் வாங்கலாமா இல்லையா, போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. இது குறிப்பா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கான். ஆசியால இந்த பழக்கம் இப்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லுங்க, ஒரு கருத்தை நம்ம பகிரும் போது நேர்மையா இருக்கணும், நியாயமானதா இருக்கணும். அந்த நபரை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தப்பான கருத்துக்கள்லாம் நம்ம எழுதக்கூடாது. நல்ல அனுபவமா இருந்தா பாராட்டுங்க, ஒரு குறையா இருந்துச்சுன்னா அழகா சொல்லுங்க. அதுதான் நீங்க எப்படிங்க ரிவ்யூ அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு நபரா, குறிப்பா அந்த கருத்துக்கள்லாம் ஒரு கடைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கருத்தை அவங்க கொடுத்துருவாங்க, சாப்பாடு நல்லாவே இல்லைங்க, அப்பா சாப்பாடு அவ்வளோ ருசியா இருந்துச்சுங்க, அந்த மாதிரி ஆரம்பத்தில் நாங்க சொன்ன மாதிரி நேர்மையான கருத்துக்களை மட்டும் நீங்க கொடுங்க. அதுதான்

0: சொல்றாங்க. வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மீனல எஃப்.
1: நான் சாய் தர்மராஜ் புலிங்கோ டிராவிடா பைக்கர்ஸ் ஜஹோபாரூர்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின். 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம் ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸாக முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான் அண்ட் ஸ்ராம்பான் டு ஜஹோபே. ஆசியன் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.
2: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
3: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
4: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
5: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
4: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
6: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
7: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
8: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 pages சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான்
9: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
10: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம்
9: தான். அவசரமா பேசிட்டு இருக்கேன்,
10: ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
9: நினைவுகளுக்காக
10: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
9: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
10: இப்படிக்கு
9: மின்னல்
11: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

ஹரிஹரன் பாபுதாரி இந்த பாடலை பாடி இருந்தாங்க. அடுத்து ஜீன்ஸ் படத்துக்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்க போறோம். இந்த திரைப்படம் 98 வெளியானது. 28 ஆண்டுகள் ஆயிருச்சு இந்த திரைப்படம் வெளிவந்து. குறிப்பா 90 இந்தியால அதிக செலவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஜீன்ஸ் திரைப்படம். நடிகர் பிரசாந்த் கூட சொல்லியிருப்பாரு, குறுகிய நேரத்துல நிறைய நாடுகளுக்கு சென்று படமாக்கப்படுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம், அதுவும் 90 காலகட்டங்கள்ல அது இந்த படத்தின் மூலமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹைரா ஹைரா ஹைராப்பா அந்த பாடலை அடுத்து நம்ம கேட்க போறோம். கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில.

0: சிறப்பு பணிக்குழு மருத்துவர்கள் பற்றாக்குறையை ஆராயும். 2026 மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.7% கணிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சல மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அமைச்சர்களுக்கு இடையிலான சுகாதார சிறப்பு பணிக்குழு நிறுவப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன்மிக்கவர்களை தக்க வைத்துக் கொள்வது உள்ளிட்ட மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை சிக்கல்களை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சு இந்த குழுவினை அமைத்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் கூறினார். சுமார் 151 மருத்துவமனைகள் பலதரப்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளன. ஆகையால் முழுமையான தீர்வை வரைவதற்கு உயர்கல்வி அமைச்சு, நிதியமைச்சு, பொதுச்சேவைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக சபாவில் மருத்துவர்களை பணியமர்த்துவதை ஊக்குவிக்கும் வகையில் இடமாற்ற செலவுபடி உள்ளிட்ட முனைப்புகளை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளும் சீர்தூக்கி பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜுல்கிப்லி சொன்னார். ரிங்கிட் மதிப்பு தொடர்ச்சியாக வலுவடைந்துள்ளதும் பன்னாட்டு நிதியகம் IMF-ன் பொருளாதார கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையை பறைசாற்றுகின்றது. இது மலேசியாவின் எதிர்கால இலக்கு மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் எடுத்துரைப்பதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் தெரிவித்தார். ஏப்ரல் மாத இறுதி வரை அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட் சுமார் 2.64 விழுக்காடு உயர்ந்ததன் மூலம் சீனாவிற்கும் சிங்கப்பூருக்கும் அடுத்து ஆசியாவின் சிறந்த செயல்திறன் கொண்ட நாணயங்களுள் ஒன்றாக ரிங்கிட் உருவெடுத்துள்ளது. இந்த அடைவு நிலைக்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு முதலீட்டு வரவு, அரசியல் நிலைத்தன்மை போன்ற கூறுகள் பங்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இவ்வாண்டுக்கான மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை 4.7 விழுக்காட்டிற்கு IMF உயர்த்தியுள்ளது. மலேசியாவும் ஆஸ்திரியாவும் வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல், பசுமை தொழில்நுட்பம், கல்வி, சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பினை வலுப்படுத்திக் கொள்ள கடப்பாட்டினை புலப்படுத்தியுள்ளன. கடந்த மாதம் இறுதியில் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பா ஆஸ்திரிய குடியரசின் பன்னாட்டு விவகார துணை அமைச்சர் ஷிப் செல்ஹோனுடன் இந்த இணக்கம் எட்டப்பட்டதாக வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ லுக்கா நிஸ்மன் அவாங் சௌனி குறிப்பிட்டார். அவ்விரு தலைவர்களும் வட்டார பன்னாட்டு விவகாரங்கள், மலேசிய ஐரோப்பிய ஒத்துழைப்பு, மேற்காசிய சூழ்நிலை போன்றவை குறித்து விவாதித்ததாக விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்காசியாவில் மலேசியாவை ஒரு முதன்மை வியூக பங்காளியாக ஆஸ்திரியா அங்கீகரித்துள்ளது. அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தக மதிப்பு 6.35 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளது. நடப்பு அரசியல் சவால்களை எதிர்கொள்ளவும் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் 3 முதன்மை இலக்குகளை அம்னோ வகுத்துள்ளதாக அதன் தலைவர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சைத் அமிடி தெரிவித்துள்ளார். ரோமா பங்சா, வெளிப்படையான கருத்துக்களை பரிமாறுதல் உள்ளிட்ட மாபெரும் ஒத்துழைப்பு ஆகியவை அவற்றுள் அடங்கும் என அவர் சொன்னார். இவை அனைத்தும் சக்திகளை ஒன்றிணைப்பது, தேசிய சிந்தனை ஆற்றலை உருவாக்குவது உட்பட ஒத்துழைப்பு அடிப்படையிலான அரசியல் அணுகுமுறையில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சயீத் குறிப்பிட்டார். நேற்று குவாலலம்பூர் உலக வாணிக மையத்தில் நடைபெற்ற 80வது அம்னோ மாநாட்டில் அவர் இவ்வாறு உரையாற்றினார். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதற்காக 4 கட்ட காசே ஜோஹோர் BKJ உதவி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என மந்திரி பசார் டத்து ஒனாஃபை காசி தெரிவித்துள்ளார். மாநில மக்களின் நல்வாழ்வினையும் நலனையும் உறுதி செய்யும் முனைப்பாக அஃது அமைந்துள்ளது. அம்னோ தலைமையிலான மாநில அரசாங்கம் மக்களின் நலனில் கொண்டுள்ள அக்கறையை இது புலப்படுத்துகிறது என்றார் அவர். இதுவரை வழங்கப்பட்ட BKJ வாயிலாக 500,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். இவ்வாண்டு ஜோஹோர் மாநில வரவு செலவு திட்டத்தில் இந்த முனைப்பிற்கு 150 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை நெகரிசெம்பிலன் ஜெராம்தோய் பொழுதுபோக்கு பூங்காவில் சுற்றுலா மேற்கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய 10 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பில் உள்நாட்டு ஆடவரிடமிருந்து மாலை 5:54 அழைப்பு பெறப்பட்டதாக ஜலுப்பு மாவட்ட காவற்படை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அசீஸ் அன்சைட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி தனது குடும்பத்தினரிடம் இருந்தபோது அங்கு அமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் வழுக்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்களினால் மீட்கப்பட்ட அச்சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை உயிரிழந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 உலக ஊடக சுதந்திர குறியீடு WFP-இல் மலேசியா 95வது நிலைக்கு சரிந்துள்ள நிலையில் உள்ளூர் ஊடகங்கள் பத்திரிகையாளர்களின் நிலைமை மோசமடைந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். காசா, பாலஸ்தீனம், சூடான் உள்ளிட்ட பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளில் இதற்கு முன் இல்லாத எண்ணிக்கையில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவது உள்ளிட்ட முதன்மை ஊடகங்கள் மீதான நம்பிக்கை குறைவுக்கு மத்தியில் இந்த ஆண்டு தரவு வரிசை வெளியிடப்பட்டதாக மலேசிய சுயேட்சை ஊடக மையம் CIJ குறிப்பிட்டுள்ளது. எல்லையற்ற செய்தியாளர்கள் RSF அமைப்பால் வெளியிடப்பட்ட இந்த குறியீட்டில் மலேசியா இந்த ஆண்டு 7 இடங்கள் சரிந்துள்ளது. அதன் ஒட்டுமொத்த மதிப்பெண் 52.73 குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அது 56.09 இருந்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் கடந்த வாரம் நடைபெற்ற செய்தியாளர்கள் இரவு விருந்து உபசரிப்பில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கால் தாமஸ் எலனை தற்கொலை தடுப்பு நடவடிக்கையிலிருந்து விடுவிக்குமாறு அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். April 27 சிறையில் அடைக்கப்பட்ட 31 வயது சந்தேக நபருக்கு பாதுகாப்பு அறை ஒதுக்கப்பட்டது. அந்த அறையானது 24 மணி நேரமும் பூட்டப்பட்டிருக்கும். அதுமட்டுமின்றி உடலை இருக்கும் கவச உடை போன்ற ஒரு மேலங்கியை அணிய வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதிக்கப்பட்டுள்ளதை வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினர். ஈரானின் புதிய அமைதி பேச்சு பரிந்துரை தனக்கு மனநிறைவளிக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் மூளக்கூடும் என தெஹ்ரானின் மூத்த ராணுவ அதிகாரி முகமது ஜாஃபர் அசாடி தெரிவித்தார். முன்னதாக வியாழக்கிழமை பாகிஸ்தானிடம் புதிய வரவை தெஹ்ரான் சமர்ப்பித்தது. அந்த பரிந்துரைகளை அமெரிக்கா ஏற்க மறுத்துள்ளதை தொடர்ந்து மீண்டும் மோதல் ஏற்படக்கூடும் என்ற ஆருடம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசதந்திர வழியை தேர்ந்தெடுப்பதா அல்லது மோதலை தொடருவதா என்ற முடிவு தற்போது வாஷிங்டனிடம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மெக்சிகோ ஆளுநர் ரூபன் ரோகாமோயா போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விசாரணைக்கு உதவ தாம் தற்காலிகமாக பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜினலுவா கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள்களை விநியோகித்ததற்காக மேலும் 9 பேர் மீது அமெரிக்க நீதித்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று ரோகாமோயா தெரிவித்தார். முன்னாள் இடதுசாரி அதிபர் ஆண்ட்ரஸ் மேனல் லோபெக்ஸ் ஒப்ராடோருக்கு நெருக்கமான சமோயா 2021 வடமேற்கு மாநிலமான ஜினலோவாவின் ஆளுநராக பதவியில் இருந்தார். விளையாட்டு 2026 தாமஸ் கின்ன பூப்பந்து போட்டி ஓசன் அரங்கில் நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் பிரான்ஸ் 3-0 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவை வெற்றி கொண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு பணிக்குழு மருத்துவர்கள் பற்றாக்குறையை ஆராயும். 2026 மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.7% கணிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படைக்கும் மின்னல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ.
0: அதேதாங்க பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். 8 பாடல்கள், புதுமுதிய பாடல்கள் இந்த வார நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல. கடந்த சில வாரங்களா இந்த பாடல் முதல் நிலையில இருக்கு. அதற்கு முன்பு இந்த பாடல் தான் முதல் நிலையில ரொம்ப அதிகமா இருந்துச்சுல. அதுக்கப்புறமா பார்த்தா பவழமல்லி தொடர்ந்து முதல் நிலையில இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வார நிகழ்ச்சியில நிலவரம் எப்படி அமைது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். 8 நிலையில இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்றத வாங்க இப்ப கேட்கலாம்.
2: 8 நிலை

கபில் கபில் அந்த பாடலை பாடியிருந்தாரு. கபில் ஃப்ரெண்ட்லி படத்துக்காக இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில புது வரவா வந்திருக்கு. இடம்பெற்ற முதல் வாரத்துல எட்டாம் நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த பாடல். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா தொழிலாளர் தினத்தை நம்ம கொண்டாடி இருந்தோம். பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி எல்லோருக்குமே தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இப்ப என்னதான் இந்த செயற்கை நுண்ணறிவு AI ஆக்கிரமிப்பு அதிகமா இருந்தாலும் கூட தொழிலாளருடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால முடிந்த அந்த தொழிலாளர் தினம் நல்ல ஒரு விடுமுறையை உங்களுக்கு கொடுத்திருக்கோம், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்க, இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேக்குறீங்களா?

எப்போதும் போல இந்த பாடல்கள்லாம் இந்த வார நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முழுமையா கேட்க பாபாஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை காலை 10 மணி வரைக்கும் கேளுங்க. 7 நிலையில இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம் இப்போ. 7 நிலையம் மறந்து

0: ஆதித்யா அந்த பாடலை பாடியிருந்தாரு, மறந்து போச்சு. இந்த வாரம் நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம என்ன பசியார் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன் நீங்க வீட்டுல உப்புமா செய்யக்கூடாது? ஏன்னா பாபாஸுடைய உப்புமா மிக்ஸ் 450 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாஸுடைய உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்புங்க, வீட்டுல உப்புமா செய்வது அவ்வளோ எளிது. இதுல ஒரு பேக்கெட் எடுத்துக்கங்க, அப்புறம் அடுப்பில் சட்டியை வைத்து ஒரு தேவையான அளவு நீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொதிக்கும் நீரில் 450 கிராம் பாபாஸின் உப்புமா மிக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே மெது மெதுவா கொட்டி ஒரு 7-10 நிமிடத்திற்கு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் விட்டு கிளறி பரிமாறலாம். பாருங்க எவ்வளவு எளிதா பாபாஸின் உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்ம வீட்டுல உப்புமா செய்திருக்கோம். கூடவே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர், ஒரு காஃபி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படியே அமர்ந்துகிட்டு தொலைக்காட்சியில நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்க. எப்போதுமே நம்மளோட சமையல்ல மன திருப்தியை கொடுக்கின்றது பாபாஸின் பொருட்கள். இந்த மாதிரி பாபாஸின் சில பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாவே வாங்கி வைத்துக்கலாம். இப்ப பாபாஸின் உப்புமா மிக்ஸ் தேவைப்படும் போது சீக்கிரமா ஏதாவது நம்ம சமைத்து சாப்பிடுறதா இருந்தா நிச்சயமா அந்த பாபாஸின் உப்புமா மிக்ஸ்ல நமக்கு தேர்வாக இருக்கும். பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, கேழ்வரகு மாவு, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பேக்கெட்லாம் நம்ம வீட்டுல வாங்கி வைத்துக்கலாம். இசை புயல் பாடியிருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. என்ன பாடல்னு வாங்க இப்ப கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையம்

0: ரை ரை ராரா ஏ ஆர் ரஹ்மான் யுகேந்திரன் வாசுதேவன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்புல இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல் ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அன்யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டுல நம்ம குழம்பு வைக்கிறோம், பிரட்டல் செய்யறோம், இதற்கு ஒரு கூடுதல் சுவை வேணும்னா நீங்க கரா மசாலா மிக்ஸ் பயன்படுத்திருக்கீங்களா? இதற்கு முன்பு பாபாஸ் பார்த்தோம்னா பாபாஸின் கரா மசாலா மிக்ஸ் வந்து வெளியீடு செய்திருக்காங்க. அப்படி என்னங்க இதுல சிறப்பம்சம் இருக்கு நீங்க கேட்கலாம். 10க்கும் மேற்பட்ட மூலப்பொருட்களை தேர்ந்தெடுத்து மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட பொருள் தான் பாபாஸின் கரா மசாலா மிக்ஸ். அக வீட்டுல ஏதாவது ஒரு சமையல் செய்யும் போது, குழம்பு செய்யும் போது, ஒரு பிரட்டல் செய்யும் போது தேவையான அளவு இந்த பாபாஸின் கரா மசாலா மிக்ஸ் சேர்த்துக்கிட்டா கூடுதல் சுவை கிடைக்குங்க. குறிப்பா இந்தியால பார்த்தோம்னா சமையல்ல இந்த கரம் மசாலா மிக்ஸின் பயன்பாடு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஆக உங்களோட சமையல்ல ஒரு கூடுதல் சுவை வேணும்னா பாபாஸின் கரம் மசாலா மிக்ஸை பயன்படுத்துங்க. இப்போ சில வீடுகள்ல பார்த்தோம்னா அந்த இறைச்சி வகையான சமையல் சமைக்கும் போது கரம் மசாலா மிக்ஸ் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க. உங்க வீட்டுல எப்படிங்க? நீங்க சமையல்ல கரம் மசாலா மிக்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வெறும் கரம் மசாலா மிக்ஸ் கொண்டே சமைப்பவர்களும் இருக்காங்க. அந்த பிரட்டலா இருக்கட்டும் ரொம்ப சுவையா இருக்கும் அது சமைக்கும் போது. உங்க வீட்டுல எப்படி சமையல்ல கரம் மசாலா மிக்ஸ் இருக்குமா? கொஞ்சம் அழைத்து சொல்றீங்களா எப்படி சமைக்கிறீங்க அப்படின்றத 2282573347468. இந்த வீட்டுல செய்யற வறுவல் இருக்குல்ல, அதுக்கு கரம் மசாலா மிக்ஸ் சேர்த்தாலே அவ்வளோ சுவையா இருக்கும். உங்க வீட்டுல எப்படின்றத அழைத்து சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடல் மூன்றாம் நிலையில இருந்தது கடந்த வாரம். இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. என்ன பாடல்னு வாங்க இப்ப கேட்கலாம்.
1: ஐந்தாம் நிலை.

ஜனநாயகன் படத்துக்காக அந்த பாடலை கேட்டிருந்தோம். ஐந்தாம் நிலையில இருந்த பாடலுங்க அந்த பாடல். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டுல சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு, இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாஸின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாஸின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாஸின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் இருக்கு, அப்புறம் பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாஸின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகள்ல முடிய முடிய அப்படி வாங்கி கணக்க வைத்துக்குவாங்க. ஆனா பாபாஸுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாஸின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல் தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகளில் பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நான்காம் நிலையில் இருக்கும் பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில. நான்காம்

யூத் படத்துக்காக ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் இடம்பெற்ற இந்த பாடல் இந்த வாரம் 4 நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். நம்ம வீட்டுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாசின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவன ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாசின் மஞ்சள் தூள் 6 அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாசின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டுல சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாசின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், 100 விழுக்காடு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில் சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் என்னென்ன பாடல்கள் கேட்டிருந்தோம் அப்படின்றத கண்ணோட்டமா கேட்க போறோம். 8 நிலை தொடங்கி வாங்க கேட்கலாம்.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: தளபதி கச்சேரி மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சந்த் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கரா மசாலா மிக்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல, உங்க வீட்டுல கரா மசாலா மிக்ஸின் பயன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஷாலாம்ல இருந்து கோபி வந்திருக்காரு. கோபி சொல்லுங்க.
3: கரா மசாலா போட்டு நேற்று ஆட்டு இறைச்சி கறி வச்சிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு அதோட டேஸ்ட். அது சொல்லதான் அடிச்சேன். அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஆனா கரா மசாலா வாங்கிட்டு வர
2: சொன்னாங்க.
3: வாங்கிட்டு வரேன்.
2: முதல் முறையா இந்த கரா மசாலா மிக்ஸ் நேத்து தான் சாப்பிட்டுருக்கீங்க?
3: இல்ல, இதுக்கு முன்னாடி அதுதான் பாய்ப்பாங்க. பட் ஆனா வந்துட்டு எனக்கு தெரியாது, அவங்க வந்து கரா மசாலா பாய்ச்சிதான் சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது.
2: ஓ,
3: சோ நேத்து வந்துட்டு அது முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனா வந்து அம்மா சொன்னாங்க பாபாஸோட கேட்டு வாங்க சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி நான் இன்னைக்குதான் கேக்குறேன். இப்ப நேத்து வந்து சமைச்சதுல அப்பதான் எனக்கு தெரியும், அம்மா வந்து பாபா கரா மசாலா போட்டு கறி வைக்கிறாங்க. அந்த அதோட என்ன சொல்லுவாங்க, அந்த கிரேவி வந்துட்டு
2: நல்லா இருந்துச்சு.
3: நல்லா இருந்துச்சு. இப்ப நான் நெய் சோறோட சாப்பிடேன்.
2: என்னங்க நீங்க காலையில பசிய உண்டாக்குறீங்க? அதுவும் நேற்று வைத்து குழம்புலாம் இந்த சுட வச்சு மறுநாள் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.
3: ஆமா,
2: ரொம்ப நன்றி.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: அதுதான் இந்த கரா மசாலா மிக்ஸ் எதற்குன்னா, நம்ம சமைக்கிற சமையல்ல ஒரு கூடுதல் சுவை கொடுக்கின்றது. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட மூலப்பொருட்கள் இந்த பாபாசின் கரா மசாலா மிக்ஸ்ல கலக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க பயன்படுத்தாத நேரா இருந்தா இன்றைக்கு கடைக்கு போங்க, பாபாசின் கரம் மசாலா மிக்ஸ் வாங்கி வீட்டுல ஏதாவது ஒரு புரட்டல் கறி, காய்கறி புரட்டலுக்கு கூட கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா சுவை கூடுதலா இருக்குங்க. இரண்டாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேக்கலாம்.
4: இரண்டாம் நிலையில்

மிஸ் முருக்கு இரண்டு படத்துக்காக ஹிப்ஹாப் தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. அவரோட இசையமைப்புல இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்தி நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். பாபாசின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக உயர்தரமான மிளகாய்களை தேர்ந்தெடுத்து தருவித்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு தயாரிக்கப்படுது. உலகத்துல குறிப்பா ஏசியன்ஸ் பார்த்தோம்னா மிளகாய் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. அதை கருத்தில் கொண்டு மிக தரமான மிளகாயை கொண்டு பாபாஸ் நிறுவனம் பாபாசின் மிளகாய்த்தூளை தயாரித்து கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், சபா சரவல இருக்கிறவங்க எல்லோருமே வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள்ல அதிகம் விற்பனையாகும் பொருட்களில் ஒன்று பாபாசின் மிளகாய்த்தூள். பாபாசின் எல்லா விதமான பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ள பாபாசின் வெப்சைட்க்கு நீங்க வரலாம். www.babas.com.my இந்த அகப்பக்கத்துல பாபாசின் பொருட்கள் பற்றிய நிறைய விவரங்கள் இருக்கின்றன. பாபாஸ் நிறுவனத்தின் கிளைகள், மற்ற தகவல்கள், சமையல் குறிப்புகள் என எல்லாமே அகப்பக்கத்துல இருக்குங்க. இதற்கிடையில பாபாசின் மசாலை பொருட்கள், பலகார மாவு பொருட்களை நேரடியா நீங்க வாங்குறதா இருந்தா ஜலன் 11 ஏஸ் லயங் பாருல பார்த்தோம்னா பாபாசின் ஷோரூம் இருக்கின்றது. அங்க நீங்க வாங்கலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல அதாவது இ ஷாப் லசாடா வழியாக நீங்க பாபாஸ் பொருட்களை வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாசின் பொருட்கள் வரும். ஒரே ஒரு பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடல், என்ன பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தானே? பாடல் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள், ரசிகர்கள். வாங்க இந்த வாரத்தின் சிறந்த பாடல் இப்ப கொண்டுட்டு வரோம், கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? அப்படி என்றால் பாபாஸும் பிடிக்கும். முதல் நிலை

மலேசியர்களுக்கு மிகவும் பிடித்தமான சமையல் ஒன்று ரெண்டாம். ஒரு சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், வீட்டில் வந்து ரெண்டாம் சமைப்பது மிகவும் குறைவா இருக்கும். காரணம், அந்த ரெண்டாம் சமைப்பதற்கு சில மூலப்பொருட்கள்லாம் இருக்கு, அது கொஞ்சம் கணக்கா நீங்க பயன்படுத்தணும். கொஞ்சம் குறைந்தாலோ அல்லது கொஞ்சம் அதிகமா போனாலோ அதோட சுவை வந்து கிடைக்கவே கிடைக்காது, அதாவது அந்த ரெண்டாங்கோட சுவை கிடைக்காது. அதனாலே ஒரு சிலர் பார்த்தோம்னா வீட்டில் ரெண்டாங்க செய்வதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. நம்ம ரெண்டாம் சமைக்க போய் கடைசியில் வேற என்னமோ நம்ம சாப்பிட்ற மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை கருத்தில் கொண்டுதான் இதற்கு முன்பு பாபாஸ் நிறுவனம் பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் தயாரித்து கொடுத்திருந்தாங்க. இப்ப ரெண்டாங்க செய்வதற்கு எல்லா மூல பொருட்களும் ரொம்ப அழகா துல்லியமா நேர்த்தியா இந்த பாபாஸின் ரெண்டாங் மிக்ஸில் கலக்கப்பட்டிருக்கிறதுனால பேக்கெட்டின் பின்புறம் வந்து சமையலுக்கான செய்முறை அச்சிடப்பட்டிருக்கு. அதை பார்த்து சமைத்தாலே ரெண்டாங் அவ்வளவு சுவையா வரும். நம்புங்க, பிள்ளைகளுக்கு என்ன சமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த ரெண்டாங் பிடிக்கும். பாபாஸின் ரெண்டாங் மிக்ஸை கொண்டு வீட்டில் ரெண்டாங் செய்யுங்க. அதுதான் இந்த பாடல். மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்குங்க. நேரம் கூடுதலா இருக்கு பாருங்க, வாங்க ஒரு போனஸ் பாடலை கேட்போம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.

0: போனஸ் பாடலை கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உண்ட சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். சில சமயம் பாருங்க, ஒரு சமையல் குறிப்பை கேட்டாலே நமக்கு வந்து அதை சமைத்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். முதல்ல இந்த பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் கொண்டு வீட்டுல எப்படி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அழைப்பு வந்தது. சிவா அழைத்திருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்றத இப்ப நம்ம கேக்கலாம்.
1: நீங்க அற்புதமா சொல்றீங்க. தண்ணி ஊத்தணும், லேசனை விட்டுங்க, கண்டிப்பா போடுங்க சொல்றீங்க பாத்தீங்களா. வெரி குட், வெரி குட். அது சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் நானு. ரவி நல்லா சொல்றீங்க, இந்த இதுக்கு நல்லா அந்த இதை நல்லா ப்ரொமோட் பண்றீங்க. எனக்கு உப்புமா எனக்கு சமைக்க தெரியாது ரவி, இப்ப சொல்லிட்டீங்களே. இப்ப நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன், இதுல உண்மையா தான் சொல்றேன். உங்க ப்ரோக்ராம் பாப்பா சொல்ல, அப்ப பாபாஸ் ஒரு மா வாங்கி நீங்க சொன்னீங்களே போடணும் இல்ல போடணும், கடைசியில சொன்னீங்களே லேசா கொஞ்சம் நெய் விட்டுருங்க. நல்ல ப்ரோக்ராம் ரவி, நல்லா செய்றீங்க.
0: மகிழ்ச்சி சார். நீங்க நல்லா சமைப்பீங்களா?
1: இல்லையா, இந்த மாதிரி சமைக்க போற நீங்க தான் உப்புமா பத்தி சொல்லிட்டீங்களா. போய் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். முட்டை பொடிக்கிறதா சாம்பல் ஏறவேன்னு பாத்தி இதெல்லாம் இந்த மாதிரி உப்புமாக்கன்றது எங்க நம்ம காய்ச்சலாம். நீங்க கட்டாயம் சமைப்பீங்க தானே? நீ பேசும் போதே எனக்கு தெரியுது இந்த யங் ஏஜ்ல பாருங்க. வெரி குட், என் ப்ரோக்ராம் நல்லா செய்றீங்க ரவீன்.
0: சிவா சொல்றது போலதான், நம்ம மனசை சடார்னு ஒரு விஷயம் மாத்தும் பாருங்க, அது சமையல் தான். நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு எண்ணம் வரும், இந்த ஒரு சமையல சாப்பிடலாம், இந்த ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. சமையல் மீதான உங்களுக்கு ஏற்படும் ஆசையை பூர்த்தி செய்யவே இருக்கின்றது பாபாசின் பொருட்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பாபாசுடைய எல்லா பேக்கெட்டின் பின்புறமும் அந்த சமையலை எப்படி சமைக்கணும் அப்படின்றதுக்கான செயல்முறை வந்து அச்சிடப்பட்டிருக்கு. அப்ப சமைக்க தெரியாதவர்கள் கூட அந்த பேக்கெட்டின் பின்புறம் இருக்கிறத பார்த்து படிச்சு சமைச்சாலே நம்புங்க, எதிர்பார்க்கிற சுவையோட அவ்வளவு கூடுதல் சுவை கிடைக்கும். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனை இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14, 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா மீண்டும் வந்திருக்குங்க. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எதிர்பார்க்கிறோம். பாபாஸ் நிறுவனம் மீண்டும் தொழிலாளர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. குறிப்பா எல்லா தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்து. பாபாஸ் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும், வாடிக்கையாளர்களுக்கு பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும், கேட்க மறந்துடக்கூடாது சரிங்களா. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
2: மினலஃபமில் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்து இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு வந்து உலக சிரிப்பு நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியா இருப்போம். அந்த மகிழ்ச்சி இன்றைய நாள் மட்டும் இருக்கக்கூடாது, எப்போதுமே நம்ம புன்னகையா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த நினைவு ஊட்டலை இன்றைய வணக்க மின்னல் உங்களுக்கு வழங்குது. ஒரு சிறிய புன்னகை தாங்க உங்களுடைய நாளையும் சுற்றி இருப்பவர்களின் நாளையும் அவ்வளவு மகிழ்ச்சியாக்கும், சரிங்களா? அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவி.
1: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: FM.
1: வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தலைநகர் புக்கிட் பின்தாங்கில் நேற்று நடத்தப்பட்ட 2026 நீர் இசை நிகழ்ச்சியில் 30,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சி பாதுகாப்பாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையிலும் மேற்கொள்ளப்பட்டதாக குவாலாலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபாடெல் மர்சூஸ் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் மூலம் வெளிநாட்டில் பணிபுரியும் மலேசிய தொழிலாளர்களின் பாதுகாப்பை விரிவுபடுத்துவது, சமூக பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்துவதில் முற்போக்கான நடவடிக்கையாகும் என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் சமூக அறிவியல் புல விரிவுரையாளர் பேராசிரியர் முனைவர் நோவல் லாண்டான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகளை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். பினாங்கில் நடைபெற்ற 30 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற உள்ளூர் ஆடவர் ஒருவர் வெப்பவாதத்தால் உயிரிழந்ததாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு அம்மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் வெப்ப நேர்வு இதுவாகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தற்போதைய கடும் வெப்பமான வானிலையில் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அதிகம் நீர் அருந்தும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தைவான் அதிபர் லாய் சிங் தே எஸ்வாட்டினி சென்றடைந்துள்ளார். பெய்ஜிங்கின் கடுமையான அழுத்தத்தை தொடர்ந்து முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த April 22 to 26 வரையிலான அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டதாக ஊடகங்கள் கூறின. ஆயினும் தூதரகம் தேசிய பாதுகாப்பு குழுக்களின் முயற்சியின் பகுதியாக இப்பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக லாய் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். நைல் நதி பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டதாக எகிப்து அறிவித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 50 மில்லியன் கனமீட்டர் எரிவாயுவை உற்பத்தி செய்யும் ஆற்றலை அது கொண்டுள்ளது. தற்போது தினசரி உற்பத்தியான சுமார் 4.2 பில்லியன் கனமீட்டருடன் கூடுதலான எண்ணிக்கை இதுவாகும் என அந்நாட்டின் பெட்ரோலிய கனிமவள அமைச்சர் தெரிவித்துள்ளது. விளையாட்டு. உபக்கிண இறுதி ஆட்டத்தில் சீனா தென்கொரியாவை சந்திக்கும். அப்போட்டி மலேசிய நேரப்படி இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும். இவ்வேளை மலேசிய நேரப்படி திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறும் தாமஸ் கிண இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் சீனாவுடன் களம் காணும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இன்றைய காலை பொழுதில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தொடக்க பாடல்களை கேட்ட பிறகு என்னுடைய கதைகளை

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
2: 90 ஆண்டிலே லிங்கம்.

சித்ரீராம் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தெலுங்கு பாடல் தொகுப்பு அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா நம்ம வந்து அந்த தென்னிந்திய சினிமா பக்கமா என்னெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான தேவரா பாகம் ஒன்று திரைப்படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் கொரட்டலா சிவா தனது அடுத்த படத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. நந்தமுரி பாலகிருஷ்ணா கதாநாயகனாக நடிக்கும் இந்த புதிய படத்தின் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று போஸ்டருடன் வெளியாகி இருந்ததுங்க. யுவசுதா ஆர்ட் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா NBK 112 அப்படின்னு தற்காலிகமாக அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரட்டலா சிவா அடுத்ததாக தேவரா பாகம் இரண்டு பணிகளை தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா இந்த திடீர் அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ பாகம் இரண்டு எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உண்டாக்கியிருக்கு. ஆனா இருந்தாலும் இப்பொழுதைக்கு இந்த ஒரு திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் அந்த குழுவினர் சொல்லியிருக்காங்க.

0: அந்த கண்ணாடி தரங்களே
1: எதுக்கு?
0: தோ இதுக்கு தான்.
1: ஏய், என்ன ஹைவேல குப்பை போட்டு சிரிக்கிற?
0: ஒரு குப்பை தானே, அவசரத்துக்கு குப்பை போடலானா இந்த ட்ரெயின்ல ஒரு கண்ணாடி கூட தரக்கலையே. சரி, யாரும் பார்க்கல, கீழே போட்டு விடுடா.
1: இங்கேயுமா?
0: அட, ஒரு குப்பை தானே.
1: நீங்க படிச்சிருக்கீங்க தானே?
0: ஓ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: இதுல பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
0: ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. உங்க குரல் வந்து வானொலியில கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில தாராளமா கலந்துக்கலாம். அறிவிப்பாளரை போலவே அறிவிப்பு செய்து குரல் பதிவாகவும் உங்களுடைய ஸ்கிரிப்ட் அதாவது எழுத்து படிவும் எங்களுக்கு storybox.minnal@gmail.com. மீண்டும் சொல்றோம், storybox.minnal@gmail.com அப்படின்ற மின் அஞ்சல் முகமரிக்கு அனுப்பிவேங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க பெயர், கைபேசி எண் இதை குறிப்பிட மறந்துடாதீங்க. இந்த தகவல்கள் இருந்தாதான் நாங்க உங்களுக்கு அழைத்து அந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். அதனால நீங்க ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இப்பவே மின் அஞ்சல் அனுப்ப மறந்துடாதீங்க. இப்ப வாங்க அடுத்ததாக PVNS ரோஹித் கொண்டு வரும் பாடல்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோ வரோ. அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: தொண்ணூறாம் ஆண்டிலே
3: பார் எங்கள் லிங்கம்.

இன்றைய தெலுங்கு பாடல் தொகுப்பில் நாம தொடர்ந்து நிறைவு பாடல்களை கேட்க போறோங்க. இந்த நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கான செய்திகள், அதனை தொடர்ந்து அமுதி தமிழி நிகழ்ச்சி, தாளம் நிகழ்ச்சின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சிகளை கைவசம் நாங்க வைத்திருக்கோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாக்சன் விஜயன் மற்றும் பிருத்வி சந்திரன் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு பதில் கொடுக்கும் விதமாக 14 பரிந்துரைகளை ஈரான் சமர்ப்பித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சமரச பேச்சாளராக செயல்படும் பாகிஸ்தானிடம் அவை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தஸ்னிம் செய்தி வெளியிட்டுள்ளது. வாஷிங்டன் 9 முன்மொழிவுகளை வழங்கியிருந்தது. மோதலை 2 மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பரிந்துரைத்த நிலையில் முதன்மை விவகாரங்கள் 30 நாட்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டுமென ஈரான் குறிப்பிட்டுள்ளது. மாறாக போர் நிறுத்தத்தை நீட்டிக்காமல் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் உள்ள தனது துருப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. 5000-க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவர் என சனிக்கிழமை அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஐரோப்பாவில் அமெரிக்க ராணுவத்தினர் அதிகமானோர் நிறுத்தப்பட்டுள்ள நாடுகளில் ஒன்றாக ஜெர்மனி விளங்குகிறது. அந்நாட்டு பிரதமர் ஃபெட்ரிக் மெஸ் ஈரான் போர் தொடர்பில் அமெரிக்காவுக்கு எதிராக சர்ச்சையான கூற்றை வெளியிட்டதற்காக டிரம்ப் அந்த முடிவினை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தைவான் அதிபர் லாய் சிங் தே எஸ்வாந்தினி சென்றடைந்துள்ளார். பெய்ஜிங்கின் கடுமையான அழுத்தத்தை தொடர்ந்து முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த ஏப்ரல் 22 முதல் 26 வரையிலான அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டதாக ஊடகங்கள் கூறின. ஆயினும் தூதரகம் தேசிய பாதுகாப்பு குழுக்களின் முயற்சியின் விளைவால் இப்பயணத்தை மேற்கொள்ள முடிந்ததாக லாய் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். பொருளாதாரம், வேளாண், பண்பாடு, கல்வி ஆகியவற்றின் மூலம் தைவானுக்கும் எஸ்வாந்தினிக்கும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை இப்பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பழங்குடி சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 வயது குமான்ராயின் உடல் அலிஸ் ஸ்பிரிங் நகருக்கு அருகே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர் 47 வயது ஜெஃபர்சன் லிவிஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படுவதற்கு முன் பொதுமக்கள் அவரை கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அல்ஜீரியாவின் வடக்கு மேற்கு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அறுவறுப்பலியான வேளை சிலர் காயமடைந்துள்ளதாக பொது தற்காப்பு படை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை அப்படை பாதுகாப்பாக மீட்டதாக அதிகாரிகள் கூறினர். வட அல்ஜீரியாவில் நிலவும் மோசமான வானிலையை தொடர்ந்து கடும் வெள்ளம் ஏற்பட்டது. இடியுடன் கூடிய கனமழை, ஆலங்கட்டிய மழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா தரப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டன. அதில் கடும் சேதங்கள் பதிவானதாக லெபனான் ராணுவம் கூறியது. தாக்குதலுக்கு முன் 9 கிராமங்களில் உள்ள மக்களை வேறு இடங்களுக்கு மாறி செல்லும்படி இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்தது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் லெபனானில் இதுவரை 2600 பேர் கொல்லப்பட்டனர். 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வேறு பகுதிகளுக்கு மாறியுள்ளனர். நைல் நதி பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எகிப்து அறிவித்துள்ளது. 1 நாளுக்கு 50 மில்லியன் கன அடி எரிவாயுவை உற்பத்தி செய்யும் ஆற்றலை அது கொண்டுள்ளது. தற்பொழுது தினசரி உற்பத்தியான சுமார் 4.2 பில்லியன் கன அடியுடன் ஒப்பிடுகையில் இது கூடுதலான எண்ணிக்கை என அந்நாட்டின் பெட்ரோலிய கனிம வள அமைச்சர் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் பிபி நிறுவனத்துடன் இணைந்து இத்தாலி எண்ணெய் நிறுவனத்தால் இயக்கப்படும் பகுதியில் நிக்கோடோ N2 என்ற ஆய்வு கிணறு வெற்றிகரமாக துளையிடப்பட்டதைத் தொடர்ந்து அந்த எரிவாயு வளம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. விளையாட்டு. தாமஸ் கிண இறுதியாட்டத்தில் சீனா பிரான்சுடன் மோதவுள்ளது. பிரான்ஸ் முதன்முறையாக இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. இவ்வேளை உபகிண இறுதியாட்டத்தில் சீனா தென்கொரியாவை சந்திக்கும். நிறைவாக இத்தாலி சிறியா காட்பந்து. யுடினேஸ் 2 சுழியம் என டொரினோவை வெற்றி கொண்டது. கோமோவும் அந்நப்போலியும் களமிறங்கிய ஆட்டம் சுழியத்திற்கு சுழியம் என முடிவுற்றது. அத்லாந்தாவும் ஜினேயும் கோலின்றி ஆட்டத்தை நிறைவு செய்தன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டங்களில் புளோக்னா ககிளியாரியை சந்திக்கும் வேளை சசோலோ ஏசி மிலானுடன் களம் காணவுள்ளது. யுவென்டஸ் வெரினாவுடன் பொருதும் நிலையில் இன்டர் மிலான் பர்மாவை எதிர்கொள்ளவிருக்கிறது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க சொன்னது போல 11:15 தொடங்கி அமுதி தமிழ் நிகழ்ச்சியும் ஒலிபரப்பாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க மறந்துடாதீங்க.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். அமுதே தமிழே நிகழ்ச்சியில் மீண்டும் அன்பு தமிழ் நெஞ்சங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை கவிதையோடு தொடங்குவோம். மரபு கவிஞர், மலேசிய தமிழ் பாவலர் மன்றத்தின் தோற்றுநர், முத்தமிழ் முரசு TVRPக்கு April 25 தலைநகரில் 100 விழா நடைபெற்றது. கவிஞர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள் உள்ளிட்ட ஏறக்குறைய 60 அன்பர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கவியரங்கில் பங்கேற்ற கவிஞர் தேவி ராமசாமி, TV ராகவன் பள்ளி பற்றிய நினைவலைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டு கவியரங்கில் படைத்த கவிதையை நமக்காக மீண்டும் வானொலியில் படைக்கிறார்.
1: வணக்கம். மலேசியாவில் தமிழ் இலக்கிய வானில் மறையாத துருவ நட்சத்திரம் அவர். 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 1925 பிறந்த ஐயா குரு சபாபதியிடம் 7 முறையாக பயின்றவர். செந்தூள் மலையின் ரயில் பணிமனையில் பணியாற்றிய போது நாளிதழ்களில் எழுதாத கட்டுரையே இல்லை எனலாம். வெண்பா எழுதும் தகுதி பெற்றவர்களே கவிஞர் என்பார். ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்னும் நால்வகை கவிதையும் இயற்ற தெரிய வேண்டும் என்பார். அதற்கு சான்றாக 1000 மேற்பட்ட மரபு கவிதைகளை இயற்றினார். மலேசிய தமிழ் பாவலர் மன்றத்தை பதிவு செய்து கடன் இல்லாமல் ஒரு கட்டணம் வாங்கி அறங்காவலர்களையும் நிறுவினார். கவிதை பண்ணை என்ற பெயரில் யாப்பிலக்கணம் வளர்த்தெடுத்த மாபெரும் ஆளுமை அவர். அவரின் பண்ணையில் உருவான கவிஞர்களால் இன்றும் மலேசிய தமிழ் பாவலர் மன்றம் நற்றமிழை வளர்க்கிறது. இறை வணக்கம். கொச்சகம் கவிப்பாட பரவசமாய் கலைமகளின் தாழ் பணிந்து புவி மணக்கும் தமிழ் மொழியில் பொருள் பொதிந்த சொல்லெடுத்து செவிக்கினிய நயத்துடனே செவ்வாயில் அமுதூர நவுகின்றேன் தமிழ்தாயே நனிசிறந்து வாழியவே. செவ்வாயில் அமுதூர நவிழ்கின்றேன் தமிழ்தாயே நனிசிறந்து வாழியவே. குரு வணக்கம். ஒளிரும் கதிரின் கண்ணொளி போல் உயர்ந்த ஞானச் சுழலியே தெளிந்த விளக்கம் தருமெங்கள் தேர்ந்த குருவின் அருளாலே. துளியாய் யாப்பிலக்கணத்தை தொடராய் வழங்கி நமக்கின்பம் அளித்து மகிழும் பெருங்குருவே அன்பால் உமை வணங்குகிறேன். அவையடக்கம். ஏதும் இலக்கே அறியாத எழுத்தின் ஆழம் புரியாத வாதும் சூதும் தெரியாத வாழும் தன்மை கொண்டவள் யான் பாடும் பொருட்டு பாப்புனைய பாதை வகுத்து வந்துள்ளேன் பீடுமிக்க பெரியரே பிள்ளை என்னை வாழ்த்துங்கள். அவைத்தலைவர் வைரகவி வாழ்க. அருங்கவியின் 100 கவிதை அரங்கில் அனித்தமிழில் தித்திக்கும் கவியை தொகுத்து இருந்தமிழின் மறுவழி பாட்டின் சீரை அசைப்பிரித்து பாவியமாய் அழகாய் பொருத்தி செம்மாந்த புலமையில் தேர்ந்த கவி செந்தமிழால் வரவேற்ற பாங்கை காணீர். அம்பலத்தார் வைரகவி ஏற இன்றே அற்புத சொல்லாற்றினால் வணங்கிடுவோம் வாரீர். தாய் ஊட்டிய தமிழ் உணர்ச்சி அருசீர் விருத்தும். தமிழில் தலைத்த இசைப்பாட்டு தாயின் குரலின் தாளாட்டே அமிழ்தின் இனிய சொற்கேட்டே ஆதித்தமிழர் பெருமையினை அமைவாய் வடித்த செம்பொருளே அறிஞர் துதிக்கும் தமிழ்தாயே இமையாய் ஒளிரும் பாமகளே எகத்தோர் போற்ற சிறப்பவளே உலகில் உதித்த மொழிகளுக்குள் உயர்ந்த மதிப்பு வாய்ந்தவளே உலகில் உதித்த மொழிகளுக்குள் உயர்ந்த மதிப்பு வாய்ந்தவளே புலரும் விடியல் மலர்கையிலே பொலிவாய் மிளிரும் பொன்மகளே நிலவின் குளுமை நின்மொழியில் நீங்காதிருக்கும் சுகமறிவோம் இளவம் பஞ்சின் மென்மையதை இரும்பாய் பெற்றாய் என்னவலே எழுத்தும் சொல்லும் பொருளுமென இலக்கணத்தின் நூல்களிங்கு எழுத்தும் சொல்லும் பொருளுமென இலக்கணத்தின் நூல்களிங்கு பழுத்த ஞான பெருந்திரளாய் பைம்பொன் போன்று மிளிந்தனவே தொழுது போற்றும் புலவர்க்கு புனிதமாக சுடர்பவளே தொழுது போற்றும் புலவர்க்கு புனிதமாகச் சுடர்பவளே இழிந்தோர் உன்னை நெருங்காரே இழிந்தோர் உன்னை நெருங்காரே இனிய தமிழே வணங்குகிறேன். அகமும் புறமும் கலந்தினிய அறமாய் வாழ்வை பகுத்தவளே முகத்தில் நகையை சிந்தவிட்டு முற்றில் வீர நடையிட்டு இகத்தோர்க்கென்று உயிர் மூச்சாய் இலங்கி இன்பம் தருபவளே, இகத்தோர்க்கென்று உயிர் மூச்சாய் இலங்கி இன்பம் தருபவளே, சிகரம் தொட்ட நின் புகழை செப்புதற்கோ மொழி உண்டோ, சிகரம் தொட்ட நின் புகழை செப்புதற்கோ மொழி உண்டோ, வாழும் கலைக்கு வழிகாட்டி வளமும் பெருக பொருளீட்டி வீழும் நிலையில் கை தூக்கி விந்தை உலகின் வகையறிந்தே, தாழும் நிலைக்கு தள்ளாமல் தாயாயிருந்து காப்பவளே, வீழும் நிலையில் கை தூக்கி விந்தை உலகின் வகையறிந்தே, தாழும் நிலைக்கு தள்ளாமல் தாயாயிருந்து காப்பவளே, ஏலும் கடந்த பிறப்பிதிலே என்றும் தொடர்வாய் தென்னவளே. வளர்தமிழ் பாடினீரே ராகவனீர் கொச்சகம். வான் உயர்ந்த தமிழ்மொழியின் வகையறிந்து சுவையறிந்து தேன்பாகு பாடினீரே திகட்டாத இலக்கியத்தை, ஆண்டத்தமிழ் முழக்கமிட்டு அணிநலங்கள் எடுத்தியம்பி, ஆண்டத்தமிழ் முழக்கமிட்டு அணிநலங்கள் எடுத்தியம்பி பண்பாட்டு வளர்த்தமிழை பாடினீரே ராகவன் நீர், பண்பாட்டு வளர்த்தமிழை பாடினீரே ராகவன் நீர். தித்திக்கும் தேன்பாகாய் தெவிட்டாத கவிப்புனைந்து எத்திக்கும் புகழ் செப்பும் எழிலுடனே மகுடம் போல், எத்திக்கும் புகழ் செப்பும் எழிலுடனே மகுடம் போல், முத்தாக சொத்தாக முகிலவை தீர் செம்மல் நீர், முகிலவை தீர் செம்மல் நீர், வித்தாக விளங்க வைத்தீர் வான்புகழ் நீர் கொண்டு வாழி.
0: கவிதை படைத்தவர் தேவி ராமசாமி.

0: ஸ்லாங்கூர் மாநில நூலகங்களில் 65,000 அதிகமான தமிழ் நூல்கள் வைக்கப்பட்டும் வாசிப்பார் இல்லை என்று கடந்த வார நிகழ்ச்சியில் பேசினார் சூப்பர்மைண்ட் டைனமிக் அமைப்பின் தலைவர் மு கணேசன். நூல்களை எவ்வாறு நூலகங்களுக்கு அனுப்புவது, எப்படி அணியப்படுத்துவது, மு கணேசன் தொடர்ந்து விவரிக்கிறார்.
1: வாசிக்கும் சமுதாயம் நிச்சயமாக தலைநிமிரும், தலைநிமிரும் சமுதாயம் சிந்திக்கும், சிந்திக்கும் சமுதாயம் சரியான பயணத்தை தொடரும். பயணம் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம்தானே. யார் ஒருவர் தொடர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை நெறியுள்ளதாக இருக்கும் என்பது திண்ணம். அதனால்தானா என்னமோ தெரியல, நெல்சன் மண்டேலா சொன்னாரு, என்னை சிறையில் வந்து அடைக்கும் போது எனக்கு வாசிப்பதற்கு மட்டும் ஒரு இடம் கொடுங்கள் அது போதும் என்றார். அதனால்தானா என்னவோ தெரியவில்ல, பேரறிஞர் அண்ணா அவருக்கு நாளைக்கு மருத்துவ சிகிச்சை. அப்போ அவர் சொல்கிறாரு இன்னும் ஒரு 3 நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு. அப்போ தான் அந்த மருத்துவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏங்க 3 நாள் தள்ளி போடணும். அதற்கு அவர் சொன்னார் இல்லை இந்த ஒரு புத்தகம் இருக்கிறது, இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்தவுடன் எனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் சொன்னீங்கன்னா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். இப்படி சொன்ன பலரையும் நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக மீண்டும் மீண்டும் நம்முடைய அன்பு உள்ளங்களிடம் கேட்பது என்னவென்றால் வாசிப்பு. வாசிப்பிற்கு நாம் முதலீடு செய்வதற்கோ செலவு செய்வதற்கோ அஞ்சவே கூடாது. இப்போ பாருங்கள் ஸ்லாங்கூரில் 105 நூலகத்தில் ஏறக்குறைய நடமாடும் நூலகம் 50 நூலகங்கள் இருக்குங்க. அது வந்து கிராமப்புறங்களுக்கு ரொம்ப வறுமையான நிலையில் உள்ள அந்த இடங்களுக்கெல்லாம் அவர்கள் போகிறார்கள். இதை கேட்குற நீங்கள் கூட உங்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு இந்த நடமாடும் நூலகத்தின் பயன்பாடு வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு 50 பேர் கையெழுத்திட்டு நேரடியாக நீங்கள் ஸ்லாங்கூர் நூலகத்துக்கு அதிகாரிகளுக்கு அவர்கள் பார்வைக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் உங்கள் ஊருக்கும் பொது நூலகம் தேடி வரும். இப்போது எல்லாரும் சொல்கிற ஒரு காரணம் டிஜிட்டல் வந்துருச்சு, ஆன்லைனில் படிக்கிறோம், இ லைப்ரரியில் படிக்கிறோன்னு. அதையும் படியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. புத்தகத்தை தொட்டு படிக்கும் அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு வாசம், அந்த ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக கை தொலைபேசியில் படிக்கும்போது நிச்சயமாக வராது. தொடர்ந்து இவ்வாண்டு 19வது ஆண்டாக ஸ்லாங்கூர் அரசு பொது நூலகம் மீண்டும் எழுத்தாளர்களிடம், மலேசிய தமிழ் உள்நாட்டு எழுத்தாளர்களிடமிருந்து புத்தகங்களை வரவேற்கிறது. அந்த புத்தகங்கள் 5 ஆண்டுகளுக்குள் அச்சடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே புத்தகத்தை அனுப்பியவர்கள் மீண்டும் அனுப்பாதீர்கள். ஏற்கனவே அனுப்பி தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் மீண்டும் நீங்கள் அனுப்ப வேண்டாம், புதிய புத்தகமாக இருக்க வேண்டும். அந்த புத்தகம் ISBN முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களுக்கான புத்தகங்களை பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாணவர்கள் தொடர்புடைய புத்தகங்களை எழுதுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக தயவு கூர்ந்து உங்களுடைய புத்தகங்களை என்னுடைய தொலைபேசியை நான் எண் கொடுக்குறேன், அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பலாம். 01265873328 01265873328 முடிந்தவரை 5வது மாதம் முதல் வாரத்திற்குள்ளாக நீங்கள் அனுப்பிவிடுங்கள். முதலாக நீங்கள் அனுப்பும்போது 2 புத்தகத்தை அனுப்பினா போதும். அதை தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்வோம். உங்களுடைய புத்தகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் பிறகு நீங்கள் 35 புத்தகங்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த புத்தகம் படிக்கும் பழக்கத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் விதைக்க முடியும். இந்த நூலகத்தில் மட்டுமல்லங்க, நம்முடைய எழுத்தாளர்கள் எங்கு புத்தகம் வெளியிட்டாலும் முடிந்தால் குடும்பத்தோடு சென்று நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். இது வந்து அந்த எழுத்தாளனை பணக்காரனாக்குவதற்காக அல்ல, அந்த அச்சிக்கூலியை ஈடு செய்வதற்காக அது பெரிதும் உதவும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட. நன்றி.
0: தன்முனைப்பாளர் மு கணேசன் அவர்களுக்கு அமுதை தமிழே நன்றி தெரிவித்துக் கொள்கிறது.

0: தொடர்ந்து சொல் ஆய்வரங்கம். சொல் ஆய்வறிஞர் இரா திருமாவளவன் ஆய்வை தொடர்கிறார்.
1: வணக்கம். உயிரணி, உயிர் உரணி எனும் இரு புது சொற்களை பற்றி காண்போம். தமிழில் உள் என்பது அடிப்படையான வேர் என்று நாம் முன்னமே கண்டோம். இந்த உள் எனும் வேர் ஊ எனும் சுட்டெழுத்தினின்று உருவாகியது. இது ஏறக்குறைய 9 வகையான கருத்து பொருள்களை வழங்கும். இது விரிவாக விளக்கமாக ஆய்வு செய்ய பெற்று வழங்கப்பெறுதல் வேண்டும். இருப்பினும் இந்த சொல் விளக்கத்தில் நாம் சுருக்கமாக கூறவிருப்பதால் வெறுமனே அந்த உள் என்னும் வேரை பற்றி மட்டுமே குறிப்பிட்டு தொடர்ந்து சொற்களை பற்றி நாம் காணலாம். இங்கு உள் என்பது பொருந்தல், ஒத்தல் கருத்து பொருளை வழங்கும் வேறாகும். உள் என்பது அல் என்றும் தெரியும். அல் என்பது அன் என்று தெரியும். அல் அன் என்று தெரிந்து இந்த அன் அன்ன என்று தமிழிலே வழங்கப்படுகின்றது. அன்ன என்பது இரண்டு சுழி நகரமாகும். அன்ன என்றால் போன்ற என்று பொருள். கழக இலக்கிய பாடல்களில் அன்ன என்ற இந்த சொல்லை பல இடங்களில் காணலாம். அன்ன எனும் இந்த சொல் அன்னி என்று மருவி அனி என்று சுருங்கி நிற்கிறது. அணை அணைய என்பனவும் போலும் போன்ற எனும் பொருளை தருவனவே. திருக்குறளில் மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்று வள்ளுவபெருமான் கூறுவார். இவ்விடத்தில் அன்ன என்றும் சொல்லை நாம் காணலாம். அன்ன போன்ற போலும் எனும் பொருளை தருவதாகும். அன் அணி எனின் போலும் பொருளாகும். ஒரு பெயர் சொல்லை குறிப்பதற்கு இகர பின்னொட்டை பயன்படுத்துவது தமிழ் மரபு. எனவே அன் அணி என்பது இந்த இடத்தில் ஒரு பெயர் சொல் பின்னொட்டாக அமைவதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். உயிர் அணி, உயிரணி எனின் உயிரை ஒத்த பொருள் அல்லது கருவியாகும். எனவே பயோமிமெட்டிக் எனும் இக்கால புதிய அறிவியல் சொல்லுக்கு உயிரிகளை ஒத்த பொறிகள் எனும் பொருளில் அமையுமாறு உயிரணி எனும் சொல்லை நான் ஆக்கம் செய்தேன். இச்சொல்லை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கக சொல்லாக்க ஆய்வரங்கத்திலும் ஆய்வாளர்கள் பலர் முன்னும் படைத்து அவர்கள் வியந்து ஏற்றுக்கொண்ட சூழலும் அமைந்தது எனின் மிகையாகாது. இச்சொல்லைப் போலவே உயிர் உரணி என்ற சொல்லும் அமையும். உயிர் உரணி என்பது பயோரஸ் எனும் சொல்லுக்கு நாம் கண்ட கலைச்சொல்லாகும். பயோரஸ் எனின் An organism capable of converting biological material into energy of sustenance என்று கூறுவார்கள். உயிரியல் பொருள்களை உயிர் வாழ்வதற்கான ஆற்றலாக மாற்றும் திறன் கொண்ட ஒரு நுண்ணுயிரி இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. நுணவ நுட்பியல் எனின் நானோ டெக்னாலஜி என்று பொருளாகும். இந்த துறையில் இது பற்றிய விளக்கம் தரப்பட்டுள்ளது. எனவே இதற்கு சுருக்கமாய் உயிர் உரணி, உரன் எனின் திறம் திடம் என்று பொருளாகும் அல்லது உறுதி என்றும் அதனுடைய பொருள். இதற்கு சுருக்கமாக உயிர் உரணி என்று அழைக்கலாம். இந்த சொல்லாக்க பாணி எளிமை, சுருக்கம், நுட்பம், பொருள் நுட்பம் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு அமைக்க பெற்றவையாகும். சொற்கள் மிகவும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் இருந்தால் மட்டுமே மக்கள் பயன்பாட்டில் வழக்கில் அது எளிமையாக கொணரப்பெறும் என்பது அடிப்படை செய்தி.
0: மலேசிய தமிழ் நெறிக்கழக தலைவர் இரா திருமாவளவனுக்கு நன்றி.

0: நேயர்களே, அடுத்து இடம்பெறுகிறது தொடர் உரை. வழங்குன்றா வழங்கள் 17. வழங்குகிறார் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம்.
1: உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரங்களில் நாம் வழங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் பற்றியான பொதுவான ஒரு முன்னுரையை பார்த்தோம். அதேவேளை திருக்குறளுடைய புரிதல் வந்து எவ்வாறு அமைய வேண்டும், அதனுடைய பொதுநிலையான கண்ணோட்டத்தையும் நாம் பார்த்தோம். இந்த வாரம் அந்த 17 இலக்குகளில் முதல் இலக்காக அமைகின்ற வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு என்று பார்க்கும் பொழுது நோ பவர்ட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதோட முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உலகளாவிய நிலையிலே மக்கள் வந்து வறுமையில் வாடக்கூடாது, இதன் வழி சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வந்து வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியில்தான், இந்த நிலையில்தான் வந்து இந்த வறுமை ஒழிப்பு என்ற ஒரு பரிந்துரையை வந்து இந்த 17 இலக்குகளில் ஒன்றாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இது நம்முடைய இலக்கியங்கள் பார்க்கும்போது கூட ஔவையார் அவர்களும் கூறுகின்றார், உலகிலே கொடியது என்னவென்று கேட்டால் வறுமையை விட கொடியது வேற எதுவும் இல்லை என்று ஔவை மூதாட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பாருங்கள், வள்ளுவர் எப்படி இந்த வறுமையை பற்றி கூறுகின்றார், வறுமையின் கொடுமையை பற்றி அவர் எப்படி கூறுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், நல்குறவு என்று ஒரு அதிகாரத்தை அதுக்காக ஏற்றியிருக்கின்றார். இந்த வறுமை வந்து பழங்காலமாக பேசப்பட்டு வந்திருந்தாலும் கூட 2000 வருடத்துக்கு முன் வறுமை என்ற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு செயல் எவ்வாறான தாக்கத்தையும் பாதிப்பையும் வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கும் என்ற ஒரு செய்தியின் ஆழத்தை அறிந்து ஒரு அதிகாரமே நல்குறவு என்ற அதிகாரத்தின் வழியாக வள்ளுவர் வறுமையை பற்றி என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். குறட்பா எண் 1041, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற குறள் வழி அவருடைய செய்தியை அவர் இங்கே நிலைநிறுத்துகின்றார். வறுமையை விட கொடியது என்னவென்று கேட்டால் வறுமை என்று கூறுகின்றார். அப்படி என்றால் அதனை விட கொடியது வேற எதுவும் இல்லை என்பதை மிக சிறப்பான ஒப்புமை கொண்டு அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஒரு நெருப்பு போல ஒரு சூழலில் கண்களை மூடிக்கொண்டு தூங்கி விடலாம், ஆனால் வறுமை ஒருவனை சூழ்ந்து விட்டால் அவனால் கொஞ்சம் கூட தூங்க முடியாது என்ற சிந்தனையை வள்ளுவர் மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இதற்கு அவர் பயன்படுத்தின இன்னொரு குறளானது, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது என்ற குறளே இதற்கு தக்க சான்றாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களையும் வள்ளுவர் வந்து மிகவும் அழகாக கூறுகின்றார். ஒரு குடிமகனின் வறுமைக்கு அவன் மட்டுமே காரணம் அல்ல, மாறாக மக்கள் நலனில் எந்த ஒரு அமைப்பாகவோ இயக்கமாகவோ இருந்தாலும் அவர்களும் காரணம், அந்த மக்களை சூழ்ந்திருக்கின்ற சமூகமும் ஒரு காரணம் என்பதையும் அவர் வந்து தெளிவாக கூறுகின்றார். காரணம், வறுமை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் சார்ந்த ஒரு நிலையாக இருந்தாலும் கூட அந்த நிலைக்கு அவனை சுற்றி இருக்கின்ற மக்களும் ஒரு காரணமாக அமையக்கூடிய ஒரு நிலையும், அவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று கூறும் பொழுது இங்கே நாம் பல நிலையிலிருந்து பார்க்கின்றோம். இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற தனிநபராக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, சமூக கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அவனை சுற்றி இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் இவர்களெல்லாம் பக்கத்தில் இருந்து என்ன பயன் என்பதை இவர் சற்று ஆழமாகவும் அழுத்தமாகவும் கூறுகின்றார். காரணம், இன்று உலக நாடுகளுடைய குறியீடு வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு பெரும்பகுதி இந்த வளர்ச்சியை நிர்ணயம் செய்வது அந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதார வளர்ச்சி தான். இந்த பொருளாதார வளர்ச்சியை பின்னிழுக்கின்ற ஒரு சூழலை கொண்டிருப்பது வறுமை. ஆக வறுமையை ஒழிக்கும் பொழுதுதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் மேம்பட்டு இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக வள்ளுவருடைய இந்த குறட்பாக்களின் வழியாக வறுமையை நாம் எவ்வாறு மிகவும் கவனமாகவும் அழுத்தமாகவும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் தெரிந்து கொண்டு சரியான திட்டமிடலின் வழி வறுமையை ஒழிப்பதற்கு நாமும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி முயற்சி செய்யும் பொழுது சமூகத்தில் நிலைத்திருக்கின்ற பிடித்திருக்கின்ற இந்த வறுமை நீங்கி நாம் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
0: இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம். அமுதான தமிழுக்கு சொந்தமானவர்களே, அமுதே தமிழே நிகழ்ச்சியில் இந்த வாரம் முதல் 6 படிவ மாணவருக்கான தமிழ் மொழி வழிகாட்டுதல் இடம்பெறுகிறது. STPM 2nd பருவத்துக்கான பாடத்தோடு நிகிரி சிம்பிலான் தொன்கு முக்ரேஸ் படிவம் 6 கல்லூரி தமிழாசிரியர் குமரன் கோரன்.
2: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். படிவம் 6 தவணை 2 தமிழ் மொழி பாட விளக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இவ்வாரம் தொடங்கி வருகின்ற ஜூன் 28 தேதி வரையிலும் STPM தவணை 2 தமிழ் மொழி பாடத்திற்கான விளக்கங்கள் தொடர்ந்து இடம்பெறும். இன்றைய பகிர்வில் பாடத்திட்டத்தின் நோக்கம், தவணை 2க்கான பாடத்திட்ட பகுப்புகள் மற்றும் ஏ பிரிவாகிய கருத்துரைத்தல் தொடர்பான விளக்கங்களை உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன். இன்றைய பகிர்வின் தொடக்கமாக தவணை 2 தமிழ் மொழி பாடத்திட்டத்தின் குறியிலக்குகளை பார்ப்போம். தரமிக்க தமிழ் மொழியின் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துதல், சங்ககால இடைக்கால நவீன தமிழ் இலக்கிய படைப்புகளை உய்த்துணர்வதன் வழி, உள ஆன்மீக உணர்வுகளை செழுமையுற செய்தல் போன்ற தெளிவான இலக்குகளை கொண்டு இப்பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் இப்பாடத்திட்டத்தின் நோக்கங்களை சற்று பார்ப்போம். படிவம் 6 மாணவர்கள் கருத்து, ஏடல், எண்ணம் ஆகியவற்றை பல்வேறு சிந்தனைகளின் வழி படைத்தல், சங்ககால இடைக்கால நவீன இலக்கிய படைப்புகளை திறனாய்வு செய்தல், கருத்துரைத்தல், தமிழ் மொழியின் இலக்கணம், சொற்களஞ்சியம், நடை ஆகியவற்றை சரியாக பயன்படுத்துதல் என பல தெளிவான நோக்கங்களை கருத்தில் கொண்டு இப்பாடத்திட்டத்தை மலேசிய தேர்வாணையம் வகுத்திருக்கின்றார்கள். மாணவர்களே, இப்பாடத்திட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் மலேசிய தேர்வு ஆணையமாகிய மஜ்லிஸ் பப்ரெக்சன் மலேசியா அகப்பக்கத்தில் இப்பாடத்திட்டத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பாடத்திட்டத்தின் இலக்குகளையும் நோக்கங்களையும் பார்த்த நாம் இப்பொழுது பாடத்திட்டத்தின் அமைப்பை பார்ப்போம். தவணை 2 பாடத்திட்டத்தில் 4 பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களே, கருத்துரைத்தல், இலக்கணம், சங்ககால இடைக்கால இலக்கியம், நவீன இலக்கியம் ஆக 4 பகுதிகள் இந்த தவணை 2 இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பகுதிகளை இப்பொழுது ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்குகின்றேன். ஏ பிரிவில் மாணவர்கள் கருத்துரைத்தல் பகுதிக்கு உரைநடை அல்லது உரைநடை அல்லாத

உரைநடை அல்லது உரைநடை அல்லாத, இந்த உரைநடை அல்லாத பகுதியில் குறிவரைவு, விளம்பரம், அட்டவணை ஆகியவற்றுக்கு நீங்கள் கருத்துரைப்பீர்கள். பி பிரிவு இலக்கணம், தவணை ஒன்றில் நாம் சொல்லியல் பற்றி சிந்தித்திருந்தோம். தவணை இரண்டிலே தொடரியல் பகுதியில் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், வாக்கியங்கள் ஆகியவற்றின் வேறுபாடுகளை பகுத்தாய்தலும், பல்வகை அமைப்புகளை கொண்ட வாக்கியங்களை பயன்பாட்டுக்கு ஏற்ப சரியாக உருவாக்குதலுமாக இந்த பகுதி உங்களுக்கு அமையும். அடுத்து சி பிரிவு நல்ல சுவாரஸ்யமான பகுதியாக இருக்கும். சி பிரிவில் சங்க இலக்கியமாகிய குறுந்தொகையில் 5 பாடல்களும், புறநானூற்றிலிருந்து 5 பாடல்களும், இடைக்கால இலக்கியமாகிய சிலப்பதிகாரத்தின் அடைக்கல காதையும் மாணவர்கள் இங்கே சி பிரிவில் கற்றுத் தெளிவர். நிச்சயமாக சில ஆண்டுகளுக்கு முன்னதாக படிவமாறில் இந்த சிலப்பதிகாரத்தின் அடைக்கல காதை இடம் பெற்றிருந்தது. இந்த பகுதியிலே, இந்த காலகட்டத்திலே படிவமாறு கற்ற மாணவர்கள் இப்பொழுது வளர்ந்து பெரியவர்களாக ஆசிரியர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு பழைய ஞாபகம் நிச்சயமாக இந்த அடைக்கல காதை கொண்டு வரும். இந்த பகுதியில் மாணவர்கள் சங்க இலக்கிய பாடல்களின் கூறுகளான முதல், கரு, உரி பொருள்களையும் காப்பிய கூறுகளையும் நன்கு விளங்கிக் கொள்வீர்கள். அன்பான தமிழ் நெஞ்சங்களே, நம்முடைய இளம் தலைமுறையினர், அதாவது பதின்ம வயதின் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த படிவம் 6 மாணவர்கள் நமது மொழியின் அழகினையும் சிறப்பினையும் எழுதும் போதும் பேசும் போதும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என் அருமை தமிழ் நெஞ்சங்களே. அடுத்து டி பிரிவிலே நவீன இலக்கியம் இடம்பெறும். தவணை 2 நவீன இலக்கியத்தில் சிறுகதைகள் இடம்பெறுகின்றன. மலேசிய எழுத்தாளர்களின் கைவண்ணத்தில் மலர்ந்த சிறுகதைகளாகிய கோ புண்ணியவானின் நிதர்சனங்கள், மு மகாதேவனின் விட்டில் பூச்சிகள், நா மகேஸ்வரியின் புதியதோர் உதயம், நா வரதராசனின் அகல்விளக்கு, சுப்பிரமணியம் கிருஷ்ணனின் குறுக்கு வழி, சாந்திராமனின் வாசலில் ஒரு தேவதை ஆகிய சிறுகதைகள் இடம்பெறுகின்றன. ஆக இதுகாரும் பாடத்திட்டத்தின் இலக்குகள், நோக்கங்கள், பிறகு 4 பிரிவுகளின் அமைப்புகளை பார்த்தோம். இப்பொழுது இப்பிரிவுகளில் முதல் பிரிவாகிய கருத்துரைத்தலில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களையும் மாணவர்களாகிய நீங்கள் கைவரப்பெற வேண்டிய திறன்களை பற்றி சிந்திப்போம். கொடுக்கப்பட்ட உரைநடை அல்லது உரைநடை அல்லாத பகுதிகளின் தெரிநிலை, புதைநிலை கருத்துக்களுக்கு மாணவர்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இதை மாணவர்கள் நினைவில் கொள்ளுங்கள். தெரிநிலை கருத்துக்களையும் புதைநிலை கருத்துக்களையும் அடையாளம் காண்பதுதான் இங்கே முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. வழக்கமாக நாம் அறிந்தது போல அறிவியல், தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம், பொருளாதாரம், கலை, பண்பாடு, மொழி, இலக்கியம், சமூகவியல் போன்ற துறைகளிலிருந்து இந்த உரைநடை அல்லது உரைநடை அல்லாத பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்படும். இந்த பகுதிக்கு மாணவர்கள் தயார் செய்வதற்கு இந்த உரைநடை அல்லது உரைநடை அல்லாத பகுதிகளை நன்கு ஆழ்ந்து கவனித்த பிறகு முன்னுரை, 4 தெரிநிலை கருத்துக்கள், 4 புதைநிலை கருத்துக்கள் மற்றும் முடிவுரை என 100 சொற்களுக்குள் 1 பத்தியில் மாணவர்கள் தங்களது பதிலை இங்கு நிறைவாக வழங்க வேண்டும். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், முன்னுரை, 4 திருநிலை கருத்துக்கள், 4 புதைநிலை கருத்துக்கள், முடிவுரை, இந்த அனைத்தும் 100 சொற்களில் 1 பத்தியில் பதிலளித்திருக்க வேண்டும். இக்கருத்துரைத்தல் பகுதியில் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்களை இப்பொழுது உங்களோடு பகிர்கின்றேன். கொடுக்கப்பட்ட உரைநடை அல்லது உரைநடை அல்லாத பகுதி என எதுவாக அமையுமானாலும், மாணவர்களே மீண்டும் சொல்கின்றேன், பகுதி எதுவாக அமையுமானாலும் அதனை ஆழ்ந்து கவனித்து அதனுள் காணப்படும் முக்கிய கருத்துக்களை அடையாளம் கண்டு திட்டமிட்டு மாணவர்கள் எழுத வேண்டும். சரியான திட்டமிடல் அதிகமான மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். கருத்துக்களை அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அமைத்து எழுத வேண்டும். தனித்துவம் வாய்ந்த செய்திகள் அல்லது சிறப்பு கருத்துக்களை தேர்வு செய்து அவற்றை பிற கருத்துக்களோடு ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் எடுத்துக்காட்டுகள் வழங்கியும் எழுதுவது சிறந்த படைப்பாக அமைய வாய்ப்பளிக்கும். மாணவர்களே, தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இப்பகுதிக்கு தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், கொடுக்கப்பட்ட பகுதியை ஆழ்ந்து கவனிக்காமல் நேரடியாகவும் மேலோட்டமாகவும் எழுதக்கூடாது. மேலும் கூறியது கூறல், குறைபட கூறல், தொடர்பில்லாமல் கூறல் ஆகியவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, மாணவர்களே, எல்லா கருத்துக்களையும் எழுத வேண்டும் என்று நேர கட்டுப்பாட்டினை மீறி செயல்படல் கட்டாய

அவசியம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். நேர கட்டுப்பாட்டை மீறி எழுதும்போது மற்ற கேள்விகளுக்கான பதிலை முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் போக வாய்ப்பு அமைந்துவிடும். ஆக தவணை 2 ஏ பிரிவில் இடம்பெறும் கருத்துரைத்தல் பகுதிக்கு மாணவர்கள் பல பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உங்களது பயிற்சிகளை உங்கள் ஆசிரியர்களிடம் கொடுத்து திருத்தி அதிகமான புள்ளிகளை பெற மனமார வாழ்த்தி, அடுத்த வாரம் இலக்கண பிரிவிற்கான விளக்கங்களோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆசிரியர் குமரன் கோரன். நன்றி.

0: தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தான் ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியம் நடத்தும் 34ஆம் ஆண்டு இலக்கிய போட்டிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அமுதே தமிழே நிகழ்ச்சிக்காக போட்டி விவரங்களை வழங்குகிறார் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தான் ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியம் கலை கலாச்சார அறவாரியம் ஆகியவற்றின் நிர்வாக செயலாளர் கரு பன்னீர்செல்வம்.
1: வணக்கம். இலக்கிய துறையில் ஆர்வமுள்ள எழுத்தாளர்களும் உயர்கல்வி கூடங்களைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த போட்டிகள் 1 ஏப்ரல் 2026 முதல் 30/6/2026 வரையில் நடைபெறவிருக்கின்றது. இந்த இலக்கிய போட்டிகளின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் மொழி சார்ந்த இலக்கிய வடிவங்களின் புதிய பரிணாம வளர்ச்சிகளை பதிவு செய்தல், இனம் சார்ந்த கலை கலாச்சார பண்பாட்டு கூறுகளை வளப்படுத்துதல், சமுதாய முன்னேற்றத்திற்கு கல்வி, அறிவியல், வாணிகம், தொழில் சார்ந்த படைப்பு இலக்கியங்கள் வழி வாழ்க்கை மேம்படுத்துதல், மனித நேயமும் அக மேம்பாடும் படைப்பு இலக்கியங்கள் வழி வளர்த்தல். இந்த போட்டிகளுக்கான பரிசுத் தொகைகள், முதல் பரிசு 2500 ரிங்கேன், இரண்டாம் பரிசு 1750 ரிங்கேன், மூன்றாம் பரிசு 1850 ரிங்கேன் மற்றும் 3 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கேன். இந்த இலக்கிய போட்டிகளிலே சிறுகதை, கட்டுரை, மரபு கவிதை, புதுக்கவிதை, மாணவர் பிரிவு சிறுகதை என்று 5 பிரிவுகள் நடத்தப்படுகின்றன. படைப்பாளர் தகுதியில் மலேசிய நாட்டு குடியுரிமையுள்ள எழுத்தாளர்கள் மட்டுமே இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும். ஒருவர் ஒரு துறையில் ஒரு படைப்பை மட்டுமே போட்டிக்கு அனுப்பி வைக்க முடியும். படைப்புகள் தங்கள் சொந்த படைப்பு என்பதை உறுதிப்படுத்தும் கடிதத்துடன் தங்களின் தெளிவான அடையாள அட்டை நகலும் அண்மைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மாணவர் பிரிவு. மாணவர் பிரிவு படைப்பாளர்கள் உயர்கல்வி கூடங்கள், 6ஆம் படிவம், கல்லூரிகள், மெட்ரிகுலேஷன் மற்றும் பல்கலைக்கழகங்களில் முழு நேரமாக பயில்கின்ற மாணவர்களாக இருக்க வேண்டும். போட்டிக்கு அனுப்பப்படும் படைப்புகள் தங்களின் சொந்த படைப்பு என்பதை உறுதி செய்யும் வகையில் தங்கள் கல்விக்கூடங்களின் பொறுப்பாசிரியரின் உறுதி சான்றிதழையும் இணைத்து தெளிவான அடையாள அட்டையின் நகலுடன் அண்மைய புகைப்படத்தை அனுப்ப வேண்டும். போட்டி பிரிவுகள் சிறுகதை. சிறுகதைகள் மனித வாழ்வியலோடு ஒட்டிய சம்பவங்கள், சமுதாய உணர்வுகள், சீர்திருத்த கருத்துக்கள் ஆகியவற்றை சுவைப்பட சித்தரிப்பதாக படைப்புகள் 5 பக்கங்களுக்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக மரபு கவிதை. என்சீர் அரசியல் விருத்தங்களாகவும் 4 அடி சந்தப்பாடலாகவும், உண்மை உழைப்பை உயர்வை காட்டும் அல்லது தாழ்ந்து போகாதே வீரமிக்க தமிழாணி என்ற தலைப்புகளில் ஒன்றனுக்கு 80 வரிகளுக்கு மேற்போகாமல் கவிதைகள் எழுதப்பட வேண்டும். மலேசிய தமிழர்களின் முன்னேற்றம், ஒற்றுமை, மொழிப்பற்று மற்றும் மேன்மைக்கான வழிகள் என்ற கருப்பொருள் நாட்டப்படுவதுடன் மரபு பிசகாமல் கவிதைகள் அமைய வேண்டும். மேலும் ஒவ்வொரு படைப்பிலும் 10 ஓமைகள் குறையாமல் இடம்பெற வேண்டும். புதுக்கவிதை. மனிதத்தை இணைப்பது சமயமும் மொழி அல்லது போரை கடந்த மனித நேயம் என்ற பொருளில் 80 வரிகளுக்கு மிகாமல் புதுக்கவிதைகள் எழுதப்பட வேண்டும். கட்டுரை. படைப்புகள் ஆய்வு கட்டுரையாகவும் உரிய சான்றுகள், துணை நூல்களின் குறிப்புகளுடனும் வழங்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பில் 8 பக்கங்களுக்கு மிகாமல் அமைய வேண்டும். தலைப்புகள் மலேசிய தமிழரின் சுவடுகள், சமத்துவம் மலர்வதில் ஊடகங்களின் பங்கு. பொது விதிகள். எல்லா படைப்புகளும் கணினியில் தட்டச்சு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படும் படைப்புகள் அனைத்தும் வேறு எந்த நூல்களிலோ, சிறுகதை கவிதை தொகுப்புகளிலோ, நாளிதழ்களிலோ, மாத வார இதழ்களிலோ பிரசுரிக்கப்பட்டவைகளாகவோ அல்லது மின் ஊடகங்களில் வழிவந்தவர்களாகவோ இருக்கக்கூடாது. போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் படைப்புகள் குறிப்பிட்ட ஒரு இனத்தையோ மதத்தையோ சிறுமைப்படுத்துவதாக இருந்தாலும், இனத்துவேசம், தேச நிந்தனை அல்லது நாட்டுப்பற்றுக்கு ஊறு விளைவிக்கும் கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அவை பங்கேற்பில் இருந்து நீக்கப்படும். போட்டியில் கலந்து கொள்ளும் எழுத்தாளர்கள் தனித்தாளில் தங்களின் முழு பெயர், புனைப்பெயர், முகவரி மற்றும் தொடர்பு எண்களை ஆங்கிலத்தில் எழுதி தங்களது படைப்புகளுடன் அடையாள அட்டை நகலையும் அண்மைய புகைப்படத்தையும் இணைத்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போட்டிக்குரிய எல்லா படைப்புகளும் எதிர்வரும் 30/6/2024 தத்துவ பா சகாதேவன், நிர்வாக இயக்குனர், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம், 34வது இலக்கிய போட்டிகள், தான்சிரி கேர்சோமா இலக்கிய அறவாரியம், 10வது மாடி, விஸ்மா துன் சம்பந்தன், கோலாலம்பூர் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். நன்றி.
0: இந்த அளவில் இன்றைய அமுதே தமிழை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம். அமுதே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் அனி பாஸ்தினால் ராயப்பன். பூமி புத்ரா சமூகத்தினரை புறந்தள்ளும் வகையில் செயல்படும் குறிப்பிட்ட கும்பலின் நடவடிக்கையை மடானி அரசாங்கம் ஆதரிக்கவில்லை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மாறாக தமது தலைமைத்துவத்தின் கீழ் அத்தரப்பினருக்கென துணிச்சலான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மாரா மொத்தம் 23 பில்லியன் ரிங்கிட் சொத்துடைமைகளை கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமீடி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருத்தம் செய்யப்படும் 1966 மாரா சட்டம் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவடைந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என அவர் சொன்னார். உலக பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் சிக்கனமான செலவினங்களை செயல்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் இவ்வாண்டு 20 மில்லியன் ரிங்கிட்டை சேமிக்க இலக்கிட்டுள்ளது. இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட நிர்வாக செலவுகளை ஒருங்கிணைக்க உத்தரவிட்டுள்ள நிதியமைச்சின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இது அமைந்துள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிக்கியோங் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டிருந்த கடுமையான காட்டுத்தீ 11 நாள்களுக்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. 4000 ஏக்கர் நிலம் தீயில் அழிந்துள்ளதாக பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. 100 கணக்கான தீயணைப்பு வீரர்களும் 1000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரும் தீயை அணைக்க போராடினர். இவ்வாண்டின் தொடக்கத்தில் விபத்துக்குள்ளான பொலிவியா விமானத்தின் விமானியும் துணை விமானியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 27 எல்ஆல்டோ பன்னாட்டு விமான நிலையத்தில் C-130 ரக விமானம் தரையிறங்கும்போது ஓடு பாதையிலிருந்து விலகி விபத்துக்குள்ளானதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விபத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டு. மயாமி கிராண்ட் பிரி மோட்டார் பந்தயம். கனமழை காரணமாக இப்போட்டி 3 மணி நேரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. Formula 1 பன்னாட்டு வாகனத்துறை கூட்டமைப்பு உட்பட ஏற்பாட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த போட்டி உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1 மணிக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

ஒளிபரப்பாக உள்ளது. நம்முடைய உள்ளூர் கலைஞர்களுடைய திறமைகளை அந்த நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம், ரசிக்க போறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இதே சமயம் ஒரு குட்டி நினைவூட்டல், மின்னலாம் உடைய சமூக வலைதளங்களையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. மின்னலாம் அண்டர்ஸ்கோர் மலேசியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பக்கமா போனீங்கனாலும் எங்களுடைய பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால மின்னலாம் உடைய சமூக வலைதளங்களையும் நீங்க ஃபாலோ செய்ய மறந்துடாதீங்க.

0: சுசிலா, கோழி ரெண்டாங் செய்யறது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கிறாங்க.
1: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
0: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
1: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
1: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களை, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
5: இளமை, புதுமை, இனிமை. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com. தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
6: Some black salt.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: தொடர்வது வாராந்திர நிகழ்ச்சி தாளம்.
2: இது கலைஞர்களின் தளம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. கிஷன் இந்த வாரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஆர்டிஎம்க்கு இது 80th ஆண்டு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வானொலியில இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம கலைஞர்கள் இங்க வந்திருக்காங்க. முதல்ல உங்க எல்லோருக்கும் வணக்கம். பார்வையாளர்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இசை அப்படின்னு சொல்லும் போது உங்களை மகிழ்விக்கிறதுக்காக, பாடல் பாடி மகிழ்விக்கிறதுக்காக நிமலன் ராஜஸ்ரீ தான் முதல் பாடலை நம்ம நிகழ்ச்சியில தொடக்கி வைக்க போறாங்க. வணக்கம் நிமலன், வணக்கம் ராஜஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, வந்திருக்க பார்வையாளர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இசை அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? இசைனா எனக்கு இதுதாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
3: என்னோட மனசுல வந்து இசைனா இட்ஸ் மை பேஷன். அது என்னோட லைஃப் ஒரு பெரிய விஷயம். இசை நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கேட்பேன். சோ எனக்கு வந்து இசைனா பேஷன்.
2: உங்களுக்கு நிமலன்?
4: எனக்கு பாத்தீங்கன்னா இசை தான் என்னோட வாழ்க்கை அப்ப போயிட்டு இருக்கு. சோ இசை தான் என்னோட வாழ்க்கை.
2: இசைனா வாழ்க்கை. ஆமா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இசை அப்படின்னா உண்மையிலேயே பல பேருக்கு ரொம்ப மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்காகவும் வானொலியில கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்காகவும் உங்களுடைய முதல் பாடல பாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன்.
2: டயலாமோ டயலாமோ பாடல பாடுறதுக்கு இதோ உங்களுக்காக ராஜஸ்ரீ மற்றும் நிமலன்.

0: முதல் பாடலே ரொம்ப விறுவிறுப்பா பாடிட்டு போன நம்ம நிமலன் ராஜஸ்ரீக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தாளம் இது கலைஞர்களின் தளம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த கட்டமா யார சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அபிஷேக பிரியன் இங்க இருக்காரு. அபிஷேக பிரியனுக்கு வந்துட்டு நம்ம அறிமுகமே தேவையில்லை. குறிப்பா மின்னலுக்கு, நம்ம பிங்தாங் மின்னல் மாபெரும் இறுதி சுற்றின் வெற்றியாளர், அவற்றை நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் அபிஷேகன், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அண்ணன், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். உங்களுடைய அடுத்த கட்டம் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: தேங்க்யூ சோ மச்.
0: இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை பார்த்த உடனே முதல்ல உங்களுக்கு மனசுக்கு தோன்ற ஒரு பாடல் என்னவா இருக்கும்? என்ன பாடல்? ஏ, அவங்களை பார்த்து அதை பாடலாம்ப்பா அப்படின்னா.
2: பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே காதலி.
1: அவ்வளவுதானே?
0: நிறைய பொய் சொல்லிருக்காங்க நினைக்கிறேன், மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் வெளியே வருது. சரி அபிஷேக பிரியன், இப்ப நம்ம நிகழ்ச்சியில இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்ன பாடல் வச்சிருக்கீங்க பாடலானு?
1: பிரதீப் குமாரோட ஒரு ஃபேமஸான பாட்டுனே நீ கவிதைகளா.
0: வாவ், ரொம்ப நல்ல ஒரு பாடல். இப்போ அடுத்து உங்களுக்காக இதோ அபிஷேக பிரியன்.

0: ஆல் நிகழ்ச்சியில் உங்களில் ஒருவர் அங்கத்துல பாத்தீங்கன்னா அடுத்து அவருடைய திறமையை காட்டுறதுக்காக மோனேஷ் வந்திருக்காரு. மோனேஷ் வணக்கம், எங்க இருந்து வரீங்க நீங்க?
1: வணக்கம், நான் வந்துட்டு ரவாங்ல இருந்து வரேன்.
0: ரவாங்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன திறமையை காட்டலாம்னு வந்திருக்கீங்க?
1: இங்க வந்துட்டு என்னுடைய மிமிக்ரி டேலண்ட் நான் காட்டலான் இருக்கேன். எம்மா, நம்ம குரல் மாற்றி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சின்ன வயசுல இருந்து நகைச்சுவை எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு ஒரு ஆச்சரியத்துல ஆரம்பிச்சது, கத்துக்கிட்டது இது.
0: இப்போ எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில எத்தனை குரல்கள் பேசி அசத்த போறீங்க?
1: கணக்கு தெரியல, 4 குரல், 5 குரல் அந்த மாதிரி.
0: சரி, இந்த மேடை உங்களுக்காக இப்ப தயாரா இருக்கு.
1: அனைவருக்கும் வணக்கம், இது நான் ஆர்டிஎம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் தென் இப்ப நான் காமெடி ஆக்டர்ஸோட வாய்ஸ் எடுக்கலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொட்ராஜேந்திரன் அவர்களுடைய குரல்.
2: ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்களரோ அம்சமா வந்திருக்கீங்க போ. பை தி வே, ஐ அம் ராஜேந்திரன், நான் கடவுள் ராஜேந்திரன்.
1: நெக்ஸ்ட் வந்துட்டு விடிவி சார்.
3: எங்க அவர்? நம்ம பாய் கிஷன், ஹி இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அவர் ஒரு வார்த்தையில இப்படி பட்டாசு மாதிரி சும்மா பக பக பக பகன்னு என்னென்னமா வருது. இங்க என்ன டேலண்ட்ஸ்! ஐயோ யோ யோ யோ, அதுவும் சும்மா பக பகன்னு வருது, வரட்டுங்களா?
1: நெக்ஸ்ட் வந்துட்டு கஞ்சா கருப்பு அவர்கள்.
4: ஐயா, நான் ஒண்ணுமே பண்ணலைங்கய்யா, மைக்கு கொடுத்து வந்து பாட சொல்றேங்க, எனக்கு பாடும் வராது ஒன்னும் வராதுன்னு சொல்லிட்டேன். பிரேமாக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே, மிமிக்கிரி பண்ணுவேன்ன, அதை இங்க கூட்டு வந்து நிப்பாட்டி புட்டாங்க, மிமிக்கிரி எல்லாம் வராது சொல்லுங்க.
1: அண்ட் தென் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.
5: ஏய், எல்லாருக்கும் வணக்கம், எங்க நம்ம பிரேமாக்கா? வணக்கம்கா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. உங்க எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கே சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் பிறந்தனாலும் ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க, பார்த்து கொண்டாடுங்க, பார்த்து எல்லாத்தையும் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: ரகுவரன் சார்.
6: ஏ, என்ன பாக்குறீங்க எல்லாரும்? வாயிலே மோட்டர் ஓட்டுறேன்னு பாக்குறீங்களா? ரகுவரன்னாலே ஓட்டணும் என் மோட்டர், அப்போதான் தெரியாது ரகுவரன் வாய்ஸ்ன்ட்டு. இல்லைன்னா எப்படி காட்டுவோம் தெரியுமா? இந்த மியூசிக்கை போடுங்க, அப்போ தெரியுது ரகுவரனா இல்லையான்ட்டு. மிமிக்ரி பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? முதல்ல கான்செப்டை பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். தப்பாக பேசினா தக்காளியை விட்டு அடிப்பான். அது வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்குவேன், யாரும் மிமிக்ரியை பற்றி ஈஸியாக நினச்சிடாதீங்க. அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸு, எந்த அளவுக்கு சிக்கல்னு எங்களுக்கு தான் தெரியும்.
1: அண்ட் தென் கமல் சார்.
7: எல்லாருக்கும் வணக்கம், இது தாளம் கிஷன். நான் உங்க வாய்ப்பு எடுத்துக்கிறேன், அவர் இருக்கட்டும், நான் இப்ப வர தொகுப்பாளரா வந்திருக்கிறது. திறமைகள் இங்க இருக்குது, நம்ம மலேசியா நாட்டிலையும் இது போல் இன்னும் பல திறமை வளர வேண்டும். நம்ம பல கலைஞர்கள் இந்தியாவுக்கு போய் அங்க இருக்கிற திறமையும் அங்கு பல வித்தைகளையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு நம்ம கைத்தட்டல் கொடுக்கணும்.
1: இறுதியா வந்துட்டு ரஜினி சார், எதை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களே, என் உயிருக்கும் மேலான ரசிகா பெருமக்களே, இங்க வந்துட்டு மத்தியானத்திலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியோட உட்காந்துருக்கும் ஆடியன்ஸ்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பார்க்கும் போதே, இந்த ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே வருதுவா. அங்கே தான் வந்துட்டு நம்ம இப்படி பேசுகிற நாலு குட்டி கதை சொல்லிட்டு போக முடியும். பைதவே, என்கிட்ட இப்போதைக்கு குட்டி கதை இல்லை, ஆனால் நீங்கள் ஹாப்பியாக என்னென்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரல அருணாச்சலேஸ்வரர் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: மோனேஷ், மோனேஷ்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பெரிய பலத்த கைத்தல் கொடுத்துடலாம் அவருக்கு.
1: நன்றி.
0: இப்போ அடுத்த கட்டமா வந்துட்டு மாலையில் யாரோ அப்படின்ற பாடலோட ஹெமித்ரா வந்திருக்காங்க. வணக்கம் ஹெமித்ரா.
8: வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். ஹெமித்ரா வந்து முதலே சொல்லிட்டாங்க, ரொம்ப சுலபமான கேள்வியா கேளுங்க அப்படின்னு சொல்லி. சரி, இங்க மலேசியால பாடகரோட ஒருத்தரோட பாடணும் அப்படின்னா அந்த பாடகர் யாரா இருப்பாங்க?
8: எனக்கு வந்துட்டு மலேசியால வந்து யாரு கூட சேர்ந்து பாடணும்னு நினைக்கிறேன்னா சந்தேஷ் அண்ணன்.
0: சந்தேஷோட குரல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏற்கனவே நீங்க அவர் கூட பாடி இருக்கீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் உங்களுக்கு பாடணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. சந்தேஷ் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாருன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பு வழங்குவாருன்னு நினைக்கிறோம். வழக்கமா ஹெமித்ரா பாத்தீங்கன்னா மெலடி பாடலா இருக்கும் இல்லையா? அடுத்த கட்டமா இதுலயும் எனக்கு முயற்சி செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன பாடல் உங்களுக்கு பாடணும்னு ஆசை? எந்த மாதிரி பாடல் பாடணும்னு ஆசை இருக்கு ஹெமித்ரா?
8: அம்மா பாடல்கள் பாடணும்னு ரொம்ப ஆசை.
0: அம்மா பாடல்கள்? ஏன், உங்களுடைய அம்மா தான் இப்ப இங்க இருக்கிறனால அம்மா சொல்றீங்களா இல்ல?
8: அம்மா தான் எனக்கு பாட்டுனா என்னன்னு சொல்லி தந்தது. முதல் பிள்ளையா சொல்லியா அம்மா பாடல் இருந்து பாடலான்னு ரொம்ப ஆசை.
0: இசை உலகத்துக்கு அறிமுகம் செய்த அம்மாவுக்காக ஒரு பாடலை கூடிய சீக்கிரம் நீங்க பாடுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம நேயர்களுக்காக ஹெமித்ரா மாலையில் யாரோ பாடல் பாடுறதுக்கு ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக இது தாளம், கலைஞர்களின் தாளம்.

0: நமக்காக அந்த பாடலை ரொம்ப அழகா பாடியிருந்த ஹெமித்ராவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம மேடைக்கு யார் வந்திருக்காங்கன்னா ராஜஸ்ரீ வந்திருக்காங்க. ராஜஸ்ரீ கிட்ட இப்ப டக்கு டக்குன்னு வந்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம், பேச சொல்ல போறது இல்ல, பாட சொல்ல போறோம். ஒரு வார்த்தை கொடுப்பேன், அந்த வார்த்தையிலிருந்து ஒரு பாடல் நீங்க பாடணும், அது சம்பந்தமான பாடல் பாடணும்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா பாட முடியும். மாலை.

0: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வழக்கமா வந்து ராஜஸ்ரீ ரொம்ப விறுவிறுப்பான பாடல் பாடி நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கு இப்ப நான் சொல்லும் போது அவங்க பாடுற பாட்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் மெலடியா இருக்கு, அப்படியே மெல்லிசையா இருக்கு, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ராஜஸ்ரீ, இப்ப அடுத்து எங்களுக்காக என்ன பாடல் பாடலாம்னு இருக்கீங்க?
1: நான் வந்து என் அன்பே ஃப்ரம் சத்யம் மூவி பாட போறேன், நயன்தாராவோட பாடல்.
0: இப்போ பிடிக்கிற மாதிரி பாடுறதுக்காக நம்ம ராஜஸ்ரீ தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல்.

என் அன்பை பாடல பாடியிருந்த ராஜஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு நிறைவுக்கும் வரப்போகுதுங்க. அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். இந்த பரபரப்புலையும் பொறுமையா உட்காந்து நம்ம தாளம் நிகழ்ச்சியை கேட்ட உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கலைஞர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை சொல்லி ஆகணும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை இப்போது விடை பெறுவது நான் உங்கள் கிஷன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன். தாளம், இது கலைஞர்களின் தளம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

இன்றைய இளமை உல்லாசத்தில் பாடல்களையும் தகவல்களையும் நிகழ்ச்சிகளையும் செவிமடுத்திருந்தோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை பொழுது நிச்சயமா நிறைய திட்டங்கள் வைத்திருப்பீங்க. எங்கு பயணம் செய்தாலும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும், சரிங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகன் உங்களோடு பேச அவளோடு காத்திருக்காங்க. அதனால இப்பொழுது நானும் விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: பூமி புத்திராக்களை வலுப்படுத்த துணிச்சலான நடவடிக்கைகளை மடானி அரசாங்கம் மேற்கொள்கிறது. தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு 20 மில்லியன் ரிங்கிட்டை மிச்சப்படுத்த இலக்கு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பூமி புத்ரா சமூகத்தினரை புறந்தள்ளும் வகையில் செயல்படும் குறிப்பிட்ட தரப்பினரின் நடவடிக்கையை மடானி அரசாங்கம் ஆதரிக்கவில்லை என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மாறாக தமது தலைமைத்துவத்தின் கீழ் பூமி புத்ராக்களை வலுப்படுத்த துணிச்சலான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். மெட்ரிகுலேஷன் திட்டம் மூலம் பூமி புத்ரா பிள்ளைகளுக்கு 90 விழுக்காடு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உலக பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் சிக்கனமான செலவினங்களை செயல்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு இவ்வாண்டு 20 மில்லியன் ரிங்கிட்டை மிச்சப்படுத்த இலக்கிட்டுள்ளது. இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட நிர்வாக செலவுகளை ஒருங்கிணைக்க உத்தரவிட்டுள்ள நிதியமைச்சின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இது அமைந்துள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டுள்ளார். இந்த சேமிப்பு மக்களின் நலன் உள்ளிட்ட மேம்பாட்டு செலவினங்களை உட்படுத்தியதில்லை. மாறாக அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் செலவுகளில் கவனம் செலுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கு மாநில நிர்வாகம் நிலைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, நெறிமுறையுடன் செயல்படுவது உறுதிப்படுத்தப்படுவதாக மாநில முதல்வர் சோ கொன் யோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக உலகளாவிய நிலைத்தன்மையற்ற சூழலை தொடர்ந்து நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை கையாளும் வகையில் மாநிலம் தொடர்ந்து வலுவான அடித்தளத்தில் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுடன் தொடர்ச்சியாக மேற்கொண்ட சந்திப்பின் மூலம் அவர்கள் செழிப்பான நிலையான சூழலை விரும்புவதை சோ சுட்டிக்காட்டினார். ஆகையால் பினாங்கு மாநிலம் தொடர்ந்து பொறுப்புடனும் சிறப்பாகவும் நிர்வகிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். தலைநகர் புகிட் பின்தாங்கில் நேற்று நடத்தப்பட்ட 2026 நீர் இசை நிகழ்ச்சியில் 30,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சி பாதுகாப்பாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையிலும் நடத்தப்பட்ட கோலாலம்பூர் காவற்படை தலைவர் டெத்து ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். ஆயினும் கத்தியை வைத்திருந்த 28 வயது உள்ளூர் பெண்ணை காவல்துறை கைது செய்ததாக அவர் கூறினார். 3 நாள்களுக்கு நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக 500 அதிகாரிகளும் காவல்துறை உறுப்பினர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக டெத்து ஃபடில் தெரிவித்தார். பண்டார் மக்கோத்தா சுராசில் உள்ள கால்வாயில் தவறி விழுந்த 9 வயது சிறுமியை தேடும் பணிகள் 3வது நாளாக தொடர்கின்றன. தற்பொழுது தேடும் பகுதி சுங்காய் லங்கட் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் செயலாக்க பிரிவு தலைவர் இஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். நிகழ்விடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் அதாவது ஸ்ரீஹிஜாவ் அடுக்கக பகுதியிலிருந்து சுங்காய் லங்காட்டை இணைக்கும் சுங்காய்லோங் இறுதி வரையில் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இன்று சுங்காய் லங்காட்டிலிருந்து புத்ராஜயா வடிகால் நீர்ப்பாசனத்துறையின் நீர்த்தேக்கம் நோக்கி 24 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றார் அவர். பினாங்கில் நடைபெற்ற 30 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டத்தில் பங்கேற்ற உள்ளூர் ஆடவர் ஒருவர் வெப்பவாதத்தால் உயிரிழந்ததாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு அம்மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வெப்பம் சார்ந்த முதல் நேர்வு இதுவாகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஓட்டம் ஜார்ஜ் டவுனை சுற்றியுள்ள மலைப்பாங்கான பாதையை உள்ளடக்கியிருந்தது. இவ்வேளை அவரின் மறைவுக்கு அத்துறை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. எனவே தற்போதைய கடும் வெப்பமான வானிலையில் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அதிகம் நீர் அருந்தும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜார்ஜ் டவுன் பேராசாலையில் உள்ள அடுக்ககத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீயில் 5 வாகனங்கள் தீக்கிரையாகின. பின்னிரவு 4 மணி வாக்கில் அச்சம்பவம் தொடர்பில் அவசர அழைப்பு பெறப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் கூறினார். அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என்றும் அரை மணி நேரத்தில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தீக்கான காரணமும் சேத மதிப்பும் ஆராயப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: ஹார்மஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடுகளால் எழும் விளைவுகள் குறித்து ஆசியான் பொருளாதார சமூக மன்றம் AECC அமைச்சர்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த முக்கிய கடல்வழியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் வட்டார பொருளாதாரத்திற்கு இடரை ஏற்படுத்தக்கூடும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகையால் அந்த பன்னாட்டு வர்த்தக பாதை மீண்டும் திறக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பன்னாட்டு விதிகளுக்கு இணங்க தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஹார்மஸ் நீரிணை உலகின் எண்ணெய் திரவமய இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் சுமார் கால் பகுதியை கையாளுகிறது. அதில் சுமார் 80 விழுக்காடு ஆசியாவிற்கு அனுப்பப்படுவதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். ஒபெக் பிளாஸிலிருந்து ஐக்கிய அரபு சிற்றரசு வெளியானதை தொடர்ந்து எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீடு குறித்து இன்று முடிவெடுக்கப்படும். அல்ஜீரியா, ஈராக், கஜஸ்தான், குவைத், ஓமான், ரஷ்யா, சவுதி அரேபியா நாடுகளை உட்படுத்திய கூட்டத்தில் இந்த ஒதுக்கீடு குறித்து கலந்துரையாடப்படும். நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பீப்பாய்க்கு அதிகரிக்க சந்தை எதிர்பார்த்தது. ஆனால் உற்பத்தி இலக்கை விட அது கட்டுப்பாட்டில் இருந்ததால் அதன் தாக்கம் குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் மேற்காசிய பதற்றத்திற்கு மத்தியில் ஒபெக் பிளாஸிலிருந்து ஐக்கிய அரபு சிற்றரசு வெளியேறியது உலகளாவிய எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டிருந்த கடுமையான காட்டுத்தீ 11 நாள்களுக்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. 4,000 ஏக்கர் நிலம் தீயில் அழிந்ததாக தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். நியூயார்க் சிட்டியின் மத்திய பூங்காவை விட 5 மடங்கு இவாத்தே பகுதி மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். அந்நாட்டில் நிலவும் வெப்பமும் வறட்சியும் காட்டுத்தீ வேகமாக பரவுவதற்கு வித்திட்டுள்ளதாக ஒத்சுச்சி ஆளுநர் கோசோ ஹிரானோ குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 27 நாள் விபத்துக்குள்ளான பொலிவியா விமானத்தின் விமானியும் துணை விமானியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல் ஆல்டோ பன்னாட்டு விமான நிலையத்தில் C-13 சுழியம் ரக விமானம் தரையிறங்கும்போது ஓடு பாதையிலிருந்து விலகி விபத்துக்குள்ளானதாக ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த விபத்தில் 22 பேர் பலியானார்கள். வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உரிய நேரத்தில் தகவல் கிடைக்காததால் மோசமான வானிலை காரணமாக அந்த விமானம் தனது பாதையை மாற்ற முயன்றது. ஆயினும் அது தோல்வியுற்றது. விளையாட்டு. தாமஸ் கின்ன இறுதியாட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் சீனா பிரான்சுடன் மோதவுள்ளது. பிரான்ஸ் முதன்முறையாக இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. அரையிறுதியில் அது 2022 வெற்றியாளர் இந்தியாவை 3 சுழியம் என்ற புள்ளிகளில் வென்றது. கிறிஸ்டோபோப்போவ், அலெக்ஸ் லெனியர், த்ரோமா ஜூனியர் போப்போவ் ஆகியோர் பிரான்சின் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளனர். சீனா அரையிறுதியில் உபசரணை நாடு டென்மார்க்கை அதே புள்ளிகளில் தோற்கடித்தது. இவ்வேளை ஊபர் கின்ன இறுதியாட்டத்தில் சீனா தென்கொரியாவை சந்திக்கும். நிறைவாக மயாமி கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம். கனமழை காரணமாக இப்போட்டி 3 மணி நேரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஃபார்முலா 1 பன்னாட்டு கூட்டமைப்பு மற்றும் ஏற்பாட்டு குழுவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து பந்தயம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1 மணிக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பந்தயம் இடையூறு இன்றி சுமூகமாக நடைபெறவும் ஓட்டுநர்கள், ரசிகர்கள், அணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டும் அது ஒத்திவைக்கப்பட்டதாக நிர்வாகம் கூறியது. பூமி புத்திராக்களை வலுப்படுத்த துணிச்சலான நடவடிக்கைகளை மடானி அரசாங்கம் மேற்கொள்கிறது. தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு 20 மில்லியன் ரிங்கிட்டை மிச்சப்படுத்த இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

இசையும் தொடங்கியாச்சு. வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதை இன்னும் உற்சாகப்படுத்த நாங்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோங்க. இப்பொழுது தொடங்கி மாலை 4 மணி வரையிலும் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்க. பிடிச்ச தருணங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்ல நமக்கு பிடிச்ச சமைச்ச உணவை நம்ம சாப்பிடுவோம், அல்லது எங்கேயாவது பிடிச்ச இடங்களுக்கு போவோம். பிடிச்சவங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் அழகானது. அதனால உங்கள் திட்டங்களில் உங்கள் பயணத்தில் நாங்களுமே இணைந்து கொள்கின்றோம். 4 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். அடுத்து உங்களுக்காக சாய் அபியங்கர் கானா முத்து பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன பொது விடுமுறை இல்லையா, உழைப்பாளர் தொழிலாளர்களுக்கான ஒரு முக்கியமான நாள், உலகமே இந்த முக்கியமான ஒரு நாளை அனுசரிக்கின்றது, கொண்டாடப்படுகின்றது. இதுல என்னன்னா முக்கியமா மலேசியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரகிருதி நாட்டிலோடு விடுமுறை வந்துச்சு அப்படின்னாலே ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி எங்காவது வெளியே பயணமா இருக்கட்டும் சுற்றுலாவா இருக்கட்டும் இதை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. சரி, இந்த உழைப்பாளர் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வந்து மனிதவள அமைச்சு இதை பற்றிய விவரங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா தொழிலாளர்கள் குறிப்பா நம்ம வேலை செய்யறோம் இல்லையா, அந்த வேலையிட்ட சூழலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நினைவு வழங்கியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையிடங்கள்ல மன உளைச்சல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, அது களைவதற்கான பல முயற்சிகளை தொடர்ந்து அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்குது. இதுல முக்கியமா மலேசியர்களும் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும், வேலை வேலை தான், வேலை நேரம் தவிர்த்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வேலைக்குன்னு ஒரு ஒரு சில மணி நேரம் நம்ம ஒதுக்குறோம் இல்லையா, அதை தாண்டி வீட்டுக்கு போய் அதை பத்தி யோசிக்கும் போதுதான் இது போன்ற மன உளைச்சல் அதிகமா வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான வலியுறுத்தல் என்ன அப்படின்னா, திறன் சார்ந்த விஷயங்களை தொழிலாளர்கள் இன்னும் தங்களை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டலை மனிதவள அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி அடுத்து பாடலை கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: சமையலர சின்னம் அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இணைந்திருப்பதற்கு நன்றி. இந்த பக்கம் மோகன் கூட பேசிட்டு இருக்க, உங்கள் பிற்பகல் பொழுது எதுவும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. சரி, இன்றைக்கு பிற்பகல் 2:15 உங்களுக்காக ஒரு நேயரின் குரல் காத்துக்கிட்டு இருக்கேங்க. என்னன்னா, இன்றைக்கு மற்றும் ஒரு நேரை நாங்க அறிமுகப்படுத்த ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நேர்கள் வந்து அறிவிப்பு செய்யறாங்க. அனு சூரிய பிரகாஷ் இன்றைக்கு அவங்களோட சந்திப்பு தான் இடம்பெறவிருக்குது. அவங்க பாடல் ரொம்ப அழகா தொகுத்து வச்சிருக்காங்க. 2:15 தொடங்கி ஒரு நேயரின் குரல் உங்களுக்காக இடம்பெற போகுது, அதனால கேட்க மறந்துடாதீங்க. அனிரோட், ஷில்பா ராவ், அருண் ராஜா பாடிய பாடல் வருது, அடுத்து கேட்கலாம்.

ஜெயிலர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் கிடம் பெற்றிருந்தது. இசையும் இசையும் உங்கள் பிற்பகல் பொழுது பயணத்தை வந்து ரொம்ப அழகாக கேட்டு இருக்குங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பயணம் செய்யும் போது வானிலை எப்படி இருக்கு, மழையா இருக்கா வெயிலா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துட்டு பயணம் செய்யறதெல்லாம் தாண்டி வெயிலா தாங்க இருக்கும், என்ன செய்யறது அப்படின்னு. இதுல மலேசிய சுகாதார அமைச்சர் இந்த முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் கிட்டத்தட்ட நாடு முழுக்க வந்து 56 சம்பவங்கள் வந்து பதிவாகியிருக்கு. அதனால இந்த வெப்பமான சூழல் அதிகமா இருக்கும் பட்சத்துல வந்து வெளி நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப வெப்பமா இருந்துச்சு அப்படின்னா தவிர்த்துருங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தல நினைவுறுத்தல வந்து சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, பொதுவாகவே இந்த மெடிக்கல் செக்அப் மருத்துவ பரிசோதனை எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, 6 மாதத்திற்கு அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை. அதே சமயத்தில் மருந்துகள்லாம் வாங்கும் போது அது பதிவு மற்றும் உரிமம் பெற்ற மருந்தகங்களா, இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. குறிப்பா நம்ம இந்த கிளினிக் எல்லாம் போகும்போது அது எந்த அளவுக்கு வந்து உரிமம் பெற்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க வந்து மருத்துவ பரிசோதனை போன்ற உங்களுடைய சேவைகளை வந்து நீங்க பெருமாறு ஒரு சின்ன வலியுறுத்தல வந்து தொடர்ந்து மலேசிய சுகாதாரம் வச்சு வெளியிட்டிருக்காங்க. உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: சமையல் என்றாலே அது லிங்கம், ஸ்லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம் லிங்கம்.
2: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க,
1: பிடிச்சவங்க
3: பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களே. இது உங்கள் மின்னலப்பன்.
4: எடியே

மின்னஞ்சல் அனுப்புங்க. அடுத்து சுராஜ் சந்தோஷ் சின்மயி பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
3: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட 90ஆம் ஆண்டில்
4: செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படி சுமையிலும் மகிழ்வாய் என்றால் நான் லிங்கம் சென்றேன்.
5: வெளியே போறோம் வெளியே போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

உடம்புக்குள்ள 1000 வேல் இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மனுதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாசினால் ராயப்பன். மாரா சட்டத்திருத்த வரைவை 3 மாதங்களில் நிறைவு செய்யுமாறு பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். பூமிபுத்ரா பொருளாதார மேம்பாட்டுக்கு முக்கிய பங்களிக்கும் மாராவின் செயல்பாடுகளை வலுப்படுத்த அந்த திருத்தம் அவசியமாவதாக நிதியமைச்சருமான இடதுஸ்ரீ அன்வார் கூறினார். நாடு முழுவதும் ஜனவரி தொடங்கி இன்று வரை வெப்பம் தொடர்பில் 56 நீர்வுகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் வெப்பவாதம் சம்பந்தப்பட்ட 2 மரணங்களும் அடங்கும் என சுகாதார அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வாகனத்தில் விட்டுச் செல்லப்பட்ட 2 வயது சிறுமியும் பினாங்கு நெடுந்தூர ஓட்டத்தில் கலந்து கொண்ட 42 வயது ஆடவரும் அதீத வெப்பநிலையால் உயிரிழந்தனர். கோலாலம்பூர் உட்பட 8 மாநிலங்களில் பிற்பகல் 3 மணி வரை இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என மென்மலேசியா எச்சரித்துள்ளது. கடாவின் லங்காவி, பஹாங்கின் கேமரன் மலை, லிபிஸ், ராவோ பந்தோங், பேராக்கின் கொலகங்சார், கிந்தா ஆகிய பகுதிகள் அவற்றில் அடங்கும். மகப்பேறுக்கு பிந்தைய படித்தொகை EPCB வேலை செய்யும் தாய்மார்களின் நலனை மட்டும் உட்படுத்தவில்லை, வருங்காலத்தில் மீள்திறன் கொண்ட ஆள்வளத்தை உருவாக்குவதையும் மையமாக கொண்டுள்ளது என மனிதவள நிபுணர் குசிம் லிங் தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பின் செலவுகளை சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ ஏற்றுள்ளதால் முதலாளிகள் இதற்கு முழு ஆதரவளிக்க முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் இந்த முயற்சியால் பெரும்பாலான தாய்மார்கள் பலனடைவர் என சிம்லிங் நம்பிக்கை தெரிவித்தார். மே 7 செபுவில் நடைபெறவுள்ள 48th ஆசியான் தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு தென்கிழக்காசிய தலைவர்களும் ஐரோப்பிய வணிக நிர்வாகிகளும் ஒன்று கூடவுள்ளனர். தொடர்ச்சியான வட்டார சவால்களை எதிர்கொள்ளும், பொருளாதார மீள்திறனை சமாளிக்கும், நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் தகுந்த நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என பிலிப்பைன்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. இன்றைய ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட்டும் லிவர்பூலும் மோதவுள்ளன. மலேசிய நேரப்படி அவ்வாட்டம் 10:30 தொடங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதை பயணத்தை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. சரி, ஒரு நேயரின் குரல் இன்றைக்கு பிறப்புகள் 2:15 இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு நம்மோடு நம்முடைய நேயர் அனுசூர்யா பிரகாஷ் பேசி பாடல்களை தொகுத்து வழங்க ரொம்ப அவளோடு காத்துட்டு இருக்காங்க. அதனால மின்னலோடு இணைந்திருங்கள்.

அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. வணக்கம் நேர்களே, இன்று ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் நம்மை சந்திப்பாங்க. அந்த வகையில இன்றைக்கு அரசு மலேசிய காவல்துறை அப்படின்னு நான் சொன்ன உடனே காவல் அதிகாரி நீங்க நினைச்சிடக்கூடாது. பல்வேறான பிரிவுகள் இருக்கின்றன. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மக்தாப் PDRM கொலலும் போச்சராசில இருந்து இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்காங்க அனுசூரிய பிரகாஷ். அவங்களை சந்திப்பதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை கேட்டுடலாம்.

விடியலின் காற்றில் விழிக்கும் கனவுகள், முயற்சியின் நிழலில் மலரும் நம்பிக்கைகள், தளராத மனம் இருந்தால் போதும், வாழ்க்கை கூட உன்னை வணங்கும் ஒரு வரமாகும். இனிய வணக்கம் அன்பர்களே, ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் குரலை உலகத்துக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு சிறப்பான அங்கமாக நமது மின்னல் இதை பெருமையுடன் வழங்கி வருகிறது. நம்ம மனசுக்குள்ள நிறைய குரல்கள் இருக்கும், சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனா சொல்லவே முடியல. அந்த சொல்லாத வார்த்தைகளுக்கும் அந்த மறைத்து வைத்த உணர்வுகளுக்கும் நான் அனுசூர்யா பிரகாஷ் இந்த நிகழ்ச்சிக்கு நம்பிக்கை நாதம் என்ற தலைப்பினை எடுத்து வந்திருக்கேன். வாழ்க்கை என்பது சின்ன சின்ன சந்தோஷங்களும் பெரிய பெரிய சோதனைகளும் சேர்ந்த ஒரு பயணம். சில நேரம் நம் பாதை இருள் மாதிரி தோன்றலாம், ஆனால் அந்த இருளை உடைக்கும் ஒரு சிறிய தீபம் இருக்கு, அதுதாங்க நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட ஒரு பாடமா மாறும், கண்ணீர் கூட ஒரு பலமா மாறும். இன்று உங்கள் மனதை தொடும் சில நல்ல எண்ணங்களும் உங்களை உற்சாகப்படுத்தும் இனிய பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க முதல் பாடலை கேட்கலாம்.

பெற்றோர் நம்ம வெற்றிக்காக எல்லாம் விட்டு கொடுக்கிறவங்க யார் தெரியுமா? நம்ம பெற்றோர். என் பிள்ளை நன்றாக வாழணும் என்ற ஒரு எண்ணத்திற்காக அவர்களின் வியர்வை நம் கனவுகளாக மாறுகிறது. அவர்களை பெருமைப்படுத்துவது தான் நம் உண்மையான வெற்றி.

0: நண்பர்கள் எல்லாரும் நம்முடன் சிரிப்பாங்க, ஆனா சில பேர் மட்டும்தான் நம்முடன் அழுவாங்க. அந்த சில பேர் தான் நம்ம உண்மையான நண்பர்கள். என்னுடைய உண்மையான நண்பர் என் கணவர். தோல்வி, ஒரு தோல்வி நம்ம வாழ்க்கையை முடிக்காது, ஆனால் அது நம்மை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். அதனால்தாங்க தோல்வி அது முடிவில்லை, அது மாற்றம்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றுமில்லை.

நண்பர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சிரத்தை அடக்கு. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

கனவு கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் ஐயா சொன்னது சும்மா இல்லை. நீங்க கனவு காண்றது யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக தான். அதனால அதை விடாதீங்க. உலகம் நம்பவில்லை என்றாலும் நீங்க உங்களை நம்புங்க.

முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். நீங்கள் இன்று சோர்ந்து இருக்கலாம், ஆனால் நாளை உங்கள் முயற்சி உங்களை உயர்த்தும். முயற்சியை விடாமல் இருந்தால் வாழ்க்கை உங்களை விடாது. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நேரத்தை வீணாக்கினால் அது உங்களை விட்டு போகும். நேரத்தை மதித்தால் அது உங்களை உயரத்திற்கு கொண்டு போகும். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போல இருக்காது, ஆனால் நாம் நினைப்பது போல மாற்றிக்கொள்ளலாம். நம்பிக்கை இருந்தா இருள் கூட வெளிச்சமாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு நேயரின் குரல். நான் உங்கள் அனுசூர்யா பிரகாஷ்.

0: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன் கோகிலம்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

விஜய் பிரகாஷ் சின்மயி சுவி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி. 2:15 ஒரு நேரின் குரல் இன்றைக்கு அனுசூரிய பிரகாஷ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு நேரின் குரல்ல வந்து நம்ம நேயர்களுக்கு அவங்க வந்து பாடல்களை ரொம்ப அழகா தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அந்த நிகழ்ச்சியில நீங்களுமே கலந்துக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அறிவிப்பாளரை போல அறிவிப்பு செய்து குரல் பதிவாக உங்களுடைய ஸ்கிரிப்ட் எழுத்து படிவம் எங்களுக்கு storybox.minnal@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்புவீங்க. அதுல மறக்காம உங்களுடைய பெயர் கைபேசி எண் நீங்க குறிப்பிடுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாங்க உடனே அழைத்து பேசுவோம். ஆக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நீங்களுமே கலந்துக்கலாம். அதனால முதல்ல உங்களுடைய எழுத்து படிவம் நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றதையும், குறிப்பா அறிவிப்பு செய்து கொஞ்சோன்னு நீங்க அறிவிப்பு செய்த அந்த பாணியை வந்து குரல் பதிவாக வந்து நீங்க எங்களுக்கு இமெயில் மின்னஞ்சல் பண்ணலாங்க. கமல்ஹாசன், சித்ரா கிளின்டன், டொமினிக் பாடிய பாடல் வருது கேட்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 7035 பூமி புத்ரா உருமாற்ற திட்டம் புத்ரா 35 பூமி புத்ராக்களின் பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவதில் நேர்மையை உறுதி செய்யும் தேசிய கொள்கையாக விளங்குகிறது. மேலும் தேசிய பொருளாதார சூழலில் அவர்கள் நேர்மையாக போட்டியிடுவதை உறுதிப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அத்துடன் தேசிய பொருளாதாரத்தில் பூமி புத்ராக்கள் சமமான தளத்தில் போட்டியிட வழிவகுக்கும் தேசிய கொள்கை என்றவர் கூறினார். மலேசிய யாத்ரீகர்கள் குறிப்பாக உம்ரா யாத்திரையை முடித்த பிறகு தங்களின் உடல்நல பராமரிப்பு அம்சத்தை புறக்கணிக்க வேண்டாம் என்று நினைவூட்டப்படுகின்றனர். தற்போது மெக்காவில் அதிக வெப்பம் நிலவுவதால் எந்தவொரு சிக்கலையும் தவிர்க்க யாத்ரீகர்கள் தங்கள் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மலேசிய ஹஜ் குழு தலைவர் ஹிஷம் ஹருன் கூறினார். மலாக்கா மாநில அரசு இலக்கவியல் கிராம திட்டத்தில் ஈடுபட்டுள்ள 618 கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வசிக்கும் மக்களின் சுயவிவர தரவுகளை தீவிரமாக இற்றைப்படுத்தி வருகிறது. அவர்களின் வசதிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை திட்டமிடுவதற்கும் ஏதுவாக தொடர்புடைய நிறுவனங்களின் மூலம் மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மாநில ஆட்சி மன்ற உறுப்பினர் டத்து ஃபைருல் நிசாம் ரோஸ்லான் தெரிவித்தார். இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவாவின் லுமாஜாங் மாலாங் மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ள சிமுரு எரிமலை இன்று உள்ளூர் நேரப்படி காலை 8 மணிக்கு வெடித்தது. இதன் காரணமாக எரிமலையின் உச்சியிலிருந்து 900 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் வெளியேறியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் எரிமலை பகுதியில் வாயு வெளியேற்றமும் நில அதிர்வுகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தென் யுக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார், மேலும் 4 காயமடைந்தனர். அதேவேளையில் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற முக்கிய நகரங்களுக்கு அருகில் 300 மேற்பட்ட திருகூர்த்திகளை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்தது. விளையாட்டு. 7026 லபுவான் பன்னாட்டு கடல் விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு 51.2 கிலோமீட்டர் தொலைவை உட்படுத்திய லபுவானை சுற்றிவரும் பாய்மர படகோட்டும் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. அதனை லபுவான் கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி ரித்துவான் முகமது இஸ்மாயில் தொடங்கி வைத்தார். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 104 பங்கேற்பாளர்கள் சவாலை தொடங்கினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

உங்கள் பிற்பகல் பொழுது இசையின் வாயிலாக நாங்களும் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். தலைநகர் பொறுத்தவரைக்கும் கடும் மழை ஏற்பட்டிருக்குங்க. முக்கியமா நிறைய இடங்கள்ல இந்த வெயில் காலம் தாண்டி சில பகுதிகளில் வந்து கொஞ்சம் மழையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விவரத்தை மலேசிய வானிலைத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். மாலை 4 மணி வரையிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இசையும் இசையும்.

சந்தோஷ் ஹரிஹரன் அனிதா பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. சரி, குடும்ப வன்முறைகள் சார்ந்த இதை பற்றி விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்குங்க. கடந்த வருடம் முழுக்க 2025 நாடு முழுக்க 7391 குடும்ப வன்முறை சார்ந்த புகார்கள் வந்து பெறப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால குடும்பம் அதை சார்ந்த ஆரோக்கியமான சூழலை வலுப்படுத்துவது அப்படின்றது இப்ப எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று. அதே சமயத்தில் இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் உடனடியாக நீங்க புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு விவரமும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. தலையன் காசை 1599 என்ற எண்களில் நீங்களும் அழைத்து, இப்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தெரியுது, இல்ல உங்க அண்டை அயலார் வீட்டில் வந்து இந்த மாதிரி குடும்ப வன்முறை சார்ந்த விஷயம் நடக்குது, பிள்ளைகள் சித்திரவதை இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் வந்து உடனடியாக புகார் அளியுங்கள் அப்படின்ற ஒரு விவரம் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க வாட்ஸ்அப் வாயிலாக கூட தெரிவிக்கலாம். 1929 என்ற வாட்ஸ்அப் எண்களிலும் இது பற்றிய விவரங்களை நீங்க சொல்லலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏ ஆர் ரஹமான், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: இயக்க மந்திரம் ஆறு தலைமுறை தாண்டி சுவைக்குதா
1: பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்ப

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் பிற்பகல் பொழுதை நம்ம சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. செல்லே மடானி அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பம், அந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 4-6 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் அவங்களுடைய கல்வி மானியத்திற்காக இந்த ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்திருக்காங்க. இது பற்றி மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா mitra.gov.my எனும் அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா இது பற்றி மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா அந்த பாலர் பள்ளி பயிலக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கான கல்வி மானியம் அங்க பெற்றோர்கள் உங்களுடைய கவனத்திற்கு நீங்களும் விண்ணப்பம் செய்யலாம். குறிப்பா இந்த மாதத்திற்குள் 20-ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்னு ஒரு நினைவூட்டலும் வழங்கப்பட்டிருக்கு. ஆண்டனி டாசன் அனிருத் கொண்டு வரும் பாடல் வருது, கேட்கலாம்.

உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த வார இறுதி நாட்கள் வந்துட்டு பிள்ளைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போகலாமா அப்படின்ற யோசனை பெற்றோர்களுக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் போகக்கூடிய இடங்கள் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி நிறைய அருங்காட்சியகம் நாடு முழுக்க வந்து செயல்படுகின்றது. அந்த மாதிரி கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா தேசிய கலை அருங்காட்சியகம், இங்கே வந்து கலைகள் சார்ந்த விஷயங்கள், நம் நாடு முழுக்க நிறைய கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய படைப்புகளை வந்து வைக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகமாக இருக்கு. கலை சார்ந்த குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான படைப்புகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேரடியாக அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இலவசமாகவே நீங்கள் பார்க்கலாம். கேரளா தான் இருக்குது, பாலாய் சனி நகாரா. இது பற்றி விவரங்கள் நீங்கள் கூகுளில் தேடினீங்க அப்படின்னா கிடைக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக மறந்துடாதீங்க. ஆம்சி ஜாஸ் நரேஷ் ஐயர் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

இப்படி சூடு.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, உணவு முறை அப்படின்றது நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி உணவு முறையில சில மாற்றங்களை கொண்டு வாங்க, அதுவும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் எதில் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, காய்கறிகளும் பழங்களையும் அதிகம் உண்றதுல வந்து அது அதிகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தல் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. யாருன்னா மலேசிய சுகாதார அமைச்சர் இதை பற்றி விவரங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான காய்கறிகளை சாப்பிடணும், 2 விதமான பழங்களை நிச்சயமா சேர்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு முக்கிய வலியுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டமும் அப்படிதான் இருக்கு இல்லையா. இப்ப என்னதான் வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழையா இருந்தாலும் வெயில் வந்துச்சு அப்படின்னா ஆமா அது வெப்பமான சூழலும் தொடர்ந்து இருக்கு, அது ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு அப்படின்றாங்க. அதனால கொஞ்சம் இந்த உணவு பழக்கமும் ரொம்ப முக்கியமா மலேசியர்கள் கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து உங்களுக்காக கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதி பாடிய பாடல் வருது, கேட்கலாங்க. இது இசையும் இசையும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை.

வரும் பாடலோடு இன்றைய இசையமிசையும் நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவு கொடுப்போங்க. அடுத்து தீரா இசை மாலை 4 மணி தொடங்கி 8 மணி வரையிலும் உங்களோட சேர்ந்து பயணிக்க சசி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்க உங்களோட வந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போறேன், போயிட்டு வரேங்க. விடை பெறுகின்றேன், மோகன். மீண்டும் சந்திக்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசுவின் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் வகையில் 2017 சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மனிதவள அமைச்சர் இடதுஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிங்கப்பூருக்கு வேலைக்காக சென்று வருபவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். குளோபல் சுமட் ஃபுளோட்டிலா GSF 2.0 சுழியம் மனிதநேய பணித்திட்டத்தில் பங்கேற்றுள்ள மலேசிய தன்னார்வலர்களின் குடும்பங்களுக்கு தேவையான ஆதரவையும் நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்துள்ளார். இனம் சமயம் ஆட்சியாளர் 3-6 விவகாரம் தொடர்பாக அவமதிக்கும் வெறுப்பை தூண்டும் வகையில் உள்ளடக்கங்களை உருவாக்கவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என அனைத்து தரப்பினரையும் மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் MCMC எச்சரித்துள்ளது. இதனிடையே பொதுமக்கள் எந்தவொரு தகவலை பகிரும் முன் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பண்டார் மக்கோத்தா சராசிலுள்ள கால்வாயில் வெள்ளிக்கிழமை தவறி விழுந்த 9 வயது சிறுமியின் உடல் ரேகோ சாலை அருகிலுள்ள லாங்காட் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது. உடற்கூறு ஆய்வுக்காக உடல் காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. பெரு அதிபர் தேர்தலின் முதல் சுற்று வாக்கெடுப்பு நடந்து 3 வாரங்களான நிலையில் அது குறித்த புகாரினால் முழுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். முன்னதாக லீமாவில் குப்பை தொட்டியிலிருந்து வாக்குப்பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் தொடர்பில் வெளியான புகார்களை தொடர்ந்து பன்னாட்டு நிபுணர்களின் உதவியுடன் முழுமையான தகவல் தொழில்நுட்ப தணிக்கை நடத்தப்படும் என தேசிய தேர்தல் நடுவர் குழு தெரிவித்துள்ளது. விளையாட்டு 2028 லாஸ் ஏஞ்சலஸ் LA ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என உள்ளரங்கு சைக்கிள் பந்தய வீரர் அசிசுல் ஹஸ்னிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இவ்வாறு தேசிய சைக்கிளோட்ட சம்மேளனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் கைரி ஜமாலுடீன் அபுபாகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கும் இங்கு கேட்குது. அதுதான் எங்களுக்கு வேண்டும். அந்த உற்சாக மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கணும். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் 90ஆம் ஆண்டு பாடல்கள்லாம் கேட்க போறோம், இன்னும் இன்னும் உற்சாகம் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்காகவே இன்று அருமையான பாடல்களை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். 8 மணி வரைக்கும் கேட்க மறக்காதீங்க. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:31.
2: அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7219.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

ஜீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். யார் யார் இன்று பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள். வாழ்த்துகள் இருந்தாலும் தாராளமாக நீங்க பதிவு செய்யலாம். டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்கீங்களா, அங்கு வாங்க, வாழ்த்துகள் சொல்லலாம். விருப்ப பாட்டு, இப்ப இந்த பாட்டு நாங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் கேட்கலாம். அதை ஒளிபரப்ப நாங்க தயாராகவே இருக்கோம். டிக்டாக் பக்கமா வாங்க, வந்து பேசலாம் நிறைய. அடுத்த பாடல், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது, கேட்போம் வாங்க.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9071719119.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

டிக்டாக் பக்கத்தில் நிறைய நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அதில் அடுத்து வரக்கூடிய பாடல் சுங்காய் பெட்டானி மேனகா. ஆஹா, சுங்காய் பெட்டானியில் இருக்கும் மேனகா இவங்க வந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவருடைய தோழி ராஜேஸ்வரி, அப்புறம் நண்பர்கள் பிரகாஷ் மணாலன், அப்புறம் குணசேகரன், இவங்களுக்காக ஒரு நல்ல பாடலை ஒளிபரப்புங்க. நாங்கள் 90 பாடல்களை கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்க பயணத்துல போனாலும் எங்க வாகனத்துல இந்த 90, 80 பாடல்கள் தான் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிரியர்கள் எல்லோரும் தான். பெரும்பாலோர் வந்து இந்த 90 அது தூர பயணம்லாம் போறப்ப அப்படி அந்த தென்றல், குளிர்ந்த தென்றல், பாடல், இசை இதை கேட்டுக்கொண்டே போறப்ப அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி மேனகா, நீங்க கேட்ட மாதிரியே நல்ல ஒரு இனிமையான பாடல் வருது, அடுத்து கேட்கலாம். இது தீரா இசை.

0: நாள் அவன் அவுட் ஆர்கன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்போது போல மாலை 6 மணிக்கு பிறகு உங்களுக்காக என்ன நிகழ்ச்சி இடம்பெறும்? ஒரு வெற்றியாளரோடு பேசுவோம், வாரத்திற்கான ஒரு நேயர் அதாவது லிசனர் ஆஃப் த வீக் இந்த அங்கத்தில் பேசுவோம். இந்த வாரம் ஒரு வெற்றியாளர், அவருடைய புகைப்படம் பதிவு செய்திருக்கின்றோம் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா போய் பார்க்கலாம். கடந்த வாரம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் டிக்டாக் பக்கத்துல, கடந்த வாரம் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்வி, அதில் சரியான பதில் சொன்ன நேயர் இவர். இவர் வந்து மேரு காப்பாரா, அங்க உள்ள நேயர் ஆனந்த், அவரோடுதான் பேச போறோம். 6 மணிக்கு பிறகு அவருக்கு பிடித்த பாடல்களையும் கேட்க போறோம். நீங்களும் வெற்றியாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? இன்றைய நிகழ்ச்சியை கேளுங்க. 8 மணிக்கு பிறகு ஒரு காணொலி வரும் டிக்டாக் பக்கமா. அந்த காணொலியில் நாங்கள் கேட்கும் கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். சரியாக சொல்லும் நேயர் அடுத்த வாரம் வெற்றியாளரா ஆகலாம். பாருங்க, இன்று நீங்க கூட சரியான பதில் சொல்லலாம். அதனால முழுமையா நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். அடுத்தும் ஒரு நேயர் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கலையரசி, கலையரசி சுங்காய் பேராக்கை சேர்ந்த நேயர் கலையரசி வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அப்புறம் அவருக்கு தெரிந்த எல்லோருக்குமே நல்ல ஒரு 90ஆம் ஆண்டு பாடலையும் விரும்பி கேட்டிருக்காங்க. இப்ப பயணத்துல இருக்காங்களாம். சுங்காயிலிருந்து தாப்பாக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு எங்க நண்பர்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் திரும்பியும் சுங்காய்க்கு வந்துருவோம். போகும் வழியில எங்களுக்கு உறுதுணையா இருப்பது தீரா இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலையரசி, கலையரசி நன்றி நன்றி நன்றி. பார்த்து போங்க. இங்க தலைநகர்ல மழையாக இருக்கின்றது. அங்கு எப்படி சுங்காயிலிருந்து தாப்பா போகும் வழியெல்லாம் எப்படி இருக்கு பார்த்து போங்க. எப்படி இருந்தாலும் பாடல்களை கேட்டு போங்க, ரசிச்சுட்டே போங்க. நிச்சயமா அந்த பயணம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாட்டு கேட்கலாம். இது தீரா இசை.

0: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: Linkums.
1: புத்ரா 35. பூமி புத்ராக்களின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும் பிரதமர் வலியுறுத்தல். 3R தொடர்பான வெறுப்பை தூண்டும் உள்ளடக்கங்களை பகிர வேண்டாம், MCMC எச்சரிக்கை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஈராயிரத்து 35 பூமி புத்ரா உருமாற்ற திட்டம். புத்ரா 35 பூமி புத்ராக்களின் பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவதில் நேர்மையை உறுதி செய்யும் தேசிய கொள்கையாக விளங்குகிறது. மேலும் தேசிய பொருளாதார சூழலில் அவர்கள் நேர்மையாக போட்டியிடுவதை உறுதிப்படுத்துவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அத்துடன் தேசிய பொருளாதாரத்தில் பூமி புத்ராக்கள் சமமான தளத்தில் போட்டியிட வழிவகுக்கும் தேசிய கொள்கை என்று அவர் கூறினார். புத்ரா 35 பூமி புத்ராக்களை வலுப்படுத்தும் செயல் திட்டத்தை அனைத்து நிலைகளிலும் திறம்பட செயல்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் விரிவான கடப்பாடாக உள்ளதென்றும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்ரா 35 2024 August 19 அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் வகையில் 2017 சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிங்கப்பூருக்கு வேலைக்காக சென்று வருபவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் மட்டும் சிங்கப்பூர் வேலைக்கு சென்ற மலேசியர்களில் 54 பேர் விபத்துகளினால் உயிரிழந்தனர். இதனிடையே ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 480,000 மலேசியர்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. குளோபல் சுமோட் ஃபிளோட்டிலா GSF 2.0 மனிதநேய பணித்திட்டத்தில் பங்கேற்றுள்ள மலேசிய தன்னார்வலரின் குடும்பங்களுக்கு தேவையான ஆதரவையும் நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான உதவிகளின் தன்மையை மதிப்பீடு செய்ய சுமுத் நுசாந்திரா செயல்பாட்டு மையம் SNCC தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் சனி அராபி அப்துல் அலிம் அராபியுடன் கலந்தாலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநில அரசு இலக்கவியல் கிராம திட்டத்தில் ஈடுபட்டுள்ள 618 கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வசிக்கும் மக்களின் சுயவிவர தரவுகளை தீவிரமாக இச்சைப்படுத்தி வருகிறது. அவர்களின் வசதிக்காகவும் நல்வாழ்விற்காகவும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை திட்டமிடுவதற்கும் ஏதுவாக தொடர்புடைய நிறுவனங்களின் மூலம் மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மலாக்கா அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இலக்கவியல் தொடர்பு செயற்குழு தலைவர் டத்து ஃபைருல் நிசாம் ரோஸ்லான் தெரிவித்தார். 3R எனப்படும் இனம் சமயம் ஆட்சியாளர் விவகாரம் தொடர்பாக அவமதிக்கும் வகையிலோ வெறுப்பை தூண்டும் வகையிலோ உள்ளடக்கங்களை உருவாக்க அல்லது பகிர வேண்டாம் என அனைத்து தரப்பினரையும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC எச்சரித்துள்ளது. சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் இணையதளங்கள் இணைய சேவைகளை தவறாக பயன்படுத்துவதை MCMC கடுமையாக கருதுகிறது. இதனிடையே பொதுமக்கள் எந்தவொரு தகவல் பகிரும் முன் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் MCMC எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் ஜனவரி தொடங்கி இன்று வரை வெப்பம் தொடர்பில் 56 நேர்வுகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் வெப்பவாதம் சம்பந்தப்பட்ட 2 மரணங்களும் அடங்கும் என சுகாதார அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வாகனத்தில் விட்டுச் செல்லப்பட்ட 2 வயது சிறுமியும் பினாங்கு நெடுந்தூர ஓட்டத்தில் கலந்து கொண்ட 42 வயது ஆடவரும் அதீத வெப்பநிலையால் உயிரிழந்தனர். இவ்வேளை வெப்ப காலத்தின்போது மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பண்டார் மக்கோத்தா சராசில் உள்ள கால்வாயில் வெள்ளிக்கிழமை தவறி விழுந்த 9 வயது நூர் கசி டியான்ட்ராவின் உடல் ரேகோ சாலை அருகிலுள்ள லாங்காட் ஆற்றில் இன்று நண்பகல் 12:17 கண்டெடுக்கப்பட்டது. உடற்கூறு ஆய்வுக்காக உடல் காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. 29 கிலோமீட்டரை உட்படுத்திய அந்த தேடல் பணிகள் 3 நாள்களாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
1: இந்தோனேசியா கிழக்கு ஜாவாவின் லுமாஜாங் மாலாங் மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ள செமரு எரிமலை இன்று உள்ளூர் நேரப்படி காலை 8 மணிக்கு வெடித்தது. இதன் காரணமாக எரிமலையில் இருந்து 900 மீட்டர் உயரத்திற்கு புகை வெளியேறியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடல் மட்டத்திலிருந்து 4,576 மீட்டர் உயரம் வரை அது பரவியது. இதனிடையே எரிமலையில் இருந்து 13 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எரிமலை பகுதியில் வாயு வெளியேற்றம் மற்றும் நில அதிர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 220 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எண்ணெயை ஏற்றிச் சென்ற ஈரானிய கொள்கலன் கப்பல் அமெரிக்காவின் முற்றுகையை தவிர்த்துவிட்டதாக டேங்கர் டிராக்கர்ஸ் தெரிவித்ததாக அனடலு தகவல் வெளியிட்டுள்ளது. 1.9 மில்லியன் பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெயை ஏற்றியிருந்த அக்கப்பல் வெற்றிகரமாக கிழக்காசியா சென்றடைந்ததாக எக்ஸ் தளத்தில் அது குறிப்பிட்டுள்ளது. ஹியூஜ் என அடையாளம் காணப்பட்ட இந்த கப்பல் 1 வாரத்திற்கும் மேலாக இலங்கை கடற்பரப்பில் கடைசியாக காணப்பட்டது. தற்போது இது இந்தோனேசியாவின் லோம்போ நீரிணை வழியாக ரியாவ் தீவு கூட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பெரு அதிபர் தேர்தலின் முதல் சுற்று வாக்கெடுப்பு நடந்து 3 வாரங்களான நிலையில் அது குறித்த புகாரினால் முழுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் என தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். முன்னதாக லிமாவில் குப்பை தொட்டியிலிருந்து வாக்குப் பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. மேலும் தலைநகரில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளால் 1,000,000+ மக்கள் வாக்களிக்க முடியவில்லை. இதனிடையே தேர்தல் முடிவுகளின் வெளிப்படைத்தன்மை, நேர்மை, நம்பகத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் பன்னாட்டு நிபுணர்களின் உதவியுடன் முழுமையான தகவல் தொழில்நுட்ப தணிக்கை நடத்தப்படும் என தேசிய தேர்தல் நடுவர் குழு தெரிவித்துள்ளது. தெற்கு யுக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 1 கொல்லப்பட்டார், மேலும் 4 காயமடைந்துள்ளனர். அதேவேளையில் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உட்பட முக்கிய நகரங்களுக்கு அருகில் 300 மேற்பட்ட திருகூர்த்திகளை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. போர்க்களத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள தலைநகர் மாஸ்கோ மற்றும் பால்டிக் கடல் துறைமுகங்களை கொண்ட லெனிக்ரேட் பகுதிகளில் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதில் உயிர் சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்து ரஷ்யா தகவல் வெளியிடவில்லை. இதனிடையே 2nd உலகப் போரில் நாசி படைகளுக்கு எதிரான வெற்றியை நினைவு கூறும் மே 9 நாளன்று போர் நிறுத்தம் செய்ய ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. விளையாட்டு. உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் டத்து அசிசுல் அஸ்னியாவாங் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க வேண்டுமென அவருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இவ்வாறு தேசிய சைக்கிளோட்ட சம்மேளனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் கைரி ஜமாலுடீன் அபுபக்கார் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது 40 வயதை நெருங்கிவிட்ட டத்து அசிசுல் அஸ்னி எதிர்காலம் குறித்து அவரே தனது குடும்பத்தினருடன் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றார் அவர். இதனிடையே ஆசிய போட்டியில் டத்து அசிசுல் அஸ்னி பங்கேற்பார். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காட்பந்து. இன்றைய ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட்டும் லிவர்பூலும் மோதவுள்ளன. மலேசிய நேரப்படி அவ்வாட்டம் 20:30 தொடங்கும். பட்டியலில் 61 மான்செஸ்டர் யுனைடெட் 3rd இடத்திலும் 58 லிவர்பூல் 4th நிலையிலும் உள்ளன. 76 ஆஸ்னல் முதலிடம் வகிக்கிறது. 2nd நிலையில் உள்ள மான்செஸ்டர் சிட்டி 70 பெற்றுள்ளது. புத்ரா 35 பூமி புத்ராக்களின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும் பிரதமர் வலியுறுத்தல். 3R தொடர்பான வெறுப்பை தூண்டும் உள்ளடக்கங்களை பகிர வேண்டாம் MCMC எச்சரிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். இன்னும் இனிமை சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்காக நிறைய பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அது மட்டும் இல்ல, சில தகவல்களும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம் இந்த 6 மணிக்குள்ள. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7219-19.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
2: நீங்கள் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் ஒவ்வொரு வாரமும் மலையேறும் இடம் நடைபாதை ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு அருமையான இடத்தை பற்றி பேசுவோம். கடந்த வாரம் வந்து மலாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றி பேசியிருந்தோம். இந்த வாரமும் வேறொரு மாநிலத்துக்கு போக போறோம். யாரெல்லாம் விடுமுறை நேரத்தில் இல்லை நேரம் கிடைக்கிறப்ப மலை ஏறும் நினைக்கிறவங்க இல்லை ஹைக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே சொல்லக்கூடிய இடங்கள் நீங்களும் இணையம் வாயிலாக கொஞ்சம் தேடிட்டு அதுக்கப்புறம் போகலாம். சரி, இந்த வாரம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் என்னன்னா பாட்டு கேட்போம். பாட்டு கேட்டுட்டு அது என்ன இடம்னு நாங்கள் சொல்கிறோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாப்பா.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம், இன்றும் ஒரு இடத்தை பற்றி பேச போறோம். ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு இடம், நல்ல ஒரு இடம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, பேரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தின் பெயர் வந்து குனோங் ரெலாவ், குனோங் ரெலாவ் மலைப்பகுதி. இது வந்து கம்பார் பேராக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சுமார் 8-12 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க கீழே இருந்து மேல போயிட்டு திரும்பி அங்கிருந்து கீழே வர்றதுக்கு ஏற்கனவே 4 முதல் 6 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் இது கொஞ்சம் வந்து சாதாரண சுலபமான ஹைக்கிங் இடமா இருக்காது, கொஞ்சம் சவால் மிக்க இடமாக இருக்கும். ஆகவே சவாலை விரும்பக்கூடியவர்கள் இல்ல அடிக்கடி நீங்க மலையேறி அனுபவம் பெற்றவர்கள் இந்த இடத்துக்கு போகலாம். போகும் இடத்தில் படிக்கட்டுகள் நிறைய இருக்கும். ஆரம்பிக்க நினைப்பவர்கள், இப்போதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க நல்ல அனுபவம் பெற்றவர்களோடு போங்க, அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சவால் மிக்க இடங்கள்லாம் இங்கே இருக்கின்றன. அப்புறம் வந்து நீங்க போகும் பாதையில் உங்களை சுற்றி நிறைய காடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கு ரொம்ப சிறப்பான இடம் அப்படின்னு பார்க்குறப்ப நீர்வீழ்ச்சிகள், அங்காங்கே நீர்வீழ்ச்சிகள் இருக்கும். நீங்கள் அங்கே ஓய்வு எடுத்துக்கொண்டு கூட போகலாம். அதாவது சில இடங்களில் வந்து நீங்கள் இந்த ஆறு கடந்து செல்லக்கூடிய வகையிலும் இருக்கும். ஆகவே இந்த இடத்துக்கு போகினீங்கன்னா அனைத்து அம்சங்களும் இருக்கும், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். காடு சுற்றி உங்களுடைய இயற்கை சூழல்கள், அப்புறம் நீர்வீழ்ச்சிகள், அப்புறம் பாலங்கள், படிக்கட்டுகள், இப்படி நிறைய விஷயங்கள் இங்கு இருக்கின்றன. கார் நிறுத்தும் இடம், இந்த வசதிகள்லாம் இருக்கா இங்கு அப்படின்னு கேட்குறப்ப நிச்சயமாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரை பார்க் செய்த பிறகு அங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிரங்காய் நீர்வீழ்ச்சி மூலமாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். இதை பற்றி மேல் விவரங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இணையம் வாயிலாக பாருங்கள். திரும்பியும் சொல்கிறோம், கொஞ்சம் சவால் மிக்க இடமாக இருக்கும், இருந்தாலும் அழகிய சூழல் இயற்கை காட்சிகள் இங்கே நீங்கள் போனீங்கன்னா நல்ல மன அமைதிக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதோடு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்ல இடமாக இருக்கும். கண்ணுக்கு அழகான நீர்வீழ்ச்சிகள் திரும்பியும் சொல்கிறோம், போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். குனோங் ரெலாவ் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து கம்பாரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். கம்போங் பத்து பிராங்காய் இந்த இடத்துக்கு நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா இது தெரியும். இன்னும் இதை பற்றி மேல் விவரங்கள், புகைப்படங்கள், காணொலிகள் இதை வந்து நீங்க கூகுள் செய்து கூட பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079719
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM-இன் வானொலி நாடகம்.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, நேற்று பார்க்கிறப்ப உலக மக்கள் மனதை பிளக்க செய்யக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்தது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நிகழ்ந்த கோரமான படகு விபத்தில் வந்து ஆற்றில் மூழ்கி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 9 உயர்ந்து இருக்கின்றது. இந்த மீட்பு பணியின் போது கண்ட காட்சியை மீட்பு குழுவினரையே கண்ணீரில் நனைய வைத்திருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது நர்மதா ஆற்றில் சுற்றுப்பயணிகள் சென்ற அந்த சொகுசு படகு கவிழ்ந்த விபத்தில் வந்து மாயமானவர்களை தேடும் பணி வந்து முடிவடைந்திருந்தது. அதில் 9 உயிரிழந்ததாக வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதிலையும் மனதை உருக்கிய ஒரு விஷயம், பார்ப்பவர்களின் கண்ணீரை வரவைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நேற்று சமூக வலைத்தளங்களில் இந்த புகைப்படம் தான் ரொம்ப வைரலாக பேசப்பட்டிருந்தது. மீட்பு பணியின் போது உயிரிழந்த மெரினா மற்றும் அவரது 4 மகன் த்ரிஷான் ஆகியோரின் உடல்கள் ஆற்றின் அடிப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன. இதில் என்ன ஒன்று பார்க்கணும், தாயோடைய அந்த பாசம். மரணத்தின் விளிம்பிலும் அந்த தாய் தனது மகனை ஒரு பாதுகாப்பு கவசம் போல இறுக்கமாக கட்டி பிடித்திருந்த காட்சி பார்ப்பவர் நெஞ்சை பிழப்பதாக தான் இருந்தது. 15 தாய் அவருடைய மகனை கட்டி அணைத்து எவ்வளவும் போராடி கடைசியாக உயிர் தப்பவில்லை. இந்த வேளையில் இந்த புகைப்படம் பார்த்த பின்பு அதை நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருந்தாங்க. தாயின் அரவணைப்பு, தாயின் பாசம், தாயின் தியாகம், இதை பற்றி இந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் வெளிக்காட்டியதுன்னு தான் சொல்லணும். அடுத்து ஒரு நல்ல இனிமையான பாடல் வருது, தொடர்ந்து கேட்கலாம். இது தீரா இசை.

0: ஹலோ அஸ்வினி.
1: ஹலோ சலம் கிஷன்.
0: அஸ்வினி, அந்த வேலை என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களா, அது
1: எப்போ? ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்க
0: பூண்டை போடுறீங்களோ தக்காளியை போடுறீங்களோ நல்ல உப்பு மிளகு போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும்.
1: ஹலோ
0: அஸ்வினி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, நாளைக்கு 11 மணிக்கு இல்ல, 10 மணின்னு சொன்னேன்.
0: கடைக்கு போத்தனே, கடைக்கு போத்தனே. சரி சரி, புரியுது புரியுது.
1: அப்படியே மறந்துடாதீங்க,
0: எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கணுமா? போயிட்டு நீயே வாங்கிட்டு வந்துரு, என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அஸ்வினி, எத்தனை மணி சொன்னீங்க?
1: நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன, நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
0: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
1: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேப்போங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com. தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் 16வது பொதுத் தேர்தலும் மலாக்கா ஜொஹூர் மாநில தேர்தல்களும் ஒருசேர நடைபெறுமா என்பதை தற்போதைய அரசியல் சூழலையும் மாநில ஆட்சியாளர்களின் ஒப்புதலை பொறுத்தும் அமையும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். மலாக்கா ஜொஹூர் மாநில அரசின் பதவிக்காலம் விரைவில் முடிவடையவிருக்கும் வேளை அந்தந்த மாநில ஆட்சியாளர்களின் முடிவை பொறுத்தே இது அமையும் என்றார் அவர். சரவா மாநிலத்தின் முதலீடுகளை ஈர்க்கவும் செயற்கை நுண்ணறிவு தரவு மைய சூழலை வலுப்படுத்தவும் தஞ்சோங் எம்பாங்கில் AI தரவு வளாகத்தை அமைக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கூச்சிங் AI தரவு வளாகம் என அழைக்கப்படவுள்ள இத்திட்டத்திற்காக 405 ஹெக்டேர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தான்ஸ்ரீ அபாங் ஜொஹாரித்தோன் ஓபெங் தெரிவித்துள்ளார். பேரா இப்போவில் வசிக்கும் பல இனங்களைச் சேர்ந்த B40 பிரிவை உள்ளடக்கிய 350 பேருக்கு உறைய வைக்கப்பட்ட உணவுப் பொருள் விநியோக நிறுவனம் ஒன்று உணவுப் பொருள்களை வழங்கியுள்ளது. பேரா இந்திய முஸ்லிம் சங்கம் பிரீமுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட இந்த உதவி திட்டம் வாழ்க்கை செலவின அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள எளிய மக்களின் சுமையை குறைக்க உதவும் என நம்பப்படுவதாக அரிஃப் ரோசன் ஃபுட் நிர்வாக இயக்குநர் ஃபௌசியா மொஹமட் அரிப் தெரிவித்தார். இந்தியா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 4 காவல்துறை பணியாளர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏராளமான மாவோயிஸ்டுகள் வன்முறையை கைவிட்டு மறுவாழ்வு பெற முன்வந்ததை தொடர்ந்து நாராயண்பூர் கன்கர் மாவட்ட எல்லைகளின் காட்டுப்பகுதியில் மீட்பு பணிகள் தொடங்கின. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இணைய மோசடி மையம் ஒன்றை நடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் 37 சீன நாட்டினரை அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 23 முதல் 44 வயதுக்குட்பட்ட அந்த சந்தேக நபர்கள் சுற்றுப்பயணி விசாவை பயன்படுத்தி நாட்டிற்குள் நுழைந்தது தெரியவந்துள்ளது. விளையாட்டு தாமஸ் கின்ன பூப்பந்து. ஹாசன்ஸ் டென்மார்க்கில் நடைபெற்ற போட்டியில் நாட்டின் முன்னணி ஒற்றையர் விளையாட்டாளர் லியோங் ஜுன்ஹாவ் மந்தமான விளையாட்டை வெளிப்படுத்தியது தனது வாழ்க்கையின் மிக மோசமான தருணம் என ஒப்புக்கொண்டுள்ளார். நாட்டுக்காக 1 புள்ளியை கூட பெற்றுத்தர முடியாமல் போனது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக ஜுன்ஹாவ் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20.

மின்னலின் தீரா இசை தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. அதுவே 7:30 வரை மீண்டும் உங்களுக்காக பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெற போகின்றது. இன்று மறு ஒளிபரப்பாக நாயகி என்ற ஒரு தலைப்போடு வானொலி நாடகம் இடம்பெறும். டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமாக நிறைய நேயர்கள் எங்களோடு பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வேளையில் டாக்டர் நாதன் 1 மே தொழிலாளர் தினம் என்று அவருடைய பிறந்த நாளாம். ஆகவே இப்பதான் ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருங்க அப்படின்னு அவருடைய நண்பர்கள் பதிவு செய்திருக்காங்க. அவர் எப்போதுமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையினும், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டாக்டர் நாதன் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசையில்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் FM.
2: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
3: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
4: தொண்ணூறாம் ஆண்டிலே லிங்கம்ஸ்.
5: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

தீராய் செயல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த வாரம் 3 மே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மே அன்னியர் தினத்தை கொண்டாட போகின்றோம். இப்பவே நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்லாம் பதிவு செய்துட்டாங்க, அன்னியர் தின வாழ்த்து. அதுல வந்து சூதன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 7 நாள் முன்னுக்கே சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், அதை எப்படியாவது சொல்லிடுங்க அப்படின்னு டிக்டாக் பக்கமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மே மாதம் அவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான மாதமாம். 28 மே வந்து அவங்களுடைய பிறந்த நாளாம், அப்புறம் அடுத்த வாரம் அன்னியர் தினம். அதனால அன்னியருக்கு முதல் வாழ்த்து சொல்லிடுங்க. பாக்கியமேரி அவங்களுக்கு வந்து இப்பவே நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். எப்போதுமே அவங்க ஆரோக்கியமா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும். அவங்க சூதன் கஷ்ட காலத்துல அம்மா வந்து நிறைய விஷயங்களில் வந்து உதவியா இருந்திருக்காங்க, என்றுமே அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையில. ஆமா, அன்னியர் தினம் ஏற்பாடுகள் இந்த வாரம் கடைசியில எல்லாம் வேலை முடியறப்ப தடா போடான்னு அம்மாக்கு ஏதாவது இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் திட்டங்கள் வச்சிருப்பீங்க. வாழ்த்துகள். சரி, பாட்டு அடுத்து கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719119.
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 PM.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மின்னலின் வானொலி நாடகம் காயத்ரி கண்ணம்மா தயாரிப்பில், பந்திங் நவீன்குமார் ஹரிகிருஷ்ணன் எழுதிய நாயகி.
2: நாயகி இன்னும் வரலையா பிள்ள?
3: வந்துகிட்டு இருக்காங்க சார்.
2: எனக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு நாளா சொல்லாத இருந்த ரகசியத்தை அவகிட்ட சொல்லியே ஆகணும்.
3: ஐயோ, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது சார், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் உங்களை பாத்துக்கிறதுக்கு.
2: கவலைப்படுற நேரம் எல்லாம் தாண்டி போயிட்டேன் பிள்ளை. இப்ப நான் போறதுக்குள்ள உண்மைய நாயகி கிட்ட சொல்லியே ஆகணும்.
4: என்னாச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கீங்கப்பா? அங்கிள், அப்பாவுக்கு என்ன ஆச்சு?
2: உன் கேள்விக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்லி ஆகணும். ஒரு உண்மையை சொல்லணுமா?
4: என்னப்பா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க.
3: இத்தனை நாளா நீங்களை விட்டு தனியா ஃபாரின்ல இருந்த உங்க அப்பா யாரு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க அப்பா, அதாவது என் பாஸ் வேந்தன் சார், இஸ் நாட் ஆர்டினரி மேன். அவர் ஒரு சூப்பர் ஹியூமன் பீங், ஏன் ஒரு சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம்.
2: பிள்ளை
3: சார், ப்ளீஸ் என்ன சொல்ல விடுங்க. எஸ் நாயகி, அவர் ஒரு சக்தி. உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஹீ இஸ் அ சூப்பர் ஹீரோ.
4: என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல.
3: உனக்கு புரிய கொஞ்சம் கஷ்டம்தான் நாயகி, போக போக புரிஞ்சுக்குவேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ரீகோ நகரத்தில் உள்ள த ஆர்க் மவுண்டனுக்கு ட்ரெக்கிங் போயிருந்தார். அப்போ அவர் அந்த மலை மேல நிற்கும் பொழுது தவறி கீழே விழுந்துட்டாரு. அவர் விழுந்த உடனே நாங்க எல்லாம் பதறி போய் அவரை ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு தேடணும். 2 நாள் ஆயிருச்சு, ஸ்டில் அவர் கண்டே பிடிக்க முடியல. எவ்வளவு தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்பதான் உங்க அப்பா என் வேந்தன் சார் ஏதோ ஒரு புயல் மாதிரி வந்தாரு. அவருக்கு ஒரு காயமும் இல்லை. அதிர்ச்சியில் இருந்த நாங்க அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டோம். ஆனா அவர் எந்த பதிலும் சொல்லல. எங்க எல்லாத்துக்கும் ஒரு புரியாத புதிரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய மாற்றம் தெரிஞ்சிச்சு.
4: அன்னைக்கு அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அங்க?
2: அதை நான் சொல்றேம்மா. அன்னைக்கு அந்த மலை உச்சியில இருந்து கீழே விழுந்த நான் மயங்கிட்டு எழுந்திருக்கும் போது தூரத்துல ரெண்டு பேரை பார்த்தேன். வெள்ள துணி சுத்திக்கிட்டு 7 அடி உயரம், 80 வயது இருக்கும், கருப்பு துணி சுத்தி, சிவந்த கண்ணு, பார்க்க ஏதோ ராட்சசம் போல இருந்துச்சு. அந்த உருவத்தை வயசானவர் அடிச்சு விரட்டிட்டார். அந்த கருப்பு உருவம் ஆகாயம் நோக்கி பறந்து ஓடிடுச்சு. அந்த வயசானவர் ரொம்ப காயப்பட்டு இருந்தார். என் கண்ணுக்கு ஏதோ முனிவர் மாதிரி தெரிஞ்சாருமா. என் பக்கத்துல வந்து என் தலையை தொட்டு அவர் கையில இருந்த ஒரு பச்சை நீர் பொத்தலை எடுத்து கொடுத்தார். அந்த தண்ணீரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல எனக்குள்ள இருந்த காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுமா. பொத்தல்ல உள்ள நீர் ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா. இதை நீதான் பாதுகாக்கணும். இதை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு பலருக்கும் நீ உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னார். இருக்கிற விஷயத்த இல்லாம ஆக்கலாம், இல்லாத விஷயத்த உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதை தேடி ஒரு நாள் அந்த கருப்பு உருவம், அதாவது பூதம் இங்க வரும், நீதான் இதை காப்பாத்தணும். எனக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் மறைஞ்சிட்டாருமா. நமக்கு மேல ஒரு உலகம் இருக்கு நினைக்கிறேன். கடவுளா, பூதமா, ஏஞ்சலா, இல்ல சூப்பர் ஹீரோவா, எனக்கு தெரியலம்மா.
4: அந்த பச்சை தண்ணி என்னப்பா அது? அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க?
2: அந்த தண்ணீருக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குமா. அந்த தண்ணீரை ஒரு சொட்டு குடிச்சா நமக்குள்ள ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி தோணும். மின்னல் வேகமா போக முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நினைக்கிற இடத்துக்கு நேரத்தை கிடைக்காம செல்ல முடியும். சக்தி தாமா எனக்கு கிடைச்சது.
4: அப்பா, அங்கிள், அப்பா கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கூப்பிடுங்க அங்கிள்.
3: நாயகி, உங்க அப்பாவோட நிலைமை கொஞ்சம் மோசமா தாமா இருக்கு. அவருக்கு அந்த தண்ணீர் கொடுத்த சக்தியை வச்சுதான் அவர் பல பேருக்கு உதவி செஞ்சார். உங்க அப்பா ஒரு நிஜ சூப்பர் ஹீரோ. யாருக்கும் அவரு தான் இந்த உதவி செய்யறாருன்னு தெரியாது. ஏன் உனக்கும் சரி உங்க அம்மாவுக்கும் சரி தெரியாது.
4: ஏன் அங்கிள் இத்தனை நாள் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏன்பா?
3: ஏன்னா சுத்தி இருக்கிற ஆபத்தினாலதாம்மா வேந்தர் சார் உங்ககிட்ட சொல்லல. ஏன் நீ கூட அந்த சக்தி மூலியமா தான் பிறந்த.
4: என்னங்க சொல்றீங்க?
2: ஆமாம்மா, உங்க அம்மாவுக்கும் எனக்கும் பல வருஷமா குழந்தை இல்லை. அந்த தண்ணீரை உங்க அம்மாவுக்கு கொடுத்த பிறகுதான் நீ எங்களுக்கு பிறந்த நாயகி. நீ ஒரு சக்திமா, நீ ஒரு சக்தி. உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. அதனாலதான் அம்மா இறந்த பிறகு நான் உன்னை தூரமா அனுப்பிட்டமா.
4: அப்பா, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம்
3: உண்மைதான் நாயகி, உண்மைதான். அவர் அந்த தண்ணீரை வச்சுதான் பல பேருக்கு உதவி செஞ்சாரு. இந்த உண்மை எனக்கும் வேந்தன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். வேந்தன் சாருக்கு என்னாச்சுன்னு கேட்டியே, 27 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த அந்த டேவல் தான் இப்ப மனுஷ ரூபத்துல வந்திருக்கு. ஒரு ஸ்கூல் வேன் ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட சின்ன குழந்தைகளை காப்பாத்த உங்க அப்பா இந்த சக்தியை பயன்படுத்தினாரு. அங்க அந்த டேவல் அவர் தாக்கிடுச்சு, பசங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு, அவரும் அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு நிறைய ரத்தம் போயிருச்சு. டாக்டர் காப்பாத்த கஷ்டம் தான் சொல்லிட்டாருமா.
4: என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்படின்னா அந்த சக்தியை வச்சு இப்ப எங்க அப்பாவை காப்பாத்தலாம் தானே அங்கிள்? முதல்ல போய் அதை எடுத்துட்டு வாங்க அங்கிள்.
2: அது ரொம்ப ஆபத்துமா. அந்த தண்ணீரை தேடித்தான் அந்த டேவல் இங்க வந்திருக்கு. அது கையில அந்த தண்ணீர் போக கூடாதுமா, போக கூடாது.
4: இல்லப்பா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் அங்கிள். அப்பா, அப்பா நான் சொல்றது
2: எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுமா, சத்தியம் பண்ணு.
4: என்னப்பா?
2: இந்த சக்தி அந்த டெவல் கிட்ட போக கூடாது. அந்த சக்தி மூலமா பிறந்தவ தான் நீ. அதனாலதான் உனக்கு நாயகின்னு பெயர் வச்சு. இனிமே நீதான் அந்த தண்ணீரை காப்பாத்தணும். கஷ்டப்படுறவங்களுக்கு நீதான் உதவி செய்யணும்.
4: நீங்க இல்லன்னா எப்படிப்பா? எப்படி நான் மட்டும் தனியா உங்களை நான் எப்படியும் காப்பாத்துவேன்ப்பா?
2: தைரியம் பாருமா, கவலைப்படாத. எனக்கான நேரம் வந்துடுச்சுமா, நான் போகணும். உங்க அம்மாவை பார்க்கணும், உன்னால முடியும். ஏன்னா நீ ஒரு சூப்பர் ஹீரோமா, நீ ஒரு சூப்பர் ஹீரோ. எங்களோட நாயகிமா, எங்களோட நாயகி நீ.
4: சத்தியம்ப்பா, நான் கண்டிப்பா செய்வேன்.
2: நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி.

0: வெல்கம் நாயகி. இது தான் உங்க அப்பா வேந்தன் சூரிய லேப், ஐ மீன் சீக்ரெட் லேப்.
1: இப்படி ஒரு லேப் இருக்குன்னு எனக்கு தெரியாது பிள்ளையங்க.
0: உங்க அப்பாவுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. உனக்கு ஒரு நாள் தெரியணும்னு அவர் ஆசைப்பட்டாரு, அதுதான் இந்த நாள்.
1: இந்த லேப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்றீங்க?
0: ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன் அண்ட் இஸ் அ சூப்பர் ஹீரோ டூ. அவருக்கு பேட்மேன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுடைய வேலைக்கு ஒரு சீக்ரெட் லேப் கிரியேட் பண்ணார், அதுதான் இந்த இடம். லேப்ல டிவாஷ் அண்ட் டெக்னாலஜி மூலமா நம்ம ஒளி நகரம் அதாவது லைட் சிட்டிக்கு போய் அங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதோ உடனே இங்க அலர்ட் கொடுக்கும். ஸோ உங்க அப்பா டெலிபோர்ட் பயணத்துக்கும் அந்த லிக்விட் ஐ மீன் அந்த பச்சை தண்ணீரை ஒரு சட்டு குடிச்சிட்டு டெலிபோர்ட் செய்வார். அவர் டெலிபோர்ட் பண்ணும் பொழுது அவரை ட்ராக் பண்ண தான் ஒரு அட்வான்ஸ் வெர்ச்சுவல் ட்ராக் டிவைஸ் உருவாக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அவர் உதவி செய்யும் பொழுது அவருக்கு எந்த ஆபத்து இல்லாம பாத்துக்கிறது தான் ஏன் வேலை. ஆனா கடைசியில அந்த கருப்பு உருவம் டேவில் மனுஷனோட உருவத்துல வந்து அப்படி உங்க அப்பா பின்னாடி கடிச்சிருச்சு. இதுதான் இதுதான் அந்த பச்சை தண்ணி, மிகவும் சக்தி வாய்ந்த அந்த பச்சை தண்ணி.
1: ஆனா எங்க அப்பாவை காப்பாத்திலையாங்க.
0: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு நாயகி. இப்ப இது உன் பொறுப்பு. இந்த தண்ணீரை நீ குடிச்சு இந்த சக்தி உனக்கு வேலை செய்யறத நான் பார்க்கணும். Are you ready for the lab test?
1: Okay. Okay, பிள்ளையங்க. I am ready.
0: எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த தண்ணீரை குடிச்ச உடனே நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ நீ அங்க போகலாம். நாயகி, நாயகி,
1: ஒண்ணுல ஒண்ணுல
0: நாயகி, நீ முதல் தடவை குடிக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுது. உனக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத நாயகி, நான் பாத்துக்குவேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி.
1: அங்கிள், நான் வேந்தனோட மக, எனக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது.
0: சரி சரி, இப்போ உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அந்த இடத்த நினைச்சுக்க. உன் கையில் இருக்கிற அந்த வெர்ச்சுவல் டிவைஸ் ஹேக்கர் மூலமா நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல இருந்து நான் உன்னை பார்க்க முடியும்.
1: இந்த நகரத்தோட உயரமான எடை எது அங்கு?
0: ஆக் மவுண்டன். உங்க அப்பா இந்த தண்ணீரை அங்கிருந்தா கொண்டு வந்தாரு.
1: அங்கதானே போகணும்.
0: அங்கயா? ஏ நோ, அங்க மட்டும் வேணாம் நாயகி, அது ரொம்ப ஆபத்தான இடம்.
1: இல்ல, நான் போறோம்.
0: நாயகி வேண்டாம், நாயகி நான் சொன்ன கேளு. நாயகி
1: நான் போறோம்.
0: நோ நாயகி, நாயகி, நாயகி. ஹலோ ஹலோ நாயகி, நீ எங்க இருக்க நாயகி?
1: அங்கிள், அதே இடம் தான். ஆக்மலை அங்கிள்.
0: ஆக்மலையா? அச்சுச்சு நாயகி, அந்த இடம் ரொம்ப ஆபத்து. அந்த டேவில் மனுஷ ரூபத்துல அங்கதான் சுத்திட்டு இருக்கு. வேண்டாம் நாயகி, திரும்பி வந்துரு.
1: முடியாது, இப்பதான் அங்கிள் இந்த சக்தியை உணர ஆரம்பிச்சிருக்கு. அப்பா இப்படிதான் போவாரா எல்லா இடத்துக்கும் அங்கிள்?
0: ஆமா நாயகி, நிறைய பேருக்கு இப்படித்தான் உதவி செஞ்சாரு. அவரை எல்லாரும் கடவுளுக்கு சமம் சொல்லுவாங்க.
1: இவ்வளவு உதவி செஞ்சாலும் உண்மை என்னன்னா அவரு இங்க இப்ப இல்லையே பிள்ளை அங்கிள். இத தனியோட சக்தி இப்ப இங்க இருந்து
0: என்ன நடக்க
1: போகுது? ஆபத்து. அதனால இது எங்க இருந்து அப்பா எடுத்து வந்தாரோ அங்கேயே நான் தொலைக்க போறேன்.
0: என்ன சொல்ற நாயகி, அந்த தண்ணி ரொம்ப சக்தி வாய்ந்தது. வேண்டாம் நாயகி, வேண்டாம், அதை மட்டும் செஞ்சிடாத. உங்க அப்பாவோட உழைப்பெல்லாம் வீணா போயிடும். அவருக்கு அது கிடைச்சதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதை வீணாக்கிறாத நாயகி. நான் சொல்றது கேளு.
1: முடியாது அங்கிள், முடியாது. நான் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, நான் வெறும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அங்கிள்.
0: நாயகி வேண்டாம். என்னாச்சு என்னாச்சு நாயகி, என்னாச்சு நாயகி, என்னாச்சு?
1: அந்த அந்த தண்ணீர் இருந்த போத கீழே விழுந்த
0: அடைஞ்சிருச்சு.
2: ஆய் நாயகி,
1: யாரு?
2: உங்க அப்பாவை சூப்பர் ஹீரோன்னு கூப்பிடுவாங்களே, வேந்தன் சொல்லலையா நான் யாருன்னு?
3: நாயகி, அதுதான் அந்த டேவல். நீ அங்க இருந்து போ, போ.
1: உனக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்?
2: அந்த பச்சை தண்ணீர்.
1: அது அது உனக்கு கிடைக்காது. தோபாய் கீழே விழுந்துருச்சு, எல்லாம் போச்சு. இனிமே நீ நீயோ இல்ல நானோ நினைச்சாலும் கூட அதை திரும்ப அது திரும்பவும் உனக்கு கிடைக்காது. புரியுதா? ஏன் சிரிக்கிற நீ?
2: நான் அந்த பாத்தல்ல இருக்கிற பச்சை தண்ணீர் சக்திக்காக வந்தேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் உனக்காக தான் வந்தேன். உனக்கு அந்த சக்தி தண்ணீரால கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? இல்ல, உன் அப்பா வேந்தனுக்கு அத குடிச்சாதான் சக்தி கிடைக்கும். ஆனா நீ அப்படி இல்ல. ஏன்னா நீ உருவானதே இந்த பச்சை தண்ணீர் சக்தி மூலமாதான். நீ தான் அந்த சக்தி. எனக்கு வேண்டியது அந்த சக்தி, உன்னோட உயிர்.
3: நாயகி, நாயகி, அங்கிருந்து போ, போ.
2: இப்படிதான் உன் அப்பாவும் சொன்னாரு. இன்னைக்கு வேந்தன் இல்ல, இப்ப நான் திரும்பி வந்திருக்கிறது இந்த சக்திய என்னோட உலகத்துக்கு எடுத்து போக. அதுக்கு தேவை உன் உயிர்.
1: நீ நினைச்சது நடக்கவே நடக்காது.
2: நல்ல பெயர் டேவல். I am the devil. I am the devil. I am the devil. I am the devil.

0: நாயகி.
1: அப்பா,
0: உனக்கு எதுவும் ஆகலையே?
1: அப்பா, நீங்க எங்க இப்படி?
0: உனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வந்தேன். நீதான் அந்த சக்தி, உன்னாலதான் அந்த டெவலை அழிக்க முடியும். நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி.

0: ஆகலையே. நாயகி, நான் பேசுறது கேக்குதா? நாயகி, நாயகி பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தான் இருக்க.
1: என்ன
0: சொல்ற நாயகி?
1: அப்பாவை பார்த்தேன் என்கிட்ட வந்து பேசினாரு. நீ தான் அந்த சக்தி, உன்னாலதான் அந்த தேவனை அழிக்க முடியும்னு சொன்னாரு.
0: நீ அவசரப்பட்ட செஞ்ச காரியம் இல்ல இது விதியா எனக்கு தெரியல. உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னது கனவா நிஜமான கூட எனக்கு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப அந்த சக்தி நீர் நம்மளை விட்டு தொலைஞ்சு போச்சு. அந்த டேவில் அது தேடிட்டு தான் இங்க வந்திருக்கு.
1: இல்ல அங்கிள், இல்ல, அந்த டேவில நான் பார்த்தேன். அந்த டேவில் இங்க வந்ததுக்கு காரணம் நான் தான். நான் உருவானதுக்கு அந்த அந்த பச்சை நிறம் இருக்குல்ல, அதனோட சக்தி தான் காரணம். அந்த அந்த டேவிலுக்கு இப்போ தேவை என்னோட உயிர் தான்.
0: என்ன சொல்ற நாயகி, என்னால் நம்பவே முடியல. ஆனா உன்னாலையும் சரி, உங்க அப்பாவிலையும் சரி, அந்த தண்ணீர் குடிச்சாதான் அந்த சக்தி வேலை செய்யும், வேகமா கடக்க முடியும். ஆனா இது எப்படி புரியல?
1: அப்பா அப்பா என்கிட்ட சொல்ல வந்தது, எனக்குள்ள எனக்கு தெரியாம ஏதோ ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நாங்க
2: ஹலோ யா பிள்ளை ஹியர்.
0: என்ன? சரி சரி, நான் செக் பண்றேன். நாயகி, நாயகி டிவி பாரு, டிவி பாரு.
3: ரிகோ நகரம் மெட்ரோ ரயில் வளாகத்தில் பயங்கரம். ஒரு மர்ம மனிதன் 12 வயது சிறுமியை கடத்தி சென்றது பலருக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தொலைபேசி காணொளி மூலமாக நாயகி என்கிற பெண்மணிக்கு அந்த மர்ம மனிதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
4: என்ன நாயகி, நியூஸ் கேட்டியா? இந்த குழந்தையோட உயிர் இப்ப என் கையில இல்ல, உன் கையில. இந்த பொண்ண காப்பாத்தணும்னா நீ எங்க வரணுமோ அங்க வரணும். உனக்காக நாங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டே இருப்போம்.
5: அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. அப்பா அப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா அப்பா வாங்க, பயமா இருக்கு.
4: குழந்தை பேசுறது கேக்குதா? வா நாயகி, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், காத்துக்கிட்டு
0: இருக்கிறேன். ஒரு பிள்ளைய கடத்தி அந்த டேபிள் உன்னை வர வச்ச சதிதான் இது.
1: அந்த பிள்ளை
0: பயப்படாத நாயகி, நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
1: நீங்க விளையாடுறதுங்க அங்கிள், அந்த டேபிளுக்கு வேண்டியது நான் தான். என்னாலதான் அந்த குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னா நான் தான் இப்ப அங்க போகணும்.
0: நாயகி, நான் சொன்னா கேளு, நீ அங்க போக கூடாது. அங்க போனா உனக்கு ஆபத்து. அந்த டெவில் உன்னை சும்மா விடாது.
1: பரவாயில்ல அங்கிள், எனக்கு அந்த குழந்தை உயிர் தான் முக்கியம்.
0: ஓ, உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்யறது?
1: அங்கிள், அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது அந்த சக்திய காப்பாத்தணும்னு. நான் அதை தொலைச்சிட்டேன் அங்கிள். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு அப்பா சொன்னாரு. இங்க இருந்தா அப்பா கூட இததான் பண்ணிருப்பாரு.
0: எனக்கு
1: அப்பாவோட வார்த்தை மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்குள்ள இருக்கிற சக்திய முதல்ல நான் உணரணும்.
6: நாயகி, உன்னோட கண்கள் மூடு, உனக்குள்ள இருக்கும் சக்தியை உணர். உன்னால முடியும் நாயகி, நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி. உன்னால உணர முடியும், உணரு நாயகி, உணரு. நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி.
0: நாயகி, நாயகி, எங்க இவ்வளவு காணும், எங்க போனா?
1: கவலைப்படாதீங்க அங்கிள், இங்க இங்க தான் இருக்கேன்.
0: எங்க எங்க இருக்க? இது அதிசயம் நாயகி, இது அதிசயம். அந்த பச்சை தண்ணீர் சக்தி இல்லாம நீ டெலிபோர்ட் பண்ண முடியாது. வேந்தன் சார் சொன்ன மாதிரி நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி.
1: ஆமா, எனக்குள்ள அந்த சக்தி இருக்கு. நான் தான் அந்த சக்தி.
0: நாயகி, அந்த பிள்ளை உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன் உயிரும் முக்கியம். உனக்காக எல்லா ஹெல்ப்பும் நான் இங்க இருந்து பண்றேன். நீ தைரியமா பண்ணு.
1: சரி அங்கிள், இப்போ ஈஸ்வரி இங்க எங்க இருக்கானு உங்களால ட்ராக் பண்ண முடியுமா?
0: ஒன் மினிட். இந்த கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்.
1: ஈஸ்வரி, ஈஸ்வரி எங்க இருக்க? ஜெகல், நீ சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கேன். நீ எங்க இருக்க? ஈஸ்வரிக்கு எதுவும் ஆக கூடாது.
5: காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இங்க யாராச்சும் இருக்கீங்களா?
1: ஈஸ்வரி, ஈஸ்வரி எங்க இருக்குமா? ஈஸ்வரி எங்க இருக்கா சொல்லு.
4: வெல்கம் பேக் நாயகி.
1: டெவல், ஈஸ்வரி எங்க? அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க நீ?
4: இந்த ஆத்மலையில ஏதோ ஒரு இடத்துல என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருக்கு நாயகி. ஈஸ்வரிய பத்தி நீ பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டியது நீ நாயகி.
1: பயமா எனக்கா? சாவுக்கு பக்கத்துல வரைக்கும் நான் போயிட்டு வந்தவன். எனக்கு பயம்னு கிடையாது.
4: பயம் அத நீ இன்னைக்கு பார்க்க போற நாயகி.
1: ஈஸ்வரி எங்க சொல்லு?
4: அதான் சொன்னன பத்திரமா இருக்காள்னு. நீதான் என்ன அழிக்க வந்த சக்தியாமே, நீயே கண்டுபிடி.

0: ஈஸ்வரிய நீயே சுட்டுட்டிய நாயகி.
1: ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஏந்திரிமா.
2: வலிக்குது அக்கா. அக்கா என்ன, என்ன காப்பாத்துங்க அக்கா, என்ன காப்பாத்துங்க.
1: உனக்கு ஒண்ணும் ஆகுதுமா,
2: என்ன காப்பாத்துங்க.
1: ஈஸ்வரி, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா.
0: அது எப்படி நாயகி, உன்னை நீ காப்பாத்திக்க முடியாதப்போ நீ எப்படி ஈஸ்வரிய காப்பாத்த போறியா?
1: இப்போ இப்போ அதுக்கான விட தெரியும்.
0: என்ன நாயகி, நீ பல தடவை என்ன உன் சக்தியால சுட்டும், எனக்கு ஒன்னும் ஆகல. ஆனா நான் ஒரே ஒரு தடவை தான் சுட்டேன், இப்படி ஆயிட்டியே.
2: அக்கா பேசுங்க, அக்கா, அக்கா பேசுங்க, அக்கா, அக்கா பேசுங்க, என்ன காப்பாத்துங்க அக்கா.
3: நாயகி, நாயகி, என்னாச்சு நாயகி, என்னாச்சு?
4: நாயகி, நான் சொன்னது உன் ஞாபகத்துல இருக்குதானே? இப்போ உன் கண்களை, உன் சக்தியை நீ உணரு, உணர முடியும். நீதான் அந்த சக்தி, நீதான் அந்த சக்தி. கண்களை திற, கண்களை திற நாயகி, கண்களை திற.

0: தொடர்ந்து நீ அழிய போறத பாரு.
1: கண்ணை திறந்து நீ அழிய போறத நான் பார்க்க போறேன் தேவர்.

0: என்னைக்குமே பயப்படக்கூடாதுமா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடணும். பொண்ணுனா ஒரு அபூர்வ சக்தி.
1: நாயகி, உங்க அப்பா நினைச்ச மாதிரியே நீ எல்லாரையும் காப்பாத்தி உதவி செஞ்சிட்ட. போதுமா, ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு நீ கிளம்பிடு.
0: என்ன அங்க, என்னைய இப்பவே கிளம்ப சொல்றீங்க? நான் எங்கும் போக போறது இல்ல.
1: அப்புறம் என்ன செய்ய போறோம் நாயகி?
2: எனக்கான வேலையை செய்ய போறேன். நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த தேடல தேடி போக போறேன். என் அப்பா வேண்ட எனக்கு சொன்ன மாதிரி இந்த நகரத்துக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம பாத்துக்க போறேன். பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சக்தி இருக்கு, அதை உணர்ந்து வாழணும். நான் உணர்ந்தேன், நான் ஒரு சக்தி, நான் நாயகி.
3: இதுவரை நீங்கள்

0: கேட்டது மின்னலில் வானொலி நாடகம். இதில் பா மகேஸ்வரன், சாரதி கிருஷ்ணன், த்ரேசா லசாரு, விக்டர் விமல், அறிமுகம் நார்மிஷா ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் பந்திங் நவீன்குமார் ஹரிகிருஷ்ணன் எழுதிய, நாயகி, தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல ஃபேன்.
4: ஆமா, கோவம்லாம் விட்டுருவோம், கோவம் விட்டுட்டு எல்லோருடையும் அன்பாக பழகுவோம். நிச்சயமா வாழ்க்கை ரொம்ப இனிப்பா சிறப்பா இருக்கும். விடைபெறுகிறேன் நான் சசி. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் அரசியல் சூழலில் பெரும்பான்மையினராக உள்ள இளம் வாக்காளர்களை கவர புதிய சிந்தனை அணுகுமுறையை பயன்படுத்த உள்ளதாக அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். அவை வழக்கமான முறைகளை தாண்டி வாய்மொழியற்ற தகவல் தொடர்பு முறைகளை கொண்டிருக்கும் என குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் 18-40 வயதிற்குட்பட்ட வாக்காளர்கள் திறந்த மனதுடன் செயல்படுகின்றனர் என பரிசன் நேஷனல் தலைவருமான அவர் தெரிவித்தார். 1966 மாரா சட்டத்தில் கொண்டுவரப்படும் திருத்தங்களில் 1/3 அந்த நிறுவனத்தின் நிர்வாக மேலாண்மை முறைகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என அதன் தலைவர் டத்தோ டாக்டர் அஷ்ரப் வஜ்டி டுசுகி தெரிவித்தார். மேலும் 1966 முதல் நடைமுறையில் உள்ள இச்சட்டத்தில் இதுவரை சில சிறிய மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன என்றவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுகாதார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டில் 3.6 பில்லியன் ரிங்கீட்டை குறைக்கும் பரிந்துரையை மறு ஆய்வு செய்யும்படி மலேசிய இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் அபிம் கேட்டுக்கொண்டுள்ளது. பொது சுகாதாரத்துறை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் சிறிய அளவிலான நிதி குறைப்பு கூட மருத்துவமனைகளின் செயல்பாட்டு திறனையும் ஒட்டுமொத்த மருத்துவ சேவையின் தரத்தையும் பாதிக்கக்கூடும் என அதன் தலைவர் அஹமத் ஃபாமி முகமத் சம்சுடின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கையாக 100,000 காவல்துறை அதிகாரிகள் பணிக்கமர்த்தப்பட உள்ளனர். பாதுகாப்பை வலுப்படுத்த முக்கிய இடங்களில் துணை ராணுவ படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். டெல்லி விவேக் விஹார் பகுதியில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அவர்களுள் ஒரு குழந்தையும் 4 பெண்களும் அடங்குவர். அந்த தீ விபத்தில் மேலும் 50 பேர் காயமடைந்தனர் என்று டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சில நிமிடங்களிலேயே தீ வீடு முழுவதும் பரவியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு மே மாதத்தின் மூன்றாம் நாள்ல நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, உலக சிரிப்பு நாள். இன்றைக்குதான் அதிகமா நம்ம சிரிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த நாள் தான் அனுசரிக்கப்படுது. நம்ம சார்லி சாப்ளின் என்ன நம்ம சொல்லியிருக்காரு, உன் மனம் வலிக்கும் போது சரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை வந்து சிரிக்க வைப்போம். எப்பயுமே உம்முன்னு இருந்தா நல்லா வாங்க இருக்கும், நல்லா இருக்காது இல்லை. அதனால சிரிக்க வைப்போம். இன்றைக்கு நான் வந்து அதை மறந்துட்டேனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு நீங்க சிரிக்க வைங்க, நீங்களும் சிரிங்க, அது உடலுக்கும் ரொம்ப நல்லது. இப்ப தொடக்கமா முதல் ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:31.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

ஹரிச்சரன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க. சரி, இயக்குநர்கள்ல வெற்றி திரைப்படங்களை அதிகமா கொடுத்த முதல் 5 இடங்கள்ல யார் முதல்ல இருக்கான்னு தெரியுமா? நம்ம எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல கரண் ஜோஹர், பிறகு 3வது இடத்துல ராஜ்குமார் ஹிரானி, 3வது இடத்துல அட்லி இருக்காரு, 4வது நிலையில வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. ஆக இந்த மாதிரி முதல் நிலையில இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. எல்லா திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு எல்லா திரைப்படமும் பிடிக்குமான்னு கேட்டா, ஆனா இவருடைய திரைப்படம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவருடைய அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். வாரணாசி அப்படின்ற திரைப்படத்தை தான் இவர் இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துல வந்து நம்ம மகேஷ் பாபு, பிறகு பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் இவங்க 3 பேரும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம். மிக பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு திரைப்படமும் கூட. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் நம்ம எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களுக்கும் மகேஷ் பாபு அவர்களுக்கும் 29வது திரைப்படமா அமைய போகுது. அந்த திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு உங்களுக்கும் அதிகமா இருக்கலாம். கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்ற தகவலை மட்டும் இப்போதைக்கு கொடுத்துட்டு, அடுத்த பாடல் குணல் காயத்ரி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நான் சாய் தர்மராஜ் ஃப்ரம் புலிங்கோ டிராவிட பைக்கர்ஸ் ஜொஹோபாலூர்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின், 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம் ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸாக முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான் அண்ட் ஸ்ராம்பான் டு ஜொஹோபாக். ஆசியன் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்கோ டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.

0: யாரு சுவையை இப்ப மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா
2: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: மின்னல்
2: FM.

கர்ஷனாபடுறதுக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு இப்போ பகிர போற இந்த ஒரு சின்ன கதை வந்து மனதை உருக்கும் ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்பா ஒரு மகள், இது வந்து டிக்டாக்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலி, இது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கூட பகிரப்பட்டு இருக்கு, நீங்க பாக்கலாம். அந்த உறவு எவ்வளவு ஆழமான உறவு அப்பா மகள் அப்படின்றது இல்லையா. ஒரு 5 வயது சிறுமி வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு காகிதத்துல ஒரு கழுத்துப்பட்டை தை இருக்கு இல்லையா, அது வந்து செய்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சாதாரணமான ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி அவங்க செய்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த அப்பாவுக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு, அந்த சின்ன பரிசை 24 ஆண்டுகள் பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. காலம் போனது, பிறகு அந்த பெண் வந்து திருமணம் ஆகுறாங்க இல்லையா, திருமணம் ஆகும் போது அந்த அப்பா என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த காகிதத்துல செய்து கொடுத்த அந்த கழுத்து பட்டையவே வந்துட்டு திருமணத்துக்கு அணிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு. அதை பார்த்த உடனே மகள் கண்கள்ல வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். அந்த காணொலியை பார்க்கும்போது அவ்வளவு உருக்கமா இருந்ததுங்க. இந்த மாதிரிதான் அந்த ஒரு சின்ன செயல் வந்து என்ன உணர்த்தது அப்படின்னா, நான் வந்து உன்னோடு தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மகளுக்கு கொடுக்குற மாதிரி செயலால் நிரூபித்த மாதிரி இருந்தது. சில அன்புகள் வந்து வார்த்தைகளால் செயல்படுவதில்லைங்க, செயல்களில் தான் வந்துட்டு சொல்லப்படுவதில்லை, செயல்களில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், நமக்கு வந்து யாராவது கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டு போயிருப்போம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பாதுகாத்து வச்சு அந்த அன்பை நிரூபிக்கும் போது அது இவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்களுக்கும் அந்த மாதிரி எதனா ஏதாவது சாதாரணமாக பரிசு கொடுத்துருக்கலாம், அதை சாதாரணமாகவே நினைக்காதீங்க. அதில் இருக்கிற ஆழத்தை பாருங்கள், அதை பாதுகாத்து வைங்க. பின்னாடி அதை திரும்பி பார்க்கும்போது நமக்கே நல்ல ஒரு பரிசு நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இது நமக்கு நல்ல ஒரு நினைவாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணும், நிச்சயமாக தோணும். அடுத்த பாடல் உங்களுக்காக திப்பு பிரசன்னா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. வந்து

சந்திரமுகி திரைக்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தாங்க. உங்களுடைய குரலும் வானொலியில கேட்கணுமா? நீங்க ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கலாங்க. அறிவிப்பாளரை போல அறிவிப்பு செய்து குரல் பதிவாகவும் உங்களுடைய ஸ்கிரிப்ட் எழுத்து படிவும் எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். storybox.minnal@gmail.com storybox.minnal@gmail.com என மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். மறந்துடாம உங்களுடைய பெயர், பிறகு கைபேசி எண் இதெல்லாம் நீங்க கொடுத்தாதாங்க உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நல்ல குரல் வளமும் உச்சரிப்பும் இருந்தா நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில தாராளமா கலந்துக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் 2:15 இடம்பெற்று வருது. சரி, இன்றைக்கு மலரும் நினைவுகள்ல நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னா 11 மணிக்கு பிறகு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. 03-2282573 அல்லது 4768

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: என்ன பண்ணாலும் எல்லாமே
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

ஹரிஹரன் சுஜாதா குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டுருந்தோங்க. இந்நேரம் எங்க இருக்கீங்க? இப்போ பயணத்துல இருக்கீங்களா? ஏன்னா நீண்ட விடுமுறை கொஞ்சம் கூடுதலா கிடைச்சிருந்தது இல்லையா, அதனால வந்து நிறைய பேர் பயணத்துல இருப்பீங்க. இன்றைக்குதான் வந்து வீடு திரும்புவோமே அப்படின்னு சொல்லி நெரிசல சிக்கி தவிச்சு இப்போ திரும்பிட்டு இருப்பீங்க. பாதுகாப்பான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில உங்களுடைய கைகள் இப்போ எங்க இருக்கணும்? ஸ்டேரிங்ல தாங்க இருக்கணும். டிக்டாக்லாம் பார்த்துட்டு வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது சரியா? சாலையில பயணம் செய்யும் போது மற்றவருடைய பாதுகாப்பும், நம்மளை நம்பி இருக்காங்க பாத்தீங்களா நமக்கானவர்கள், அவங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியங்க, நம்முடைய பாதுகாப்பும் உட்பட. சரி, நாளைக்கு வந்து உலக கொடுக்கும் நாள், அதாவது வந்து இந்த

சரி, நாளைக்கு வந்து உலக கொடுக்கும் நாள், அதாவது வந்து இந்த வேர்ல்ட் கிஃப்ட் டே, இயலாதவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் வந்து நாளைக்கு அனுசரிக்கப்படுது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ யாரையாவது சந்திக்கிறீங்க அவங்களால முடியல அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாங்க, அது ஒரு நல்ல பழக்கம் இல்லையா. அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு நாளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் வந்து நல்ல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்குவோம். இந்த ஒரு செயல் நீங்கள் வந்து இதை செய்ய முடியாட்டி கூட மற்றவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு நாள் நாளைக்கு அனுசரிக்கப்படுது தெரியுமா, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்தை நாலு பேர்கிட்ட சொல்லுவோம். இப்போ அடுத்த பாடல் உதித் நாராயணன் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பொதுத் தேர்தலையும் மாநில தேர்தலையும் ஒரு சேர நடத்துவது நடப்பு அரசியல் சூழலை பொறுத்தது. இளம் வாக்காளர்களை ஈர்க்க அம்னோ புதிய வியூகத்தை கையாளும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் 16வது பொதுத் தேர்தலும் மலாக்கா ஜொஹூர் மாநில தேர்தல்களும் ஒருசேர நடைபெறுமா என்பது தற்போதைய அரசியல் சூழலையும் மாநில ஆட்சியாளர்களின் ஒப்புதலையும் பொறுத்தமையும் என துணை பிரதமர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாயிட் ஹமிடி தெரிவித்துள்ளார். மலாக்கா ஜொஹூர் மாநில அரசின் பதவிக்காலம் விரைவில் முடிவடையவிருக்கும் வேளை அந்தந்த மாநில ஆட்சியாளர்களின் முடிவை பொறுத்தே இது அமையும். குறிப்பாக மாநில முதலமைச்சர் மந்திரி பசார் ஆகியோரின் ஆலோசனையின் அடிப்படையில் அவர்கள் இதற்கான முடிவை எடுப்பார்கள் என டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி குறிப்பிட்டார். மாநில தேர்தல்களை தனித்தனியாக தேர்தல் ஆணையம் ஏற்று நடத்துவது நிதிச்செலவை அதிகரிக்கக்கூடும். மாறாக அதனை ஒருசேர நடத்தும்போது செலவுகளை சிக்கனப்படுத்தும் என பரிசா நேஷனல் தலைவருமான அவர் தெரிவித்தார். இதனிடையே நாட்டின் அரசியல் சூழலில் பெரும்பான்மையினராக உள்ள இளம் வாக்காளர்களை கவர புதிய சிந்தனை அணுகுமுறையை பயன்படுத்த உள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். அவை வழக்கமான முறைகளை தாண்டி வாய்மொழியற்ற தகவல் தொடர்பு முறைகளை கொண்டிருக்கும் என குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் 18-40 வயதிற்குட்பட்ட வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை கொண்டிருக்கவில்லை. மாறாக மிகவும் திறந்த மனதுடன் செயல்படுகின்றனர் என பரிசா நேஷனல் தலைவருமான அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அடுத்த பொதுத் தேர்தலில் அம்னோ தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அவர் நிராகரிக்கவில்லை. எனினும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புக்கான கதவுகள் திறந்தே இருக்கும் என அம்னோ தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி கூறினார். சரவா மாநிலத்தின் முதலீடுகளை ஈர்க்கவும் செயற்கை நுண்ணறிவு தரவு மைய சூழலை வலுப்படுத்தவும் தஞ்சோங் எம்பாங் பகுதியில் AI தரவு வளாகத்தை அமைக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கூச்சிங் AI தரவு வளாகம் என அழைக்கப்படவுள்ள இத்திட்டத்திற்காக 405 ஹெக்டேர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி தோன் ஓபெங் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் பொது தனியார் கூட்டாண்மையுடன் செயல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி அயர்லாந்தில் உள்ள K2 வியூக தரவு மைய வளாகத்திற்கு மேற்கொண்ட பயணத்தின்போது இந்த திட்டம் குறித்து அறிவித்தார். இரண்டாம் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் 2026 தைப்பிங் பன்னாட்டு இளைஞர் இசைக்குழு விழா June 13-14 நாள்களில் நடைபெறவுள்ளது. அதில் 20,000 அதிகமானோரை கவர இலக்கு வகுக்கப்பட்டுள்ளதாக கல்வி துணையமைச்சர் வொங்காவோ கூறினார். கடந்த ஆண்டு அவ்விழாவுக்கு சுமார் 20,000 பேர் வருகையளித்திருந்தனர். இந்த அமோக வரவேற்பின் அடிப்படையில் இவ்வாண்டுக்கான இலக்கை அடைய முடியும் என அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான வொங் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த விழா பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், இந்தோனேசியா, ஜப்பான் உள்ளிட்ட 6 நாடுகளைச் சேர்ந்த இசைக்குழுக்களை ஒன்றிணைக்கும் என்றும் அவர் கூறினார். 1966 மாரா சட்டத்தில் கொண்டுவரப்படும் திருத்தங்களில் 3/2 அந்த நிறுவனத்தின் நிர்வாக மேலாண்மை முறைகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என அதன் தலைவர் டத்தோ டாக்டர் அஷ்ராஃப் வாஷ்ரி டூசுகி தெரிவித்தார். மேலும் 1966 முதல் நடைமுறையில் உள்ள இச்சட்டத்தில் இதுவரை சில சிறிய மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன. தற்கால சூழலுக்கும் எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்ப இந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டுவர வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக மாரா சட்ட திருத்த வரைவை 3 மாதங்களில் நிறைவு செய்யுமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்திருந்தார். நாட்டின் சுகாதார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டில் 3.6 பில்லியன் ரிங்கேட்டை குறைக்கும் பரிந்துரையை மறு ஆய்வு செய்யும்படி மலேசிய இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் அபிம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொது சுகாதாரத்துறை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் சிறிய அளவிலான நிதி குறைப்பு கூட மருத்துவமனைகளின் செயல்பாட்டு திறனையும் ஒட்டுமொத்த மருத்துவ சேவையின் தரத்தையும் பாதிக்கக்கூடும் என அதன் தலைவர் அஹமத் ஃபாமி முகமத் சம்சுடின் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அரசாங்கத்தின் இந்த நிதி சீரமைப்பு நடவடிக்கைகள் சிகிச்சை, அவசரகால சேவை, மருந்து விநியோகம் போன்ற அத்தியாவசிய சேவைகளை உட்படுத்தியிருக்காது என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமட் உறுதியளித்திருந்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம்பாருங்கள்.
0: அமெரிக்காவின் F-35 F-15 IA ரக போர் விமானங்களை வாங்கும் உடன்பாட்டில் இஸ்ரேல் கையெழுத்திட்டுள்ளது. அவை பில்லியன் டாலர் மதிப்பிலானவை என இஸ்ரேல் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். வரும் காலங்களில் இஸ்ரேலின் வான் ஆதிக்கத்தை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றவர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கூட்டு திட்டமான F-35 உலகின் மிகவும் மேம்பட்ட ராணுவ விமானங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இஸ்ரேல் ஏற்கனவே இந்த ரக விமானங்கள் சிலவற்றை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கவுள்ளது. தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கையாக 100,000 காவல்துறை அதிகாரிகள் பணிக்கமர்த்தப்பட உள்ளனர். பாதுகாப்பை வலுப்படுத்த முக்கிய இடங்களில் துணை ராணுவ படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்குகளை எண்ணும் பணியையொட்டி மத்திய பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். தற்போது தமிழகத்தில் எந்த ஆட்சி அமையும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. டெல்லி விவேக் விஹார் பகுதியில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அவர்களுள் ஒரு குழந்தையும் 4 பெண்களும் அடங்குவர். அந்த தீ விபத்தில் மேலும் 50 பேர் காயமடைந்தனர் என்று டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சில நிமிடங்களிலேயே தீ வீடு முழுவதும் பரவியதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இணைய மோசடி மையம் ஒன்றை நடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் 37 சீன நாட்டினரை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். வெளிநாட்டினர் நடத்தி வரும் இணைய மோசடிகளுக்கு எதிரான அண்மைய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது உள்ளது. 23 முதல் 44 வயதுக்குட்பட்ட அந்த சந்தேக நபர்கள் சுற்றுப்பயணி விசாவை பயன்படுத்தி நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அத்துடன் அவர்கள் சட்டவிரோத பணியாளர்களாகவும் கூடுதல் நாள்கள் நாட்டில் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் இணைய மோசடி மையத்திலிருந்து 35 கையடக்க கணினிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்ளூர் போலீஸ் தெரிவித்தனர். விளையாட்டு தோமஸ் கின்ன பூப்பந்து. ஹாசன்ஸ் டென்மார்க்கில் நடைபெற்ற போட்டியில் நாட்டின் முன்னணி ஒற்றையர் விளையாட்டாளர் லியுங் ஜுன் ஹவ் மந்தமான விளையாட்டை வெளிப்படுத்தியது தனது வாழ்க்கையின் மிக மோசமான தருணம் என ஒப்புக்கொண்டுள்ளார். உலக தரவரிசையில் 25வது இடத்தில் உள்ள ஜுன் ஹவ் நாட்டுக்காக ஒரு புள்ளியை கூட பெற்றுத்தர முடியாமல் போனது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையில் தனது குறைகளை சீர் செய்து விரைவில் மீண்டு வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக KLIA விமான நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். 2026 லாபுவான் பன்னாட்டு கடல் விளையாட்டு சவாலை முன்னிட்டு 51.2 கிலோமீட்டர் தொலைவை உட்படுத்திய லாபுவானை சுற்றி வரும் பாய்மர படகோட்டும் போட்டியை லாபுவான் கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி ரித்வான் முமன் இஸ்மாயில் தொடக்கி வைத்தார். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் 104 பங்கேற்பாளர்கள் அதில் பங்கேற்றுள்ளனர். அவர்களில் பிரான்ஸ், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், புரூனை பங்கேற்பாளர்களும் அடங்குவர். பொதுத் தேர்தலையும் மாநில தேர்தலையும் ஒரு சேர நடத்துவது நடப்பு அரசியல் சூழலை பொறுத்தது. இளம் வாக்காளர்களை ஈர்க்க அம்னோ புதிய வியூகத்தை கையாளும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2011 ஆண்டு இன்றைய நாளில் கமாலா என்றறியப்படும் டாத்தோ டாக்டர் அகமது கமால் அப்துல்லா 11வது தேசிய இலக்கிய விருதாளராக அறிவிக்கப்பட்டார். துணை பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாட்டின் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இந்த உயரிய விருதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 11வது தேசிய இலக்கியவாதி என்ற பட்டத்துடன் அவருக்கு 60,000 ரிங்கிட் பண முடிப்பும் பட்டயமும் வழங்கப்பட்டது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் முதல் தர சிகிச்சை வசதி வழங்கப்பட்டதோடு அவரது படைப்புகளின் 50,000 படிகள் நாடு முழுவதும் உள்ள நூலகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. கமாலா 11 கவிதை நூல்கள், 25 கவிதை தொகுப்புகள், 10 இலக்கிய ஆய்வுகள், 4 குறுநாவல்கள், 8 குறுநாவல் தொகுப்புகள், 4 நாடகங்கள், 3 சிறார் கதைகள், 50 இலக்கிய விமர்சன கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15. இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று பட்டவட்டைச் சேர்ந்த முகமது இர்ஷாத் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாரு. முழுமையான ஹஜ்ஜி பெற்றுக் கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாஸ்?
2: ஹஜ்ஜி கடமை என்பது இஸ்லாத்துல ஒவ்வொரு முஸ்லீம்களும் கடமையாக இருக்கின்றது. ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும், அதாவது வாழ்நாள்ல ஒரு முறையாவது இதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது.
1: சரி,
2: அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லும் போது தன் திருமறையில குறிப்பிடுகின்றான், பாதையில் பயணம் செய்ய ஹஜ்ஜி செய்ய வசதி பெற்றிருக்கும் மக்களுக்கு அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்யுமாறு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: மற்றொரு வசனத்திலே அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தில்லா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகின்றது, புன்யல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், அதாவது இஸ்லாம் வந்து ஐந்து காரியங்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஷஹாடத்தி அன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று சாட்சி பகர்வது. அதற்கு அடுத்ததாக வைகாமே சொலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. வைத்தாய் ஜக்கா, ஜக்காத்து கொடுப்பது. ஹஜ்ஜில் வைத்தி, அடுத்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. வசௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது என்ற இந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இதுல வந்து ஹஜ்ஜு கடமை முஸ்லீம் மீது கடமையாக இருக்கின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலும் பார்க்கின்றோம்.
1: சரிங்க உஸ்தாத், பெரும்பாலும் இஸ்லாமிய கொள்கைகள்ல பாத்தீங்கன்னா ஐந்து முக்கிய கடமைகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து வரிசைப்படுத்தி சொல்லும் போது ஹஜ்ஜ வந்து கடைசியா இறுதியான கடமையா குறிப்பிட்டு சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து இறுதியா தான் செய்யணுமா, அதாவது இந்த மற்ற நான்கு கடமைகளும் செய்த பிறகுதான் ஒருவர் மீது ஹஜ்ஜு கடமை ஆகுதா அவரு, அதாவது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க தான் நிறைய ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஏன்னா அந்த இறுதி கடமை அப்படின்றனாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதா, இல்ல பண வசதி இதெல்லாம் இருந்தா முன்கூட்டியே அவங்களுக்கு கடமை வந்து வாஜிபாகுதா?
2: அதாவது நமக்கு கடமையாக்கப்பட்ட ஐந்து விஷயங்களை நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல பார்க்கும்போது முதலாவது கலிமா சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு அடுத்த கடமை என்னன்னா தொழுகை.
1: சரி,
2: அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது கூட என்ன சொல்றான், என்ன சொலாத்த காணத்து ஆனல் மீனா கிதாபம் மௌகூதா.
1: சரி,
2: தொழுகை இருக்கின்றது, அது கால நேரம் குறிப்பிடப்பட்டு மூமின்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: இப்ப நம்ம சுபுடைய வக்து வந்துருச்சுன்னா நம்ம தொழுதணும், ஏன்னா இஸ்லாத்தை சேர்ந்துட்டோம் இல்லையா, ஜோருக்கு வந்து நம்ம இஸ்லாத்துல சேர்ந்துட்டோம்னா அந்த ஜோருடைய வக்து தான் ஜோர் தொழுகணும், அடுத்த அசர் வக்து நம்ம கடமையாது, அப்ப அந்த கடமை முடிஞ்சிருது. அதே போல ரம்லானுடைய காலம் வந்துச்சுன்னு சொன்னா ரம்லானுடைய மாதத்தை நோன்பு நோக்கிறது நம்ம கடமையாயிருது. அதே போல ஜக்காத்து எடுத்துக்கொண்டோம் சொன்னா ஒரு வருடம் பூர்த்தி ஆவதற்கு நம்ம இடத்துல அந்த ஜக்காத்து கட்டுற அளவுக்கு போதுமான நிசாபை எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சொத்து இருக்கும்னு சொன்னா அடுத்த வருஷம் நமக்கு அது ஜக்காத்து கடமையாயிரும்.
1: சரி,
2: அது வந்து நோன்பு மாசத்துல தான் கட்டணும் என்பது இல்ல, இஸ்லாமிய காலாண்டு பிரகாரம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் அதே தேதி பூர்த்தி ஆனாலும் அவங்களுடைய நிசாபை எத்தி விட்டாங்க உடனே என்ன ஜக்காத்து கடமையாகிறது.
1: சரி,
2: அதே போல ஹஜ்ஜி நீங்க சொல்ற மாதிரி கடமை எடுத்தோம் சொன்னா பெரும்பாலுமே மக்கள் நினைப்பாங்க சொன்னா அது வயசாகி போய் கடைசி நேரத்துல பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக போய் அமல் செஞ்சுட்டு வந்துடும் அப்படின்னு செய்வாங்க. அது அவ்வாறு அல்ல, நீங்க இஸ்லாத்தை சேர்ந்த உடனே உங்களுக்கு ஹஜ்ஜி செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் பொருளாதாரம் இருக்கும் சொன்னா அது கடமையாயிரும். அதனால அவர் வந்து ஹஜ்ஜி செஞ்சாகணும், அப்படி ஹஜ்ஜி செய்யலன்னு சொன்னா அது அவர் மீது குற்றமாகிவிடும். ஆக அதுக்காக என்ன செய்யணும் சொன்னா தாபம் ஹஜ்ஜில நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
1: சரி,
2: ஆக இந்த ஹஜ்ஜி கடமை என்பது இறுதி கடமை அல்ல, எப்போது அவருக்கு அந்த வசதி வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் சொன்னா உடனே அவருக்கு கடமையாகிவிடும்.
1: சரிங்க சார், அப்படி பார்க்கும்போது யார் யார் மீது எல்லாம் வந்து ஹஜ்ஜி கடமை, பிற கடமைகளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜக்காத்து இதெல்லாம் வந்து சில சலுகைகள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு தான் கடமை இவங்களுக்கு கடமை இல்ல அப்படின்ற மாதிரி, அப்ப ஹஜ்ஜில எப்படி சார்?
2: அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜும் அப்படித்தான், அதாவது ஒருவர் வந்து புத்தி சுவாதீனம் உள்ளவரா இருக்கணும், அடுத்து அவர் வந்து அந்த ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பு சக்தி எல்லாம் இருக்கணும்.
1: சரி,
2: வாகனத்துல பிரயாணம் செய்வதற்கும் சரி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது அவர் போவதற்கான வழி செலவுக்கான பொருளாதார வசதியும் அவரிடத்துல இருக்கணும். இப்படி இந்த மாதிரியான வசதிகள் இருந்து தம்முடைய குடும்பத்துக்கும் தேவையான வசதிகளை செய்துட்டு போகணும்.
1: சரி,
2: ஹஜ்ஜுக்கு மட்டும் போக காசு இருக்கு, குடும்பத்துக்கு செலவு செய்யாம அவர் போறதுக்கும் அப்படியே இல்லை. அந்த குடும்ப செலவுகள் போக மீது அவர் ஹஜ்ஜு செய்வதற்குரிய வசதி இருக்கும் சொன்னா அவர் மீது அடுத்த நிமிடமே ஹஜ்ஜு கடமை ஆகிவிடுகின்றது.
1: சரி,
2: நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஹஜ்ஜை ஒருவர் நாடிவிட்டால் அவர் அதை விரைவாக செய்து கொள்ளட்டும் அப்படின்னு
1: சொல்றாங்க.
2: அது அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வருதுன்றது, ஹஜ்ஜை விரைவாக செய்து விடுங்க, ஏன்னு சொன்னா உங்கள ஒருவர் தனக்கு என்ன ஏற்படும் என்பதை அறிய மாட்டார் அப்படின்னு
1: சொல்றாங்க.
2: எல்லா வசதியும் இருக்கு, நாளைக்கு எப்படி இருப்போம் தெரியாது, ஆரோக்கியமா இருப்போமோ இல்ல பண வசதி இருக்குமோ என்ற நிலையெல்லாம் இருக்கின்றது. அப்ப இப்படி ஹஜ்ஜை வந்து உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றார்.
1: சரிங்க சார், ஒரு ஆண்டும் வந்து நிறைய கோடான கோடி மக்கள் வந்து ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஆனா எல்லோருக்கும் ஹஜ்ஜி கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அந்த நிலை வந்து ஏற்படுது? பரிபூர்ணமான ஹஜ்ஜை பெற்றுக்கொள்வது எப்படி?
2: பரிபூர்ணமான ஹஜ்ஜை அடைய வேண்டும் சொன்னா சில நிபந்தனைகள் இருக்கின்றது. முதலாவது என்னன்னு சொன்னா இஹ்லாஸுடைய தன்மை. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம என்ன செய்யறோம், ஹஜ்ஜு செய்யறோம், நிறைவேற்ற போகணும் அப்படின்ற உறுதியான ஒரு இஹ்லாஸுடைய எண்ணத்தை முதல்ல நம்ம வச்சுக்கணும்.
1: சரி,
2: ரெண்டாவது அந்த ஹஜ்ஜு எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு செஞ்சாங்களோ அதன் அடிப்படையில அதன் முறைப்படி நாம செஞ்சோம் சொன்னா அந்த ஹஜ்ஜு வந்து பரிபூர்ணமான ஹஜ்ஜாக நிறைவேறிவிடும்.
1: சரி,
2: அதுக்கு அடுத்த நிமிஷம் அதிகமாக துவா செய்யணும். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போவங்க போறதுக்கு முன்னாடி எப்படி துவா செய்வாங்கன்னா, அல்லாஹும்மா ருஸுக்னா ஹஜ்ஜம் மப்ரூரா, யா அல்லாஹ் எங்களுக்கு மப்ரூரான ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக அப்படின்ற துவாவை தான் அதிகமா ஓதுவாங்க. ஒவ்வொரு பக்தியிலும் இந்த துவா ஓதுவாங்க. ஏன்னா நம்முடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நம்ம முன்வைக்கணும், எல்லாம் எங்களுடைய ஹஜ்ஜை நீங்க பரிபூர்ணமான ஹஜ்ஜா ஏற்றுக்கொள்ளியா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்துல கேட்கணும். அதுக்கு அடுத்தா நம்ம அதிகமாக சதக்கா செய்யணும்.
1: சரிங்க சார், ஒவ்வொரு கடமைகள்லயும் இப்ப தொழுகைக்கே சில ருக்கன்கள் இருக்கு, இது மாதிரி ஹஜ்ஜுக்கும் வந்து நிச்சயமா ருக்கன்கள் இருக்கும் இல்லையா?
2: ஹஜ்ஜுடைய ருக்குன்னு சொன்னா ஆறு ருக்குன்கள் இருக்கின்ற ஷாஃபி மதப்படி.
1: சரி,
2: ஒன்றாவது எஹ்ராம் கட்டி நியத்து செய்வது, ரெண்டாவது உக்கு ஃபரஃபால போய் நம்ம தங்குறது,
1: சரி,
2: மூன்றாவது தவாஃப் இஃபாதா ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யறது, அடுத்து சாயி செய்யறது, அடுத்து நம்ம முடிய சரிக்கிறது, அதுக்கு ஆறாவதா தர்த்தீப் என்று சொல்றாங்க.
1: சரி,
2: இது வந்து ருக்குன்ல இருக்கின்றது. அதே போல வாஜிப் என்று சொன்னா எஹ்ராம் கட்டி நியத் பண்றது, அடுத்து வந்து முஸ்தலிஃபால போய் தங்குறது, அப்புறம் ஜம்ராத்துல் அக்பால வந்து நம்ம கல் எறிவது, மினால போய் தங்குறது, அப்புறம் மூன்று ஜம்ராக்கள் அதுல வந்து தஷ்ரீக் கூடிய நாள்ல கல் எறியறது,
1: சரி,
2: அடுத்து தடுக்கப்பட்ட விஷயங்கள் அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வது, இப்படி வந்து வாஜிப்புகள் நிறைய இருக்கின்றன.
1: சரிங்க, ருக்குன்ல ஆறு இது இருக்கு, வாஜிப்புகள் இத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
2: ருக்குன் ஹஜ்ஜின்னு சொல்லும்போது இந்த ஆறு இருக்குன்றது அல்லவா, இதுல ஏதாவது ஒன்றை விட்டாலும் ஹஜ்ஜு கடமை நிறைவேறாது.
1: சரி,
2: இப்ப எஹ்ராம் நியத்து பண்ணலனாலும் ஹஜ்ஜு கடமை நிறையாது, ஆரஃபால போய் தங்கலனாலும் ஹஜ்ஜு கடமை நிறைவேறாது, அதாவது தவாஃப் இஃபாதா செய்யலனாலும் சஹி செய்யலனாலும் இப்படி அந்த ஹஜ்ஜு நிறைவேறாது. ஆனா வாஜிப் இருக்கின்றது இல்ல, அதுல வந்து யாராவது விடுபட்டு போயிட்டது என்று சொன்னால் அவங்க வந்து அதுக்கு ஈடுகட்டலாம், அதாவது பரிகாரம் செஞ்சு அந்த குறைகளை அந்த நிவர்த்தி செய்து கொள்ளலாம்.
1: சரி,
2: இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கின்றது.
1: சரிங்க சார், இப்ப ஹஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஜுல்ஹஜ் மாதத்துலதான் ஹஜ்ஜி கடமையை வந்து நிறைவேற்றுறது நம்ம வலிமையா பாக்குறோம் இல்லையா, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு முதல்லயே போயிடுறாங்க. இப்ப அந்த ஹஜ்ஜி கடமை அப்படின்றது வந்து 40 நாள் அங்க இருந்துதான் ஆகணுமா, 40 நாள் தான் செய்வாங்களா அந்த ஹஜ்ஜி, இல்ல எத்தனை நாள் இந்த கடமையாகுது?
2: அதாவது ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க வந்து 40 நாள் 38 நாள் குறிப்பிடுறாங்க. அது என்ன காரணம்னா அந்த முறையான ஜட்வால் கால அட்டவணை, ஏன்னா பக்கத்துல இல்லையா ஹஜ்ஜி போறது, கப்பல் பிரயாணம் விமான பிரயாணங்கள் எல்லாம் முறையா ஏற்பாடு செய்யணும். அப்ப அதன்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா
1: முன்கூட்டியே
2: அனுப்பிடுறாங்க நம்மள. அப்ப அங்க போனதுமே நம்ம ஹஜ்ஜி செய்யறது இல்ல, மலை போறவங்க மதினாக்கு போவாங்க, ஜியாரத் எல்லாம் முடிச்சிட்டு ஹஜ்ஜுடைய காலத்துல மக்காவுக்கு போவாங்க.
1: சரி, அப்ப அந்த ஹஜ்ஜுடைய காலம் இப்ப தொடங்குது.
2: அந்த ஹஜ்ஜுடைய காலம்ங்கிறது ஒரு 5 நாள் தான் ஹஜ்ஜி,
1: அதாவது ஜுல்ஹஜ் மாதத்திலுடைய
2: ஜுல்ஹஜ் மாதத்துல 5 நாள் தான் அதுல ஹஜ்ஜி நிறைவேறும். அது 8வது நாள்ல இருந்து ஆரம்பிக்கின்றது. யவ்மு தர்வியான்னு சொல்லுவாங்க 8வது நாள்.
1: சரி,
2: அடுத்து யவ்மு அரஃபா 9வது நாள்.
1: சரி,
2: 10வது நாள் யவ்மு நஹர் என்று சொல்லுவாங்க. 11வது நாள் வந்து யவ்மு கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது நாள் வந்து யவ்மு நஃப்ரில் அவல், 13 யவ்மு நஃப்ரில் சானி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 நாள் தான் நம்முடைய ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறக்கூடிய நாட்கள். ஆக முதல்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா மினாவுக்கு போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா தண்ணீர் சேகரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த காலத்துல ஏன்னா மக்கால எல்லாம் தண்ணி இல்லையே, அதனால வந்துட்டு இப்ப உடனே அரஃபாக்கு போயிட மாட்டாங்க, மினால போய் நீரெல்லாம் எடுத்துட்டு போய் தான் அப்புறம் அரஃபாக்கு போவாங்க. அப்ப மக்காலுக்கு ஜம்சம் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஹிஜ்ரி 110வது ஆண்டுல வந்துட்டு கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவருடைய மனைவி இருந்தாங்க.
1: சரி.
2: அப்ப அவங்க ஹஜ்ஜி போகக்கூடிய நேரத்தில் அவங்க பாக்குறாங்க மக்கள்லாம் சிரமப்படுறாங்க தண்ணிக்காக அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க இங்க தண்ணி கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு.
1: சரி.
2: அப்ப அங்க அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விவரம் தெரிஞ்ச மக்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, அதாவது வந்து தண்ணி இங்க பக்கத்துல இல்ல, தாயிஃப் என்ற இடத்துலதான் வாதி நுஹ்மான் சொல்லக்கூடிய கணவாய் இருக்குது, அங்க வந்து தான் தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி.
2: அப்ப அந்த ஜுபைதாமியார் சொல்றாங்க, சரி அங்க கொண்டு வரதான் முயற்சி பண்ணுங்களேன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல அங்க பெரிய செலவாகும் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜுபைதாமியார் சொல்றாங்க, பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தண்ணியை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி.
2: அதே போல அங்க வந்து தண்ணியை கொண்டு வரப்பட்டது 110 இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த கணவாய் கொண்டு வரதுக்கு. அப்ப அந்த அம்மையாருடைய பெரிய ஒரு சேவை, அவங்க வந்துட்டு நிறைய வசதி படைச்சவங்க அவங்க. அப்ப அது மொத்தம் அவங்க வந்துட்டு கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவியா இருந்தாங்க. அப்ப அவங்க திடீர்னு மவுத் ஆயிட்டாங்க. அவங்க மரணத்துக்கு பிற்பாடு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாது.
1: சரி.
2: அவங்க வந்து என்ன செய்யறாங்கனாக்க, கனவுல பாக்குறாங்க, கேக்குறாங்க உங்களுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கு, உங்களுடைய பரசக்கூடிய நிலை எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, கனவுல இந்த அணைக்கட்டு செஞ்சேன் இல்லையா, அந்த அணைக்கட்டுக்காக நான் செஞ்ச செலவுல வந்துட்டு அந்த மண் வெட்டி எடுத்து ஒரு கொத்து கொத்தனதுக்காகவே அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல அவங்க சொன்னாங்க. இப்ப அவங்களுடைய அந்த அணைக்கட்டு வந்து இன்னும் 500 ஜுபைதா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அங்க ஹஜ்ஜிக்கு போறவங்க அதை பார்க்கலாம்.
1: சரி.
2: ஆக அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு நீரை எடுத்துக்கிட்டு தான் போய் என்ன செய்வாங்க, அடுத்துதான் அவங்க வந்து அரஃபால போய் தங்குவாங்க. ஆனா இன்னைக்கு போகக்கூடிய ஹஜ்ஜி மார்களுக்கு என்னன்னா நேரம் அரஃபா கொண்டு போயிருவாங்க. ஏன்னா மினா கொண்டு போய் போறதுக்கு ஆள் கூட்டம் அதிகமா இருக்கனால அங்க சேர்க்க முடியாத ஒரு சில நிலை இருப்பதனால அரஃபா கொண்டு போயிருவாங்க நேரடியாக.
1: சரிங்க சார். இப்ப வந்து என்னதான் ஹஜ்ஜி கடமை வந்து 5 இருந்தாலும் ஒரு 40 38 நீங்க சொன்ன மாதிரி நீண்ட ஒரு பயணத்துல வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பயணத்தில் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய இயற்கை உபாதையான இந்த மாத விடாய் காலம் வரும்போது இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய காலங்களில் இந்த உபாதை ஏற்படும் போது அவங்க என்ன செய்யறது, அவங்களுக்கு ஹஜ்ஜி கூடுமா இல்லை வேற பரிகாரம் இருக்கா, எப்படி அவங்க அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவாங்க?
2: ஆமாம், பெண்கள் வந்து ஹஜ்ஜி செய்யும்போது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்கும்.
1: ஆமாம்,
2: எங்கடா ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா ஹஜ்ஜி செய்ய முடியாமல் போயிருமோ அப்படின்னு கவலை இருக்கும். அன்றைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா அதுக்கு மருந்து கொடுப்பாங்க, அதாவது கிளினிக்கில் ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கு மருந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்கன்னு வாங்க. இருந்தாலும் அந்த மருந்து சாப்பிட்றதுனால அவனை மாதவிடாய் காலம் வந்து சரியான முறையில் சீராக வராம சிரமப்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுறதுனால இன்றைய காலத்தில் வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இதுக்கான இந்த கேள்விக்கான விளக்கம் அன்றைக்கு கிடைச்சிருச்சு.
1: சரி.
2: நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவனை மனைவிமார்கள்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து தங்குறாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க, ரசூலை போய் பாக்குறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, என்ன உனக்கு மாதவிடாய் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆமா அப்படின்னு சொன்னதுமே அப்ப அவங்க ரசூலா சொல்றாங்க, நீ கவலைப்பட வேணாம், அதாவது நீங்க வந்து குளிக்கும் வரைக்கும் நீங்க வந்து தவாஹ் மட்டும் செய்யாதீங்க, மற்றபடி ஹஜ்ஜிகள் செய்கின்ற எல்லா கிரியைகளையும் செய்து கொள்ளுங்க.
1: சரி
2: அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
1: சொன்னாங்க.
2: அப்ப அதான் அடிப்படையில்னு சொன்னா, அதாவது பெண்கள் என்ன செய்யலாம், அரஃபால போய் தங்கலாம், மினால போகலாம், கல்லெறியலாம், எல்லாமே செய்யலாம். அடுத்து தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் வந்துட்டு குளிச்சு சுத்தமாற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், பொறுத்து இருந்து பிறகு அவங்க போய் தவாப் செஞ்சு சை செஞ்சு ஹஜ்ஜை பரிபூர்ணமாக்கி கொள்ளலாம்.
1: இப்ப அந்த நாட்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை குளிப்புக்கணும் முடியல அப்படின்னும் போது எப்படி, அந்த 13 பேரை கடந்துருச்சு
2: இல்ல, அவங்களுக்கு அதுக்கு பிற்பாடு செய்யலாம், செய்யலாம். அதாவது வந்து அந்த 5 அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் தான் இருக்கின்றது,
1: நிறைய கடமைகளை செய்துட்டு இது அவங்களுக்கு தூய்மையான பிறகு அதை வந்து நிறைவேற்ற.
2: அந்த தவாஃப் வந்து எப்ப அவங்க எப்ப வேணாலும் செய்யலாம், அந்த 5 செய்யணும் இல்ல, அதுக்கு பிறகுதான் நம்ம தவாஃப் செய்யறோம். 2 விட்டு 3 விட்டு 5 விட்டு கூட அவங்க செய்யலாம். அதுக்கு பிறகு அவங்க குளித்து சுத்தமான பிறகு அவங்க தவாஃப் செய்து சை செய்து அவங்களுடைய ஹஜ்ஜி பரிபூர்ணமான ஹஜ்ஜாக ஆக்கி கொள்ளலாம்.
1: சரி.
2: ஆக ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் யார் யாருக்காலும் கொடுத்துருக்கானோ, ஆக அவர்கள் எல்லாம் நிரப்பமான ஹஜ்ஜை பெறுவதற்கு அவங்க முயற்சி செய்யணும். அந்த ஹஜ்ஜியுடைய நன்மையை பற்றி சொல்லும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் எப்படி அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமான நிலையிலே அவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜி செய்வதற்காக பெரும் முயற்சி எடுக்கிறாங்க, துவா செய்யறாங்க, போக முடியலன்னு சொல்லி அழுகுறாங்க. அதனால இந்த ஒவ்வொருவரும் நியத்து செய்து ஹஜ்ஜிக்கான முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஹஜ்ஜை அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நல்லதுங்க உஸ்தாத், பரிபூர்ணமான ஹஜ்ஜை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற கேள்விக்கு அருமையான பல விளக்கங்களை வழங்கியமைக்க மிக்க நன்றி. ஜசாகல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
2: வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நல்லதன்பான மீனலஃபம் நேயர்களே, ஹஜ்ஜே மப்ரூர், அதாவது பரிபூர்ணமான வார ஹஜ்ஜை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற கேள்விக்கு தெளிவான பல விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். இன்ஷால்லாஹ் மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கிம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

வாவ், உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல மன அமைதி எனக்கு அதிகமா வேணுங்க, தூக்கமே வர மாட்டேதுங்க, ஏனே தெரியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ கொரியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை நீங்க கூட பாத்துருக்கலாம். இப்படியும் ஒரு போட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தூக்க போட்டிக்கு ஏற்பாடு பண்ணி அந்த போட்டியும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, யாரு ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி. அப்படி யாரு அதிக ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் ரொம்ப நேரம் தூங்குறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் இதய துடிப்பு வந்து அவங்க வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆழ்ந்த தூக்கம், பிறகு அமைதி, இதெல்லாம் வேணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. நாமும் கூட வந்துட்டு வீட்லேயே முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு எதுவும் தூக்கம் வரலையா, அமைதியாக நல்ல இசை கேளுங்க, யோகா பண்ணுங்க, ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க, தொலைபேசியை நம்ம பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே இந்த மாதிரியான அமைதி நமக்கு தன்னாலே கிடைச்சிரும்ன்றது உறுதி. அதனால் மன அமைதி வேணுமா, நல்ல இசையை கேளுங்க, அமைதியா இருங்க, அதுதான். இப்ப அடுத்த பாடல் ஒரு ஹிந்தி பாடல் உங்களுக்காக கொண்டு வரும் நிகழ்ச்சியில, எண்ட்லெஸ் கேட்கலாம் வாங்க.

பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

இசை புயல் இசைகள் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு கல்லூரி நிகழ்ச்சிக்கு மூன்று இளைஞர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. சங்கேஷ், தர்ஷன், சந்தியா மூன்று பேர் இன்றைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. என்னென்ன பேச போறாங்க, அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை என்ன, என்ன துறைக்கு படிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு பாக்குறதுக்கு போறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. 10 மணிக்கு பிறகு இப்ப அடுத்த பாடல் ஸ்ரீனிவாஸ், ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசிய இஸ்லாமிய பொருளாதார மேம்பாட்டு அறவாரியம் யாப்பேம் 2020 தொடங்கி இவ்வாண்டு மார்ச் வரையில் நாடு முழுவதிலும் 374 வீடமைப்பு திட்டங்களை செயல்படுத்த 17.2 மில்லியன் ரிங்கேட்டை செலவிட்டுள்ளது. அந்த ஒதுக்கீட்டில் 228 பழுது பார்க்கும் பணிகளுக்கும் 146 புதிய வீட்டு பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எஞ்சிய 106 வீடுகள் இன்னும் கட்டுமான பணியில் இருப்பதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறையமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹாசன் தெரிவித்தார். நேற்று கிளாந்தான் தனமேரா கம்புங் புக்கிட் கச்சேக்கில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால மலாய் பாரம்பரிய படகு கட்டமைப்பின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் தனிச்சிறப்பையும் அடையாளம் காண தேசிய பாரம்பரியத்துறை அதன் முதற்கட்ட ஆய்வை தொடங்கியுள்ளது. இதன் கட்டுமான முறை அக்கால தனமேரா சமூகத்தின் பழங்கால வாழ்வியலை விளக்கும் வரலாற்று ஆவணம் என அத்துறை விளக்கியுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் அம்பாங் கிரேட் ஈஸ்டர்ன் கட்டடம் அருகே நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் 61 வயது கணவரும் 56 வயது அவரது மனைவியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வாகனத்தை செலுத்திய 24 வயது இளைஞர் மதுபோதையில் இருந்தாரா என்பதை உறுதி செய்ய அவரது ரத்தம் சிறுநீர் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என போக்குவரத்து விசாரணை செயலாக்க பிரிவு தலைவர் ACP மொஹமட் ஜம்சூரி மொஹமட் ஈசா தெரிவித்தார். 2035 ஆண்டுக்குள் 70 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான புதிய எரிசக்தி இலக்கவியல் உள்கட்டமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு நல்கப்படும் என ஆசிய மேம்பாட்டு பொருளகம் ADB தெரிவித்தது. எல்லை தாண்டிய மின்சார வர்த்தகத்தை விரிவுபடுத்துவது, ஆசிய பசிபிக் முழுவதும் இணைய அணுகலை மேம்படுத்துவது இதன் நோக்கம் என ADB தலைவர் மசாத்தோ கண்டா கூறினார். ஐக்கிய அரபு சிற்றரசின் அதிர்ச்சியளிக்கும் விலகலை தொடர்ந்து சவுதி அரேபியா, ரஷ்யா உட்பட இதர 5 ஓபெக் பிளஸ் நாடுகள் அவற்றின் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துள்ளன. எண்ணெய் சந்தை நிலைத்தன்மையை ஆதரிப்பதற்கான கூட்டு கடப்பாட்டின் ஒரு பகுதியாக அந்த 7 முதன்மை உற்பத்தியாளர்களும் ஜூன் மாதத்திற்கான மொத்த உற்பத்தி ஒதுக்கீட்டில் நாளுக்கு 188,000 பீப்பாய் எண்ணெயை கூடுதலாக உற்பத்தி செய்யவிருக்கின்றன. விளையாட்டு 2026 உபகிண முடிவு. டென்மார்க் ஃபோரம் ஹாசன்ஸில் இறுதி சுற்று ஆட்டங்கள் நிறைவடைந்த வேளை தென்கொரியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி. அந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி சொல்லும் போது கல்லூரி நிகழ்ச்சி உங்களுக்காகவே தயாரா இருக்கு. இன்றைக்கும் துடிப்பான மூன்று இளைஞர்கள் நம்மோட அறிவிப்பறையில் இருக்காங்க, அவங்கள தான் சந்திக்க போறோம். யார் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சமூக வலைதளங்கள்லயும் ஒரு காணொலி பிறகு புகைப்படங்கள்லாம் பதிவு செய்ய போறோம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்க பதிவு செய்யலாம். இப்போ அடுத்த பாடல் சாயா பியங்கர் வராங்க, கேட்கலாம்.

0: காற்றின் மொழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெறுவது கல்லூரி அங்கம். கல்லூரியில இன்றைக்கு மூன்று இளைஞர்கள் நம்ம அறிவிப்பாரில் இருக்காங்க. கலகலப்பான மாணவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? தர்ஷன், சந்தியா, சங்கேஷ், மூன்று பேருமே வந்துட்டு கல்லூரிக்கு போனதுக்கான முதல் காரணம் படிக்கிறதுக்கா, இல்ல நண்பர்கள் எப்படியாவது தேடணும் அப்படின்றதுக்காகவா, நண்பர்களை சேகரிக்கணும் அப்படின்றதுக்காகவா?
1: அதனால நான்
0: படிக்கிறதுக்கு. அப்ப நண்பர்கள் வேண்டாம்,
2: ஏன்னா
0: நண்பர்கள் இருந்தா கல்லூரி வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கும் இல்லையா, அதுக்காக கேக்குறேன். பேரு தர்ஷன். தர்ஷன், ஒரு சிந்தனையிலே இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இல்ல நான் தப்பா சொல்றேன் தெரியல. சரி, ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஏன் லாஜிஸ்டிக் தேர்ந்தெடுத்தீங்க சங்கேஷ்?
3: எனக்கு மேமாங்க இது ரொம்ப பிடிச்ச துறைன்னு, இந்த லாஜிஸ்டிக் அது மட்டும் எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கு.
0: வீட்டில் யாரும் வற்புறுத்தல உங்களை?
3: இல்லை, கண்டிப்பாக
0: இல்லை, நீங்களே தான் முடிவு பண்ணியிருக்கீங்க.
3: லோரி டிரைவர்னால எனக்கு மேமாங்க இதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு,
0: லாஜிஸ்டிக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. நீங்கள்?
2: நான் ஏன் பிஸ்னஸ் எடுத்தேன்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை வந்து இன்னொரு மேம்படுத்தி அதை பெரிய லெவலாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை.
0: வாவ், அப்பாவுக்கு தெரியுமா அது, மக இதுக்காக தான் படிக்கிறாங்க.
2: தெரியும்,
0: ஆனால் அப்பா சொல்லலை, நீங்களே தான் முயற்சியில் இறங்கியிருக்கீங்க. நீங்கள்?
1: ஓகே, நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, என்னோட அம்பிஷன் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னே. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா லாஜிஸ்டிக் இன் சப்ளை செயின் ஃபீல்ட் வந்து அதில் ஒரு முக்கிய ஒரு இதை பங்காற்றுது. ஸோ அதனால் நான் இது வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன்.
0: சரி, ஒரு நாள் இப்போ உங்களால் இப்போ கல்லூரிக்கு போய் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? நீங்கள்
2: 1.5 வருடம் ஆயிடுது.
0: 1.5 வருடம், மூணாவது செமஸ்டர் படிக்கிறீங்க. 3rd செமஸ்டர் படிக்கும் போதே இத்தனை ஆண்டுகள். ஒரு நாள் கல்லூரிக்கு போகலன்னா நீங்கள் நினச்சி கவலைப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்?
1: அட்டெண்டன்ஸ் போச்சுன்னு.
0: ஓ, அதுக்கு தான் கவலைப்படுவீங்க?
2: இல்லை, அந்த அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேச முடியல, சிரிக்க முடியல, அது கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீலாக இருக்கும், அதனால அந்த இதை மிஸ் பண்ணுவேன்.
0: தர்ஷன் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, ஏன் இல்லையா போய் சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள்.
3: அன்னைக்குள்ள அறிவு ஏதாச்சும் தொலைச்சிட்டோமோ, இல்லை அன்னைக்குள்ள லைசன்ஸ் ஏதாவது தொலைச்சிட்டோமோ அப்படின்னு.
0: அடேங்கப்பா, சங்கேஷா இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா ஒரு பார்வை பார்த்தாங்கப்பா, அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. உண்மையாவேவா? உண்மையாவேவா?
3: இது உண்மைதான்,
0: உண்மைதான். கொஞ்சம் நகருங்களேன் பார்க்குறாரு அவர் முகத்தை. சரி, இன்றைக்கு வந்து கல்லூரி நிகழ்ச்சியில் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை பற்றி தான் அதிகமாக நம்ம பேச போகிறோம். மூன்று பேருமே வந்துட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது வழக்கமாக படிப்பை தவிர நீங்கள் பக்கத்தில் வேற எங்கெங்கெல்லாம் போவீங்க?
2: வேற நிறையா எங்களுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு போவோம். இப்போ ஒரு நாள் தோணுச்சுன்னா போலிங் போவோம், ஒரு நாள் தோணுச்சுன்னா எங்களுக்கு காக்கெட் விளாடணும்னா காக்கெட் போவோம். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல இந்த மாதிரியான செய்வோம்.
0: இப்போ சந்தியாவோட தனித்திறமை அப்படின்னா படிப்பை தாண்டி வேற என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
2: நீங்க? தனித்திறமைனா நான் பிசினஸ்லேயே வந்து எஸ்எஸ் டிசர்ட் டேபிள்னு ஒரு டிசர்ட் வச்சிருக்கேன், அப்புறம் டெக்கோ வச்சிருக்கேன், சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறேன். இது மூணுமே செய்யறேன்.
0: இது மூணுமே வந்து சந்தியா கிட்ட வந்து நம்ம வந்து பண்ணலாம் எந்த நேரத்துல வேணாலும். நீங்க சங்கேஷ்?
3: இது எல்லாமே உங்களுக்கு உதவி பண்றேன்.
2: உதவியாலே வந்து நான் தனியா என்னால இதெல்லாம் செய்ய முடியும், ஆனா இதெல்லாம் நான் ஆர்வம் எடுக்காம வச்சிருந்தேன். சங்கேஷ் வந்த பிறகு எனக்கு வந்து ரொம்ப ஒரு கோ ஃபவுண்டரா இருந்தார் எனக்காக. எப்படி சொல்றது, இதை நீ செய்ய முடியும் அப்படின்னு என்னால போக முடியாத நேரத்துல அது அவர் போய் செய்வாரு. ஸோ இது வந்து நாங்க இந்த போலி வந்த பிறகுதான் இந்த பிசினஸே நான் வந்து இன்னொரு ஆர்வம் எடுத்து செஞ்சேன்.
0: ஓஹோ,
2: எனக்குள்ள திறமையை வந்து தேடி எடுத்து இது உன்னால முடியும் சந்தியா அப்படின்னு ஒரு உற்சாகம் படுத்தி அந்த டைம்ல வந்து என்ன உற்சாகப்படுத்தினாரு.
0: அதே மாதிரி சங்கேஷ்க்கு என்ன தனித்திறமை? உதவியை தவிர்த்து வேற என்ன சொல்லுவீங்க சங்கேஷ்?
3: எனக்கு தனித்திறமைனா நான் சிலம்பாஸ்டர்.
0: சிலம்பம், சிலம்பம் நீங்க வந்து கத்திருக்கீங்க, சிலம்பம் செய்யறீங்க,
3: சிலம்பம் மாஸ்டர். அதுக்கப்புறம்
0: சொல்லி கொடுக்குறீங்களா?
3: ஆமா, சொல்லுங்க. எனக்கு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க.
0: நீங்க தர்ஷன்? தனித்திறமையை கேக்குறாரு, நான் என்ன சொல்லுவேன், தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடுன்ற மாதிரி.
1: இல்ல, ஆக்சுவலி வந்து கார்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்.
0: எதுல?
1: காசு, காசு. ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து காடி எல்லோரும் ஒரு காடி பாய்க்கிறோம். ஸோ வந்து அந்த காடியில் வந்து ஏதாவது ஒன்று கழட்டி பூட்டிக்கிட்டு இதெல்லாம் தேடிக்கிட்டு அந்த மாதிரி வந்து நாங்கள் இருப்போம். நான் மட்டும் இல்லை, என் சைஸ்ல ஃப்ரெண்ட்ஸும் சங்கேஷும் அப்படிதான் இருப்பாரு.
2: அதுக்கப்புறமா இன்னொன்னு இருக்கு, அந்த வீடியோ நல்லா எடிட் பண்ணுவார்.
3: அந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, வீடியோ எடிட்டிங் அக்கௌண்ட் வச்சிருக்காரு.
0: அப்போ இன்னைக்கு நம்ம எடுக்க போற காணொலி அவர் தான் எடிட் பண்ண போறாரு. முடியுமா?
1: ட்ரை பண்ணலாம்,
0: பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. சரி, நல்லபடியா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து நண்பர்களுக்கான ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: ஓகே.

0: சங்கேஷ், தர்ஷன், சந்தியா இன்றைக்கு மூவர் வந்து கல்லூரி நிகழ்ச்சி நம்ம போட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ கல்லூரின்னு சொல்லும் போது ஹாஸ்டல்ல தங்குற அந்த வாய்ப்பு, அந்த முதல் வருடம் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கும், சில பேர் வந்து இன்னும் தங்கலாமே அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வருடம் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தீங்க இல்லையா, அப்போ அங்க தங்கி இருக்கும் போது மறக்கவே முடியாத ஒரு சிரிப்பான ஒரு நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. இன்றைக்கு ஏன் அதை சொல்ல சொல்றேன்னா, இன்றைக்கு வந்துட்டு உலக சிரிப்பு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. அதனால இப்ப கேட்கறவங்களை நம்ம தர்ஷன் முதல்ல சிரிக்க வைக்க போறாரு. தர்ஷன் சொல்லுங்க, தர்ஷன் என்ன நடந்துச்சு, சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு?
1: சிரிக்கிற அளவுக்கா, சிரிக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு டைம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து சும்மா நடந்து போயிட்டு இருந்தோம். ஹாஸ்டல்ல ராத்திரி நடந்தான், மணி அப்போ ஒரு மணி ஒரு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கடுப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தேன். என்னோட முன்னுக்கு தான் நடந்து போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா சினி ரொம்ப கது தட்டிட்டான், கது தட்டி அவன் ஓடிட்டான். அவன் இப்படி ஓடுறான், நான் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறேன்.
0: ஆனால் உங்களுக்கு ஏன் ஓடணும்னு தெரியாமலே ஓடிட்டு இருக்கீங்களா?
1: ஸோ ஓடிட்டோம். ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு ரூமில் வந்து சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தோம். திருப்பி இன்னொரு ரவுண்டு போக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ரெண்டு பேருமே போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா ரூமுக்கு வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து என்ன வருதுன்னா, ஒரு சீனியர் ரூம் கது தட்டுறப்ப கது திறந்துக்குச்சு. கதை திறந்தாலே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எடுத்தோர் ஓட்டம் கண்டிப்பாக மூஞ்சி பார்த்தாங்களா இல்லைன்னு ஒன்றும் தெரில, ஆனால் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் தான் ஹாஸ்டலில் வந்து ஒரு ரெட் கலர் ஒரு பட்டன் சின்னதாக ஒன்று இருக்கும், அது தட்டினா அலாம் அடிக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்டான், இது என்ன இது அப்படின்னு, தட்டினா அலாம் சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னு. ஓ ஆமாவா, சரி சரி சொல்லிட்டு ரூம்புக்கு போன்ட்டோம். ரூம்புக்கு போன்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பாய்ச்சிருந்தோம். ஸோ அந்த கேட்டார்ல, அவர் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். போனவர் உள்ளுக்கு வரத்துக்கு முன்னுக்கு பார்த்தா அலாம் சவுண்ட் கேட்குது.
0: பரிசோதனை பண்ணியிருக்காரு,
1: உங்களுக்கு தட்டி விட்டு வந்து
0: சொன்னது உண்மையால உண்மை இல்லையா அப்படின்னு.
1: அதில் வந்து ஒரு சீனியர் வந்து கது தட்டிட்டு நீங்கள் தான் தட்டினீங்களா அப்படின்னு வந்து எங்கள் எங்ககிட்ட கேட்டுருந்தாரு. நாங்கள் இல்லை அப்படின்னு இல்லை, மூஞ்செல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, கண்டிப்பாக நீங்கள் தான் தட்டிருப்பீங்க அவ்வளோ நேரம். இல்லை நாங்கள் தட்டவே இல்லை, ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படி கது திறந்து வெளியே வந்து நிற்கிறான்.
0: இப்போ குட்டி குட்டி சேட்டைகள் இந்த மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து சேருது. ஆனால் தர்ஷன் வழக்கமாக நான் நல்ல பையன் நினைக்கிறேன்.
2: எனக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து ரொம்ப ரேண்டமா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்க, சொந்தமா சிரிச்சு போனோம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பேசிக்கிட்டு. இதை விட என்னன்னா, ஒரு கிராப் புக் பண்ணுவோம் ஹாஸ்டலில் இருக்கிற டைம், மத்தியானத்தில் போயிட்டு வந்துடும் 7 மணிக்குள்ள அப்படின்னு. ஒரு கிராப் புக் பண்ணுறதுக்கு முன்னுக்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் ஃபோனில் தானே புக் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரியாது என்னது யார் அந்த டிரைவர் அப்படின்னு. இவங்கெல்லாம் நினச்சிக்குப்பாங்க, வயசு பையன் போல அந்த டிரைவர், நல்லா இளமையாக இருப்பார் போல அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு சண்டை போடுவோம், நான் தான் முன்னுக்கு பக்கத்தில் உட்காருவேன், நான் தான் உட்காருவேன்னு. ஸோ கடைசியில் வந்து எல்லா டிரைவர் வந்துடுவார், வந்த டைம் நம்ம போவோம், முன்னுக்கு போய் கதவை திறப்போம், அவர் வந்து ஒரு வயதானவராக இருப்பார். ஐயோ எக்ஸ்பெக்டேஷன் போச்சே அப்படின்னு கஷ்டப்பட்டு,
0: இதுக்கா எல்லாருமே சண்டை போட்டுட்டோம்,
2: இதுக்கா எல்லாருமே அப்படின்ட்டு அனுசரிச்சு அவங்க மூஞ்சி பாக்கணுமே, ஐயோ விட்டுட்டீங்களே என்ன முன்னுக்கு அப்படின்னு
1: இருப்பாங்க. எங்க போயா தேடி போயிருக்கீங்க?
0: சங்கேஷ் நீங்க சொல்லுங்க.
3: ஹாஸ்டல்லனே இதுமாரி யூஸ்வலா ஒன்னு இருக்கும், ஏதாச்சும் பர்த்டேனா அன்னைக்கு நைட் வந்து அவங்களுக்கு கையில என்னென்ன கிடைக்குதோ அது ஒரு வாளியில போட்டு கரைச்சி அவங்க மேல ஊத்துது. ஸோ அன்னைக்கு வந்து தர்ஷனோட பர்த்டே,
0: சரி,
3: இந்த கையில இந்த பிஸ்கெட் சோப்பு எல்லாம் போட்டு கரைச்சு அவங்க மேல ஊத்தி அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு
0: வழக்கமா அந்த முட்டை மாவுலாம்.
3: ஆனா ஹாஸ்டல் இன்னும் எக்ஸ்ட்ரீமா நடக்கும் அது.
0: ஓ அந்த மாதிரி அன்னைக்கு வந்து புது விதமான ஒரு ஐட்டமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி.
3: ஆமா,
1: போட்டாங்க
3: ப்ளீச்சிங் பவுடர் அது மாதிரி போட்டு அன்னைக்கு தர்ஷனோட பர்த்டே. இந்த மாதிரி சேர்ந்து தெரிஞ்சு அது போய் ஒளிஞ்சிட்டாரு. நாங்க மேமோ ஒரு ஹாஸ்டல் ரூம் எல்லாமே தெரிறோம், பாத்ரூம் எல்லாமே கண்டே பிடிக்க முடியல. மண்டை மேல இந்த கொண்டை மறந்த மாரி சார் ஸ்னேப் லொகேஷன் அடைக்கல, அது அடைக்காம அந்த மாதிரி லொகேஷன் பார்த்து ஒரு ரூம் ஒளிஞ்சிட்டு இருந்தது, கபட் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா பாத்துட்டோம். வீடு கால் 3 மணிக்கு
0: லொகேஷன் கண்டுபிடிக்கலாமா, மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா?
3: அதுவும் நாங்க சும்மா கெஸ்ட் தான் பண்ணோம், அங்கதான் இருக்கணும். அவ கூட இந்த ஃப்ரெண்டு காட்டி கொடுத்தாரு, இங்கதான் இருக்கோம்.
1: அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், அவரு வந்து நாங்க அங்கிள்னு கூப்பிடுவோம்.
0: சொல்லிராத அப்படின்னு சொல்லிட்டாரு, அவர்
1: தயவு செஞ்சு சொல்லிராத, அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லிராத அப்படின்னு. சரி சரி நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கணும் சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்க கேப்ல டெக்ஸ்ட் பண்ணது கவனிக்க
0: மறந்துட்டேன். கவீந்திரன் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுவும் ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டிருக்கீங்களே பாவம் அந்த பையன்,
3: அதுல கொட்டின முடிதான்
0: கொட்டின முடிக்கு இதுதான் காரணம். சரி, கல்லூரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சங்கேஷ்?
3: கல்லூரினா நம்ம இத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்து ரொம்ப நம்ம ஃபேமிலி கூட ரொம்ப கம்ஃபர்டா இருந்திருக்கும். ஸோ வெளியே நம்ம வெளியே லைஃப் வரும்போது தான் அதெல்லாம் யாருமே இல்லை. ஸோ நம்ம நம்மளதான் பாத்துக்கணும். இனிமேல் ஹாஸ்டல் லைஃப் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தது, இனிமேல் வெளியே வந்து படிக்கிறேன் தெரிஞ்சுக்கப்ப.
0: தனியா இருக்க கத்துக்கிறீங்க. சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படணும்.
3: அது இந்த துணி துவைக்கிறது அதெல்லாம் நம்மளே சொந்தமா செஞ்சுக்கணும். ஹாஸ்டல்ல
0: நீங்க தங்கி இருக்கிறது, உங்க வீடு எங்க இருக்கு? படத்துக்கு தலைப்பே வைக்கலாம் போல, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. அதுவும் 1.5 வருஷத்துல
1: நிறைய கத்து கொடுத்துருக்கு,
0: நிறைய கத்து கொடுத்துருக்கு. முடியறது கட்டியும் முடிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்க சந்தியா.
2: எனக்கு வந்து ஒரு தொழில்துறைக்கு போறதுக்கு நமக்கு எல்லா தகுதியும் இருக்கணும். அதாவது ஒரு டைம்க்கு போகணும், அங்க எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாதுல, அது எல்லாமே கத்து கொடுத்துச்சு. டைம் மேனேஜ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கத்து கொடுத்துச்சு.
0: நேரத்துக்கு சரியா போயிடணும் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறதா இருந்தா நீங்க வந்து ஹீரோவா இருப்பீங்களா, நகைச்சுவை கலைஞரா இருப்பீங்களா, இல்ல ஒரு வில்லனா இருப்பீங்களான்றத சொல்லணும். இப்போ தர்ஷன் நீங்க சொல்லுங்க.
1: வில்லன் தான்.
0: நீங்க வில்லன்.
1: வில்லன் தான்.
0: இப்ப பயங்கரமா தான் இருக்கு. சந்தியா நீங்க
2: வில்லன்.
0: நீங்களும் வில்லன். இன்னும் எல்லாருமே வில்லனுக்கு போறீங்க. வில்லன். ஏன் ஏன் எல்லாம் வில்லன் சொல்றீங்க? என்ன கதை காரணம்?
2: விட வில்லன் தான்
3: பில்ட் அப்போ அவருக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா வில்லனுக்கு எவ்வளவு எவ்வளவு பில்ட் அப் கூட போறோமோ அந்த அளவுக்கு ஹீரோ மாசா தெரியவாரு. சோ அதனால ஒரு கான்செப்ட்.
0: வடிவேல் சொல்ற வசனம் மாதிரிதான் இருக்கு. அதனால வில்லனை தேர்ந்தெடுக்கிறீங்க மூன்று பேருமே. நீங்களும் அப்படிதான்.
1: ஆமா.
0: சரி, இப்ப உங்களுடைய நண்பர்களை வந்து ஒரே வார்த்தையில நீங்க வந்து வர்ணிக்க போறீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும். நல்லதா மட்டும் சொல்லுங்க, நீங்க வேற ஒண்ணும் சொல்ல வேணாம். சங்கீஷ் நீங்க சொல்லுங்க.
3: யார் தர்ஷனை பத்தியா?
0: தர்ஷனை பத்தியும் சந்தியா பத்தியும் நீங்க சொல்லணும். என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையேப்பா.
3: இருக்கு
1: ஒரே வார்த்தையிலயா?
0: ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்ற தர்ஷனோட பார்வை.
3: நல்ல மனசு.
0: நல்ல மனசு. அதை இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சந்தியா பத்தி சொல்லுங்க.
3: சந்தியா பத்தினா
0: பதிலே வர
3: திறமசாலி.
0: திறமசாலி, திறமையானவர்.
3: திறமை.
0: அவருக்கு என்ன சொன்னீங்க? நல்ல மனசு.
3: நல்ல மனசு.
0: இப்ப சந்தியா சொல்லுங்க.
2: குழந்தை குணம்.
3: குழந்தை குணம்.
2: இவருக்கு வந்து இவர் வந்து திறமை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படி ஒரு கேரக்டர்
3: கொடுக்கலாம். எல்லாம் பண்ண முடியும், அந்த கெப்பாபிலிட்டி இருக்கு, ஆனா பண்ண
0: மாட்டாரு.
3: அது மட்டும் இல்லாம இவர் ஈஸியா ஏமாத்திர முடியும். ரொம்ப நல்ல மனசு.
0: மூன்று பேர்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறது கைபேசியை தான் அதிகமா பயன்படுத்துறது. யார சொல்லுவீங்க?
1: சங்கீஷ்.
2: தர்ஷன்.
3: தர்ஷன்.
0: என்னோட மெசேஜ் அனுப்பும் போது சட்டுன்னு பதில் வரவே இல்லையே. அந்த நிகழ்ச்சிக்காக வாங்க
1: அதெல்லாம் பண்ணிச்சிருப்பாரு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர.
0: சந்தியா நீங்க சொல்லுங்க. சந்தியா
2: யாரு அந்த போன் ரொம்ப யூஸ் பண்ணலாம்? தர்ஷன்.
0: தர்ஷன் தான்.
1: என்ன
3: பண்றேன்
2: படிச்சு கொடுக்கும் போது நமக்கு வந்து வேற நம்ம ஃபோக்கஸ் எங்கேயுமே இருக்காது, அவர் மேலேயேதான் இருக்கும்.
3: ஏன்னா அவ்வளவு ஆக்கியபைடா வச்சிருப்பாரு. இந்த மாதிரி போரிங்கா வெறும் அந்த இதை மட்டும் படிச்சுட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. ரொம்ப என்டர்டெய்னிங்கா வச்சிருப்பாரு கிளாஸ்.
1: சும்மா சும்மா ஒருத்தவங்க நோண்டிக்கிட்டே.
0: அவர் பேர் என்னது?
2: இன்சேனாயிம்.
0: இன்சேனாயிம். நல்ல விரிவுரையாளரா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இப்ப அடுத்து ஒரு நல்ல பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம். கேட்ட பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

0: சங்கேஷ், தர்ஷன், சந்தியா கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு கல்லூரி நிகழ்ச்சியில கலகலப்பா நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நிறைய பேசிட்டீங்க இல்லையா, அதனால வந்து இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி ஒரு பட காட்சியை வந்து நான் வந்து உங்களுக்காக ஒளிபரப்பு செய்வேன். அது என்ன படம்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலான்ற மாதிரி திட்டம்லாம் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு படம். சரியா, யார்ட்டு முதல்ல ஆரம்பிக்கலாம்? எப்பயுமே பெண்கள் தான் முதல்ல சொல்லுவீங்கல்ல, அவன் பெண்கள் ஆரம்பிக்குமா?
1: கண்டிப்பா
0: இதுக்கு மட்டும் அப்படி பின் வாங்குறது. இதுதான் உங்களுக்கான திரைப்படம்.
2: ஹாய், ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி பெண்கள் கூட ஜிப்ரான் கவிதைகள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுவும் தமிழ்ல.
3: உங்களுக்கும் ஜிப்ரான் பிடிக்குமா?
2: கனலாக கொதிக்கின்ற இதயத்தின் நடுப்பிறந்து கானகத்தில் பாய்கின்ற கதிரொலியை
4: உயர்க்காதல்.
2: காதலிக்கிறவங்களால கவிதை எழுதாம இருக்க முடியாது, ஜிப்ரான படிச்சவங்களால காதலிக்காம இருக்க முடியாது.
0: எப்படி அஞ்சலி கண்டுபிடிச்சிங்களா? எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இப்படி கண்டுபிடிக்கும் போது பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சந்தியா, நான் பாத்துட்டேன், சங்கேஷும் தர்ஷனும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, உங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு. அப்படி இல்ல தானே? இல்ல கண்டே பிடிக்க முடியாதா? இவ்வளவு பேசிட்டு இல்ல
5: வாரணம் ஆயிரும்.
0: வாரணம் ஆயிரும் போய் இந்த வசனமா? கிடையவே கிடையாது. எம்ல ஆரம்பிக்கும். எம்ல தொடங்குற ஒரு திரைப்படம் சூர்யாவோட. ஆமா தானே? தெரியுமா உங்களுக்கு பதிலு? உங்களுக்கு தெரியாதா?
1: தெரியாது.
0: தர்ஷன், தர்ஷனுக்கு தெரியாதா?
6: தெரியாது.
0: அதுக்கு வாய்ப்பு இல்ல.
2: அவ விரல்ல நான் முதர்த்த போடல, அவ கழுத்துல நான் தாலியை கட்டல. அவளுக்கு உன்னதண்ட புடிச்சிருக்கு. உன்னதா, அதனால்தான் அவளை உங்ககிட்டயே அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு அஞ்சு நாள்ல நீ என்ன தோக்கடிச்சிட்ட, அவன் உனக்குதான். இந்த சந்திப்பை என்னால மறக்க முடியாது. என்னைக்கும் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான்.
5: நான் கண்ண மூடி பார்த்த.
0: என்ன படம்?
1: மின்னலேன்னு நினைக்கிறேன்.
0: மின்னலே நினைக்கிறீங்களா? எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க?
1: என்ன
0: சரியா பதில் சொல்லிட்டு சிங்கம் களத்துல இறங்கி தர்ஷனுக்கு ஒரு நல்ல காட்சி காத்துட்டு
7: இருக்கு. உங்க பொண்ணு நல்ல அழகா இருக்காங்க.
8: ஆனா அழகா இருக்காளா?
7: என் டேஸ்டும் அவங்க டேஸ்டும் கொஞ்சம் வேற வேறயா தெரியுது.
9: எங்க ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகுமான்றது
7: தெரியல. ஆனா நிச்சயமா உங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு 1.5 மீட்டர் இருக்கு, முடி இருக்கு.
8: இதெல்லாம் ஒரு காரணமா?
7: இவ வெளியே கிளம்பணும்னா முடிக்கு மட்டுமே 3 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு.
8: நான் கேட்டனா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா?
7: இதுல கூச்ச சுபாவம் வேற. பல்லிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படுவா போல் இருக்கு.
6: துப்பாக்கி நினைக்கிறேன்.
0: ஆனா நீங்க முத சொன்னீங்க, நீங்க தல ரசிகர் அப்படின்னு சொன்னீங்க, அஜித்தோட ரசிகர்னு. ஆனா வேற வழியே இல்லாம உங்களுக்கு நாங்க தளபதி வசனத்தை கொடுத்துட்டோம். கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சா பார்த்தா கண்டுபிடிச்சிங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க?
6: இல்ல பின்னாடி அந்த
0: கண்டுபிடி வச்சுட்டாங்க, ஏதோ ஒரு கதி நடந்திருக்கின்றது.
6: இல்ல அவர் பேசுறப்போன்னு தெரியல, பின்னாடி காஜல் அகர்வால் வாய்ஸ் கேட்டோம்.
0: காஜல் கேட்டோன்னு நம்பிட்டோம், நம்பிட்டோம், நாங்க ரொம்பவே நம்பிட்டோம். சரி, இப்போ உங்க வாழ்க்கையில தவறுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்துல. சரியா, ஆரம்ப காலகட்டத்தில் தவறு நினைச்சீங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கைத்தட்ட சொல்ல மறந்துட்டேன். கைத்தட்டுங்க. கண்டுபிடிச்சாரு.
6: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: தளபதியோட வசனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரி, இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க தவறு நினைச்ச ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில், பிறகு இது நம்ம சரியா தான் எடுத்துருக்கோம்பா அப்படின்னு ஒரு முடிவு மாற்றி அமைச்சிருக்கோம் இல்லையா உங்க மனநிலைய, அந்த மாதிரி எந்த சம்பவத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லுவீங்க இந்த கல்லூரி வாழ்க்கையில?
1: என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் பாலிக்கு வருது, இந்த பாலிடிக் நீ நான் இருக்கல, காலேஜ் வர எனக்கு தான் நான் ரொம்ப தவறான முடிவு எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன் ஸ்டார்டிங் அப்படின்னு நினைச்சேன்னா, இதுவே நம்ம ப்ரைவேட் காலேஜ்லேயே படிச்சிருந்தா ஒரு ஃபவுண்டேஷனில் 6 மந்த்ஸ் இல்லை 1 இயரில் முடிச்சிருக்கலாம். இந்த 3 இயர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கோ, நம்ம லைஃப் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த பாலி பூந்த அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டடீஸோட எஜுகேஷனோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கூட போயிடுச்சு. ஒரு டிப்ளமாவே ஒரு 32-36 தௌசண்ட் அந்தமாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த 30-40 இயர்ஸ்க்கு பீத்தி பீத்தின்னு கட்டுறத விட இந்த 3 இயர்ஸில் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம்,
0: முடிச்சுட்டு போயிடலாம்.
1: இந்த டிப்ளமா பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஒரு டிப்ளமா முடிக்கிறதுக்கே ஒரு 2000-2500 தான் செலவாகும் மொத்தமாகவே.
0: அதனால அரசாங்க கல்லூரி உங்களுடைய தேர்வாக்குனதுக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி தான் நிறைய மாணவர்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அரசாங்க கல்லூரி தேர்ந்தெடுக்கும் போது அதற்கு பிறகு தான் உங்களுக்கே தெரியும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி. ஆமா, நீங்கள்
4: நான் வந்து தவறா நினைச்சது வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாமா தனியா எந்த ஒரு ஸ்டடி பேக்ரவுண்ட் இல்லாம அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்ன்ற வாய்ப்பு வந்து எழுதி போட்டு ஒரு ஹோப்பே இல்லாம எழுதி போட்டேன், சரி பிடிக்காம அப்படின்ற டைம். ஸோ அதுக்கப்புறம் சரி போய் ட்ரை பண்ணுவோம், ஏன் அரசாங்கம் கொடுக்குற வாய்ப்பை வந்து நம்ம வந்து விடணும் அப்படின்றதுக்காக போய் பார்த்தா இதுல வந்து எனக்கு பிசினஸ் பத்தி இன்னும் நிறையா ஜெனரல் நாலேஜ் கிடைச்சிச்சு, அதை பத்தி இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்லாம் கிடைச்சிச்சு.
0: அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது உங்களுக்கு. நீங்க தர்ஷன்.
6: ஓகே, என்னோட என்னன்னா நான் ஆரம்பத்தில் பாலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் வந்து அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப், அம்மா வந்து டீச்சர். ஸோ அம்மாலாம் சொன்னாங்க, இல்லை மொதல் போகாத இது பாலி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதான் யூபி அப்ளை பண்ணியிருக்குமே ஏன் அவசரப்பட்டு போகிறேன்னு. நான் வந்து எதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரைவேட் காலேஜ் பூந்துட்டேன். ஸோ பூந்துட்ட பிறகு தான் அங்கே உள்ள சிஸ்டம் எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. ஸோ அவசரப்பட்டு பூந்துட்டோமோ, இதுக்கு வந்து பாலியை வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு
0: நினச்சி கேட்டிருக்கலாமோ
6: அப்படின்னு சொல்லலாம்.
0: அப்படின்னா சொல்லணும், கேட்டுட்டு இருப்பாங்கல்ல,
1: அது எப்படி ஒத்துக்க முடியாதுல்ல.
6: ஸோ அவங்க சொன்ன மாதிரி நானும் அப்ளை பண்ணேன், அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அதே டைம் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அங்கே உள்ள இதெல்லாம் வந்து மாற்றி ஸோ நான் பாலிக்கு வந்து திருப்பி வந்துட்டேன். ஸோ பாலிக்கு வந்த பிறகு தான் எனக்கு அதோடய சிஸ்டம்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நான் அங்கே படித்ததுக்கும் இங்கே படித்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று அந்த சிஜிஎல் வந்து பாலி வந்து கவர்மெண்ட்னால அதோட டிப்ளமா வந்து வேல்யூ வந்து இன்னும் கூட.
0: ஆமாம், நானும் வந்து பாலிடெக்னிக் மாணவர் தான், பாலிடெக்ஸில் தான் படித்தேன். அதனால் பாலிடெக்னிக் மாணவர்களோடு பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது இதே மகிழ்ச்சியோடு அடுத்த பாடலை கேட்டுடலாம். பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம்.

0: இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு பாடல், ஜி வி பிரகாஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். கல்லூரி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மூன்று மாணவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. பாலிடெக்னிக் நீலாயில படிக்கிறாங்க தர்ஷன், சந்தியா, சங்கேஷ். 10 வருடம் கழிச்சு உங்களை நீங்க என்னவா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க சங்கேஷ்?
1: 10 வருடம் கழிச்சு
0: ஏன் 10 வருஷம் போனீங்கன்னு, ஒரு 5 வருஷம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம 5 வருஷம் கழிச்சுட்டா பாக்காது.
1: 5 வருஷம் கழிச்சு ஒரு டிப்ளமோ முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்.
0: நீங்களும் தொழில் முனைவராக ஆகணும்.
1: ஆமாம், அந்த ஒரு பிஸ்னஸ், அதுவும் மூலியமாக லாஜிஸ்டிக் மூலியமாக என்ன பிஸ்னஸ் மேனாக பார்க்கணும். 2-3 லோரி வச்சு இந்த முறையில் என்ன ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு.
0: டிக்டாக் ஓட நின்றுறாமல் அதை வேற ஒரு இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கு.
1: ஆமாம்,
0: நீங்கள்
2: ஒரு உணவுத்துறையில் ஒரு தொழிலதிபர் ஆகணும், பிஸ்னஸ் உமனாக ஆகணும் எனக்கு.
0: நீங்கள்
3: 5 வருடம் கழித்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நான் இருக்கணும்னு பார்க்குறேன்.
0: வா, 3 பேரோட லட்சியங்களை கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது வேறு வேறு பாதையில் போகிற இளைஞர்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் சரியான பாதையில் படிக்கும்போது விளையாட்டு விளையாட்டு தான், சேட்டைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் அந்த கனவோடு தான் நம்ம வந்து கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு கனவுகள் உங்கள் 3 பேருக்குமே இருக்குது, துடிப்போடு இருக்கீங்க. 3 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வேலையை தெரிவிச்சுக்கிறோம். இதோட விட்டுற மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டீங்க தானே? இல்லை, அடுத்து வந்து ஒரு பின்னணிசை உங்களுக்காக நாங்கள் வழங்குவோம். ஒரு பின்னணிசை வழங்குவோம். அது என்ன திரைப்படம்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சங்கேஷ்ட்டு வந்து முதல்ல வந்துடலாம்.
1: ஓகே,

0: என்னையா அந்த பின்னணிசைக்கு ஏத்த மாதிரி மூஞ்ச பால்வடியா வச்சிருக்கீங்க, என்ன கதை சொல்லுங்க.
1: இது ரொம்ப ஃபேமிலியரா இருக்கு, ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா
0: அதுதான் நாங்களும் கேக்குறோம், எங்க கேட்டீங்க? தெரிஞ்சிருச்சா சந்தியா? தெரிஞ்சிருச்சு. மூன்று எழுத்து படம் அது.
1: மூன்று எழுத்து படம்.
0: தெரியுமா தர்ஷன்?
2: தெரியும்.
0: தெரியும். கடைசி எழுத்து என்ன சந்தியா?
3: படமா? இது பாட்டு. நம்ம
0: படத்தை சொல்லணும்.
2: படம்.
0: படம் தெரியலையா? தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்களே. நீங்க சொல்லுங்க தர்ஷன்.
2: ஏழு முடியும்.
0: ஆ, ஏழு முடியும். சரியா சொல்லிட்டாரு.
1: தெரியலண்ணே.
2: ஐயா யுவன் சக்கர் ராஜா மியூசிக்கா?
0: ஐயா யோசிச்சு சொல்லுங்க ஐயா. முதல் எழுத்து தர்ஷன்.
2: ஜி.
0: ஜி. ஜியில ஆரம்பிக்கும், ஏல முடியும். மூன்றே எழுத்து தான் அந்த படத்துக்கு.
1: கோவா.
0: கோவா. ஆமா, கோவாவே தான். யாரு கண்டுபிடிச்சிங்களே. அடுத்து சந்தியாக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி கேளுங்க, கேளுங்க சந்தியா. சொல்லுங்க சந்தியா. ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கு.
3: பாட்டு தெரிஞ்சிருச்சு. நான் படம் பேரு.
0: பாட்டு என்ன
3: பாட்டு?
0: மனசெல்லாம்.
1: ஆமா, மனசெல்லாம். பாயுது போங்க.
2: ஐயோ முடியல.
0: நீங்க பாடவே வேணாம். சகுனி படம். ஆமா. அடுத்து நம்ம சிங்கம்.

0: சொல்லுங்க.
1: எல்லாத்துக்கும் இவ்வளவு ஈஸியா கொடுத்து எனக்கு கஷ்டமா?
0: இது கஷ்டமா?
2: படம்
0: பேர் வந்து ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கும், ரெண்டுமே ஒரே தான், ஒரே சொற்கள் தான். முன்னுக்கு வர்றதான் பின்னாடியும் வரும். சந்தியா சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம சங்கேஷ் கிட்ட வருவோமா?
3: மீண்டும் மீண்டும்
0: மீண்டும் மீண்டும் தான். இன்னும் ஒன்னே ஒன்னு சந்தேஷ்.

0: சொல்லுங்க சங்கேஷ்.
1: இந்த பாடல் தெரியும் ஆனா படம் தெரியாது.
0: சரி பாடல் பேர் சொல்லுங்க.
1: சிறு தொடுதலிலே.
0: சிறு தொடுதலிலே. இத்தனை காலமா நீங்களாம் வந்து பாட்டை மட்டும் தான் கேட்டிருக்கீங்க, படத்தை பார்த்தது இல்ல.
1: இந்த படத்தை தெரியுது, இந்த படம் நான் பாத்துருக்கேன். தெரியும் என்ன படம், ஆனா பார்த்ததே இல்ல. இந்த படத்தை
0: பார்த்ததே இல்ல ஆனா பாடல் ரசிச்சிருக்கீங்க.
1: அந்த பாடல் ரசிச்சு
0: தெரியுமா?
2: தெரியும்.
0: என்ன பாடு?
2: லாடம்.
0: லாடம். லாடம் திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன்னு இல்ல, கேப்பேன் உங்கள்கிட்ட. சந்தியா உங்களுக்காக.

0: சொல்லுங்க. இதையும் தெரியலன்னு சொல்லிடாதீங்க. சரி, ராணின்னு வரும்
1: பின்னா ராணி
0: பாரு. சரி, இப்ப நம்ம தரிசனம் கிட்ட வந்துருவோமா?

0: சொல்லுங்க தர்ஷன், தெரியுமா?
1: ஆ தெரியும்.
0: என்ன படம்?
1: மத்ராஸ பட்டினம்.
0: மத்ராஸ பட்டினம், அதுதான் நம்ம தர்ஷன் சொல்றது. எல்லாம் தர்ஷனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கறத நீங்க சரியா சொல்ல மாட்டீங்க. சரி, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு நாள் விரிவுரையாளர் ஆனீங்கன்னா, ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் விரிவுரையாளர் ஆனா, நீங்க முதல்ல செய்யற விஷயம் என்னது, என்னவா இருக்கும்? சங்கேஷ் படிச்சு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்ப அந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க?
2: இந்த மாரி அவனா ரொம்ப பொறுமை ரொம்ப வேணும்னே, ஆனா எனக்கு அது சுத்தமா கிடையாது.
0: கிடையாது?
2: ஆமா,
0: அதுக்கு நான் பொறுமையை இழந்து ஆனவனாவே இருந்துட்டு
2: போயிருமா?
0: அப்போ என்ன முடிவு நீங்க எடுக்க மாட்டீங்க? விரிவுரையாளராக தான் என்ன முடிவு நீங்க முதல்ல எடுப்பீங்க? என்னதான் பண்ணுவீங்க?
2: என்ன முடிவு எடுக்கலாம்னா,
0: இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் லீவுப்பா, கிளம்புங்க. சொல்ல மனசு வராத
2: இந்த மாதிரி இன்னைக்கு உங்களை அவங்க ஆர்வத்தை பத்தி கேட்பேன். அவங்க பர்சனா அவங்க என்ன ஆர்வம், அவங்களுக்கு
0: ஆர்வம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு படிச்சு கொடுப்பீங்க.
2: ஆமா.
0: நீங்க சந்தியா?
3: நான் ஒரு நாள் விரிவுரையாளரா ஆனேன்.
0: உங்களை பார்க்கவே வந்து ஆசிரியர் மாதிரி தான் இருக்கீங்க நீங்க.
2: அவங்க அக்கா ஆசிரியர்.
0: ஓ,
3: நானா? நான் பிள்ளைங்களுக்கு எந்த வகையில அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப போன் பாய்ச்சி சொல்லி கொடுத்தா புரியும், அதுல உள்ள ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னும் நல்லா அவங்கள ஆர்வம் மூட்டி அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பேன்.
0: இருமல் வந்துருச்சு ஐயா, சொல்லுங்க தர்ஷன்.
1: ஓகே, நானா இருந்தனா வருதுல, சோ அமைதியா இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு இதா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வாய் இருந்தா சும்மா சும்மா சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய வருதுல. சோ அமைதியா தான் இருந்து பாருங்களேன். நீங்க எந்த ரொம்ப தும்புக்கும் போக மாட்டீங்க, யாருக்கு யாருக்கும் சண்டையும் வராது.
0: இந்த கேள்வி இப்படி சமாளிக்கிறீங்களாக வேண்டியது இல்ல, தன்முனைப்பாளரா?
2: இந்த கேள்வி இப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு
0: அதுக்கு ஒரு ஒரு மீம்ஸ் போட்டுருவோம். கல்லூரி வாழ்க்கையில இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் ரொம்ப வேகமா ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல என்னது இது மெதுவா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா?
1: ரெண்டாவது ஆப்ஷன், ரொம்ப மெதுவா ஓடுற மாதிரி
0: தான்.
3: ஆரம்பத்துல என்ன ரொம்ப பொறுமையா ஓடுது அப்படின்னு இருந்துச்சு, இப்ப வந்து என்ன இது ரொம்ப வேகமா ஓடுது, அதுக்காட்டியா மூணாவது செமஸ்டர் வேண்டுமா, அதுக்காட்டியா முடிவு போதா?
1: அது வந்து ஒரு ஒரு சேம்ல ஒண்ணு இருக்கு. படிச்சு கொடுக்குற டைம்ல எல்லாம் டைம் எல்லாம் ரொம்ப மெதுவா ஓடும். அந்த எக்ஸாம் கிட்ட கிட்ட வரப்போதுன்னா அப்பதான் டைம் ரொம்ப வேகமா ஓடும்.
0: சரி, இப்ப பரிச்சலாம் முடிஞ்சா?
1: இல்ல இல்ல,
3: எங்களுக்கு இந்த மீ மிடல்ல அந்த மாதிரி இருக்கும்.
1: ஒரு எக்ஸாம் தான், அதான் அப்படி பேசுறாங்க.
0: உங்களுக்கு?
1: எங்களுக்கு அஞ்சு ஃபைனல்.
2: அஞ்சு ஃபைனல், அஞ்சு ஃபைனல்.
1: சோ வருஷம் 1 வீக்
0: செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பரிச்சை. உங்க ரெண்டு பேருக்குமே, சந்தியாவுக்கு மே மாசம்,
3: எனக்கு வந்து 13. அந்த மாதிரி
0: மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்கு உங்க படிப்புல? நீங்க சங்கேஷ்?
2: எங்களுக்கு வந்து 7 பாடம் மொத்தமா இருக்கு. இல்ல, 8 பாடம் மொத்தம்,
0: 8 பாடம் இந்த செமஸ்டர்ல மட்டும்.
2: ஆமா, அதுல 3 பாடம் வந்து ப்ராஜெக்ட்ல மார்க் போடுவாங்க, மிச்சம் 5 பாடம் வந்து எங்க ஃபைனல் எக்ஸாம் எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும்.
0: நீங்க சந்தியா?
3: எனக்கு மொத்தம் 7. 7ல 6 வந்து ஃபைனல் அசெஸ்மென்ட் இருக்கும், அது நம்ம ஃபைனலா முடிச்சிட்டோம்னா அதுக்கான மார்க் அதுல போட்டுருவாங்க. பேலன்ஸ் 1 வந்து நம்ம போய் எழுதணும், அந்த பரீட்சை.
0: தர்ஷன், நீங்க?
1: சங்கே சொன்ன மாதிரிதான், 5 ஃபைனல். ஏன்னா நானும் அவரும் ஒரே கிளாஸ்.
0: ஒரே கிளாஸ் தான் படிக்கிறீங்க? ஆமா ஆமா. சரி, இப்போ இந்த கல்லூரி வாழ்க்கையில ஒரு நாள் வந்து மின்சாரம் இல்லை, பாடம் இல்லை, வகுப்பு இல்லை, இணையம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஜாலியா இருக்குமா, இல்ல வாழ்க்கையே ரொம்ப சலிச்சு போயிருச்சே அப்படின்ற?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
3: வருத்தம்.
0: அவரும் நீங்களும் ஒரே வகுப்பு,

0: வெறுப்பா இருக்குன்றாரு, நீங்க சந்தோஷமா இருக்குன்றீங்க.
1: ஏன்னா இந்த மாதிரி ஆசிரியர்லாம் வந்து இந்த மாதிரி காண்டு இல்லைனாலும் சொல்லி தருவாங்க. சில சில லெக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த கிளாஸ் கேன்சல் பண்றது இல்லை நீ விடுமுறை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னதான் காண்டு இல்லைனாலும் அன்னைக்கு கிளாஸ் என்ன பாடமோ அன்றைக்கி நடத்திட்டு போயிடுவாங்க. அந்த சூட்ல தான் நம்மளும் உட்காந்து கேட்கணும்.
0: நீங்க
2: எனக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு அப்போ அந்த டைம் நமக்கு சூடா இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சூடா இருக்கும். ஸோ அவங்களும் அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அவங்கள வருத்திக்க மாட்டாங்க. நம்மளும் வந்து அதை அலட்சியமா கேட்போம், ஐயோ சூடா இருக்கே இந்த டைம்ல, நம்ம காதல் அந்த அளவுக்கு அதை கேட்காது. ஸோ எனக்கு அது நான் அதை கடைசியா செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த வேலை.
0: ஆனா இணையம்லாம் இல்லாம நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு நாள் தொலைபேசி இல்லாம வாய்ப்பே இல்ல.
3: ஆனா யோசிச்சு பார்க்கலாம், ஒரு விதமான
0: கலகலப்பா பேசியிருந்த உங்க மூன்று பேருக்குமே நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, பத்திரமா பாதுகாப்பா போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு உங்களுடைய புகைப்படங்கள், பிறகு காணொலிகள் இதெல்லாமே இருக்க போகுது. கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமா அங்க நீங்க பதிவு செய்யலாம். கல்லூரி வாழ்க்கைனா படிப்பு மட்டும் இல்லைங்க, நம்மை நாமே கண்டுபிடிக்கும் ஒரு பயணமும் கூட. இன்றைக்கு நம்மோடு கலகலப்பான உரையாடலில் இணைந்திருந்த சங்கேஷ், சந்தியா, தர்ஷன் இவங்க மூன்று பேருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் கல்லூரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி.
3: நன்றி.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பேரரசியார் ராஜா சரத் சோஃபியா உஸ்பெகிஸ்தானுக்கு மேற்கொண்டுள்ள சிறப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக டாஷ்கெண்ட் நகரை சென்றடைந்தார். பேரரசியாரை அந்நாட்டின் கல்வி அமைச்சர் எசோஸ்கான் காரிமோவாவும் வெளியுறவு துணையமைச்சர் உஸ்மானோவ் போபூர் மசுடோவிச்சும் வரவேற்றனர். இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் யுடிஎம்மின் வேந்தர் எனும் முறையில் பேரரசியார் மே 5 டாஷ்கெண்ட் பன்னாட்டு இஸ்லாமிய நாகரிக மையம் ICCயில் நடைபெறும் மாநாட்டில் சிறப்புரையாற்றுவார். ஜஹூர் பொந்தியான் பகான் நனாஸ் கம்புங் மலாயுராயாவில் புயலால் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேர் தற்காலிக உதவி மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளனர். இன்று மாலை ஏற்பட்ட புயலால் வாடகை வீடுகளையும் சொந்த மனைகளையும் உட்படுத்தி மொத்தம் 29 வளாகங்களின் கூரைகள் சேதமுற்றன. ஆயினும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என பொந்தியான் மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. பேரா தைப்பிங் அருகே ஜலான் இசுடின் ஷா ஜெபோங் ஆற்றங்கரை குப்பை குவியலில் இன்று மாலை அடையாளம் தெரியாத ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மாலை 6:45 அளவில் அவசர அழைப்பு கிடைத்தவுடன் தைப்பிங் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்ததாக மாநில JBPM தெரிவித்தது. வங்காளதேசத்தில் தட்டம்மை நோயினால் மேலும் 10 சிறார் உயிரிழந்தனர். மார்ச் மத்தியிலிருந்து இதுவரை தட்டம்மைக்கு பலியானவர் எண்ணிக்கை 294 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1260 பேர் அந்நோய்க்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ரோம் வத்திக்கன் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக இத்தாலிய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உலக கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்த சில வாரங்களிலேயே இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்த அதிகாரப்படி தகவல் இன்னும் வெளிவரவில்லை. காசா நோக்கிச் செல்லும் உதவிப் படகு குழுவில் உள்ள 2 தன்னார்வலர்களான தியாகோ டே அவிலோ சைஃப் அபு கேஷெக் இருவரின் தடுப்பு காவலை இஸ்ரேலிய நீதிமன்றம் மேலும் 2 நீட்டித்துள்ளது. பாதுகாப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் குளோபல் சுமோட் ஃபிளாட்டிலா தன்னார்வலர்களின் தடுப்பு காவலை 4 நீட்டிக்க இஸ்ரேலிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரியுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 11 மணிக்கு பிறகு பழம் பாடல்களை கேட்டு ரசிப்போம் இல்லையா. இன்றைக்கு 60களில் வெளிவந்த பாடல உங்க மனசுக்கு என்ன பாடல் கேட்கணும்னு தோணுதோ தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தொடக்க பாடல் உங்களுக்காக தியம் சௌந்தரராஜன் பிசிசில கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க? அஞ்சம்மா, முதல் அழைப்பா உங்களுக்கு?
1: ரொம்ப கிடைக்காது.
0: மலரும் நினைவுகளுக்கு கிடைச்சிருச்சு,
1: சந்தோஷம், ரொம்ப நிறைவா இருக்கு மனசுக்கு.
0: அதே நிறைவு பாடல் கொடுக்கும் போது இருக்க போகுது. என்ன பாடல் வேணும், யாருக்காக கேட்கலாம்?
1: ஓஹோ, இந்த தேவி மின்னல் எப்பவும் கேட்டுக்கும், எல்லாத்துக்கும் கேக்குறாங்க இந்த பாட்டை.
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காகவும் சேர்த்து இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வந்து என் பேர் வந்து தம்பு, நான் ஜித்ரா கிடாலேந்து பேசுறேன்.
0: யாருக்காக இன்றைக்கு என்ன பாடல் கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: அதாவது ஒரு எனக்கு பிடிச்சமான ஒரு பழைய பாடல், இப்ப வரைக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகம் எங்கேயும் உள்ள படத்துல இருந்து வந்த பாட்டியா, கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணா உனது காட்சியே, கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணா உனது காட்சியே.
0: யார் பாண்டது? கே ஆர் ராமசாமி ஜிக்கியுமா?
1: எஸ், கே ஆர் ராமசாமி தான். சுகம் எங்கே உள்ள படம்
0: கேட்டு இவ்வளவு நாள் ஆயிருச்சு அப்படின்னும் போது உங்களுடைய குரல்ல இருக்கிற உற்சாகமே அதுக்கு சாட்சின்னு நினைக்கிறேன். ஆமா தானே?
1: எனக்கு இப்ப சின்ன பிள்ளையே இந்த மாதிரி பாட்டுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுடைய ஆசையை இப்ப நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம், வாங்க பாடல் கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: வணக்கம், நான் ராஜமணி பேசுறேங்க.
1: ராஜமணி, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: கெப்பங்கலிருந்து.
1: சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடல் கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
0: என்னோட மனைவிக்காக கேக்குறேங்க.
1: மனைவிக்காக? மனைவி பேர் சொல்லுங்க.
0: மனைவி பேர் வந்து விஜயகுமாரி.
1: விஜயகுமாரி, அவங்களுக்காக என்ன பாட்டு?
0: நான் பேசுவதெல்லாம் நீ பேச வேண்டாம். அந்த பாடல்
1: உங்க அன்பு மனைவிக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
0: ரொம்ப நன்றிங்க சார்.

0: வணக்கம் கிஷன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ஷாகுல் அமீர், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: ஷாகுல் அமீர், சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்காக கேட்கலாம் அழைச்சிருக்கீங்க?
0: செல்லப்பிள்ளை படத்தில் மதனா எழில் ராஜா நீ வா என்ற பாடலில் விரும்பி கேட்கிறேன்.
1: ஜிக்கினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: அந்த காலத்துல புகழ்பெற்ற பாடகி ஜிக்கியும்.
1: ஜிக்கி குரல்ல இப்போ நீங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: ஓகே, இப்ப கேட்க.

ஏன் நிறுத்தி விட்டாய்? ஆடு. ஏன் கோவேறு கழுது போல் கணக்கிறாய்? காதல் அகராதியில் இன்னும் பல ஏடுகள் புரட்ட வேண்டும் என்று சிந்திக்கிறாயா? குப்பை மேட்டில் முளைத்த காளான போல் சிதறப்போகிறது உன்னுடைய சிந்தனை பீடம். கற்பின் கலங்கர விளக்கமே, காதலின் பொது காஞ்சியமே, பாரியே சாகும் அன்ன பச்சு போல் நீ ஆரியே சாக வேண்டும். ஆடு.

காலால் இட்டதை தலையால் செய்து வந்த காதலன் இப்படி பேசுகிறானே என்று ஆச்சரியப்படுகிறாயா? ஊராரின் பேச்சை உதறித்தள்ளி உன் பொருட்டு வீடு வாசல் வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் துறந்து உன் சந்தோஷ வாழ்வுக்காக சட்டத்தின் வரம்பையும் மீறி பணம் தேடிக் கொண்டு வந்த நாயகனாய் இப்படி பேசுகிறான் என்று சிந்திக்கின்றாயா?

0: நான் வந்து புஷ்பா ஐயன் பெருமாள்.
1: புஷ்பா எங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: சிங்கத்தனி வந்து அழைக்கிறேன்.
1: ஓ சொல்லுங்கம்மா, என்ன பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
0: இது வந்து என் கணவருக்காக ஒரு விரும்பின பாடலு. அந்த நீலவானம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா, ஓ லிட்டில் ஃப்ளவர் அப்படி ஒரு பாட்டு வருங்கிறீங்களா?
1: ஆமா, ஓ லிட்டில் ஃப்ளவர்.
0: அந்த பாட்டு கேட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. எங்க ஹஸ்பண்ட் பேரு தர்மராஜா, அவருக்காக பாடல் பாட முடியுங்களா?
1: கண்டிப்பாங்க, கணவருக்காகன்னு சொல்லிட்டீங்க, அவர் காத்துட்டு இருப்பாருல்ல, எப்படி வழங்காம இருக்க முடியும்?
0: காத்துக்கிட்டு இருக்காரு, ரேடியோ மணிக்கு உட்காந்து இருக்காரு, காத்துக்கிட்டு இருக்காருப்பா.
1: அந்த அளவுக்கு ஒரு அன்பு வானொலி மேல உங்களுக்கு இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. சொல்லுங்க அவர்கிட்ட, சரியா?
0: ஓகே ஓகே, தேங்க்ஸ், நன்றி நன்றி.

0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஓகே, நான் யமுனா பூச்சோங்கிலிருந்து பேசுறேன்.
0: யமுனா, சொல்லுங்க. யமுனா, என்ன பாடல் யாருக்கா கேட்க போறீங்க?
1: ஓகே, அம்மா காலி. அம்மாவுக்கு நாளைக்கு 81வது பிறந்த நாள். ஓகே, அவங்க விருப்ப பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
0: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அம்மாவுக்கு 81 வயது பிறந்த நாள். வாழ்த்துற வயசு இல்ல, இருந்தாலும் மனமார்ந்த வாழ்த்த மினலஃபம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அவங்க.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.
0: அம்மாவுக்காக அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கீங்கல்ல, அவங்க பேரை சொல்லி ஒரு பாடல் கேக்குறது, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்பதிர்ச்சி, பெரிய பரிசா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: என் பேர் சாந்தி, சிரம்பான்ல இருந்து அழைக்கிறோம். தங்கச்சிக்கு பிறந்த நாள்.
1: தங்கச்சிக்கு பிறந்த நாள். தங்கச்சி பேர் என்னது?
0: காந்திமதி.
1: காந்திமதி எங்க இருக்காங்க?
0: குளுவாங்கல இருக்காங்க.
1: குளுவாங்கல இருக்காங்க. இங்கிருந்து அன்பு பரிசா அங்க அனுப்பி வைக்கிறீங்க தங்கச்சிக்கு?
0: ஆமா, இன்னைக்கு என் மருமகனுக்கு பிறந்த நாள்.
1: மருமகன் பேரை சொல்லி கோச்சிக்க மாட்டாரா?
0: புவனேசன்.
1: புவனேசன், சரி. ரெண்டு பேருக்கும் சேர்த்து என்ன பாடல் கேட்கலான்னு இருக்கீங்க?
0: 100 ஆண்டு காலம் வாழ்க, அந்த பாடல் போடுங்க.
1: சரி, கண்டிப்பாங்க. வந்துகிட்டே இருக்கு வாழ்த்து பாடல். கேட்கலாம்.
0: நன்றி. அடிச்சுக்கிட்டே இருந்த ரொம்ப நாளாச்சு எனக்கு கிடைச்சு.
1: இப்போ கிடைச்சிருச்சு இல்ல?
0: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
1: கேட்டுட்டு நிம்மதியா தூங்கணும். சரியா?
0: சரி சரி.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: குமார் பச்சையப்பன் பேசுறேன் சார்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பாடல் யாருக்காக கேட்கலாம் நினைச்சிருக்கீங்க?
0: எனக்கு நான் வந்து இப்ப எங்க அம்மாவுக்காக ஒரு பாட்டு கேட்கலாம் இருக்கேன் சார்.
1: என்ன பாடல்?
0: மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரம்.
1: சரி, அம்மா பேர் என்னது?
0: அவங்க செல்லம். செல்லம்
1: செல்லம் செல்லம் அம்மாவுக்காக இந்த பாடல் செல்லமா நீங்க கேட்டிருக்கீங்க, வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
0: ஓகே, நன்றி.

0: நானு சண்முகம் சார், என் பேர் சண்முகம், காவல்துறை. சோ என் காவல்துறை நண்பர்களுக்கும் எனக்கு வந்து எம்ஜிஆர் பாட்டு வருது சார். எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும்
1: காவல்துறை நண்பர்களுக்காக அதை கேட்டிருக்கீங்க. ஒரு காவல் அதிகாரிட்ட பேசுனதுல மகிழ்ச்சி. நன்றி சார் அழைத்ததற்கு.
0: நன்றி சார், வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. ஏதாவது உணவு இருக்கிறதா என்று தன் மனைவி

0: உமர் தென்படுகிறார். பாதி வழியிலேயே உமர் ரலியல்லாஹு தாலானு அவர்கள் எதிரே வருகிறார்கள். என்ன இந்த பக்கம் என்று காரணம் கேட்கிறார் அபுபக்கர் சித்தீக். எனது வீட்டிலே தண்ணீரை தவிர உண்பதற்கு எதுவும் இல்லை, எனவே உங்களை பார்க்கத்தான் வந்தேன், நீங்கள் எங்கே செல்கிறீர் என்று காரணம் கேட்கிறார் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள், நண்பரே, உமக்கு என்ன நிலைமையோ அதேதான் என் வீட்டிலும், எனவே நான் உங்களை பார்க்க வரலாம் என்று புறப்பட்டு வந்தேன் என்று காரணம் சொன்னார். பரவாயில்லை, நாம் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று பார்க்கலாம் என்று நபிகளாரின் வீட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிலே தென்படுகிறார்கள். அருமை தோழர்களின் நிலை அறிந்து வேதனையோடு தனது வீட்டின் நிலைமையும் இப்படித்தான் என்று எடுத்துச் சொன்னார்கள். என்ன செய்வது, உணவுக்கு ஏதாவது வழி செய்ய வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது அபு அய்யூபுல் அன்சாரி என்கிற அன்சாரி தோழரின் வீட்டிற்கு செல்லலாம் என்று மூவரும் முடிவெடுத்து செல்கிறார்கள். மூவரையும் பார்த்த சந்தோஷத்தில் நபித்தோழர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தாலானு அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று தனது இல்லத்திலே அமர வைத்து அவர்களுக்கு பேரிச்சம் பழங்களை கொடுத்து பரிமாறுகிறார்கள். கொஞ்சம் பேரிச்சம் பழங்களை சாப்பிட்ட பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர் அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களை அழைத்து இவற்றில் கொஞ்சம் நான் எடுத்து வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். அதை கேட்ட நபித்தோழர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, என்னிடத்திலே தாங்கள் இப்படியெல்லாம் கேட்கலாமா? இந்த பழங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானவை, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் போதும், காரணம் என் அருமை மகளார் ஃபாத்திமா கடந்த 3 நாட்களாக எதுவுமே சாப்பிடவில்லை என்று காரணம் சொன்னார்கள். இதை கேட்ட மாத்திரத்திலே அந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு பணியாளரை அழைத்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு பேரித்தம் பழங்களை நிறைய கொடுத்து அனுப்பினார்கள். உலகம் போற்றுகின்ற உன்னத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் நெருக்கமான தோழர் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தாலானு அவர்கள், அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தாலானு அவர்கள், இப்படி எல்லா நபித்தோழர்களும் ஏழ்மையோடுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அன்சாரி தோழர்களையும் மக்கா முஹாஜிர்களையும் ஹிஜ்ரத் பயணத்திற்கு பின்னால் பணக்காரர்களாக மாற்றியிருக்கிறார்கள். தோழர்களெல்லாம் பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வழி நடத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹலீஃபாக்களும் சொந்த வாழ்க்கையில் மிகவும் பரமே ஏழையாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் அவர்களை தேடி வந்தபோதும், 2 ஓடை நிறைய ஆட்டு மந்தைகளும் ஒட்டகைகளும் இருந்தபோதிலும் கூட அதை அப்படியே தர்மம் செய்கின்ற தயால குணம் கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கையில் நாம் எப்போதுமே வசதியாக இருந்துவிட முடியாது. ஒரு நேரத்திலே நமக்கும் கஷ்டம் வரும், ஏழ்மை வரும், வறுமை வரும், நோய் வரும். அப்படி வருகிற போதெல்லாம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமது வாழ்க்கையிலே எல்லா விதமான சர்வ பாக்கியங்களையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடை விடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னல் FM உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

கூட்டு போதானே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த 1 ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் சைனி பேசுகிறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்தில் நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: நினைவுகளுக்காக
2: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
2: புரிஞ்சுக்கிட்டேன்.
0: நீ நல்ல ஃபேம். இளமை, புதுமை, இனிமை.

ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.
2: King Khan, yo, honey singer.

0: ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

விழிக்க துணை திருவெண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பெண்ணிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பேரரசி ராஜா ஜரி சோஃபியா சிறப்பு அலுவல் பயணமாக உஸ்பெகிஸ்தான் தாஸ்கன் சென்றடைந்துள்ளார். 5ஆம் நாள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள மாநாட்டில் இஸ்லாமிய நாகரிகத்தில் அறிவியல் மரபுகள், வளங்கள், ஆற்றல், சவால்கள் எனும் தலைப்பில் அவர் உரையாற்றவிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மஜ்லிஸ் அமானா ராயட் அமாராவின் நுட்ப தொழிற்கல்வி திபெத் பட்டதாரிகளில் 98% வேலை சந்தைக்குள் நுழைந்துள்ளனர். அஃது அத்தொழிற்கல்வி வேலைச்சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளதை புலப்படுத்துவதாக துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்துள்ளார். அங்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் மிகவும் பொருத்தமானதாகவும் தற்கால சூழலுக்கு ஏற்ற வகையிலும் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவை விரிவுபடுத்தும் நோக்கில் 2017 சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள சீராக்கம் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த April 23 நிறைவடைந்த நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி காலை 8:00 வாக்குகள் எண்ணப்படும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலை 11 முதல் முன்னிலை நிலவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிடமிருந்து 2 போர் விமான படை பிரிவுகளை வாங்குவதற்காக பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. இது இஸ்ரேலின் வான் மேலாதிக்கத்தை வலுப்படுத்தும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு கூறினார். விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக். டாட்டன்ஹாம் 2-1 என்ற கோல்களில் எஸ்டன் விலாவை வென்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து பிரீமியர் லீக் பட்டியலில் இருந்து வெளியேறும் வாய்ப்பை அது குறைத்துக் கொண்டுள்ளது. எனினும் இறுதி 3 குழுக்களின் வரிசையில் அது இடம்பெற்றுள்ளது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ன்மவுத் 3 சுழியம் என கிறிஸ்டல் பேலஸை தோற்கடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.
2: ஐயுஹன்னாஸு இன்னா ஖லக்னாகும் இன்

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மின்னலஃபம் நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இன்றைய உலகில் மனிதன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற ரீதியில் தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றான். பெரும் பெரும் பாவங்களில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதனிடம் பாவம் புகாமல் நன்மை துளிர்க்க தக்குவா எனும் இறையச்சம் அவசியமாகும். தக்குவா என்பது இறை கட்டளைகளை ஏற்று நடந்து, இறை விளக்கல்களை விலகி நடந்து, அதன் மூலம் இறை தண்டனையை தவிர்ந்திடவும் இறை வெகுமதிகளை பெற்றிடவும் முயற்சிப்பதாகும். இன்று மனிதர்களிடம் தீமைகள் பெருகி மனிதனின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது இறையச்சமின்மைதான். இதனால்தான் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று நாம் நிச்சயமாக உபதேசித்துள்ளோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதாக அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன், நிச்சயமாக அது காரியங்கள் அனைத்திற்கும் தலையானது. உடம்பிற்கு தலை அவசியமாக இருப்பது போல நமது அனைத்து செயல்பாட்டிற்கும் இறையச்சம் அது முக்கியமானது என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள்.

0: நேயர்களே, அறிஞர் அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இரையச்சம் உள்ளவன் பேசினால் அல்லாஹுவிற்காக பேசுவான். ஏதேனும் நல்லறங்கள் அமல் செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டியே அமல் செய்வான். அறிவின் தலைவாசல் அலி ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையாக அல்லாஹுவை அஞ்சுவதும் திருமறையை கொண்டு அமல் செய்வதும் மறுமை பயணத்திற்காக தயாராகுவதும் குறைவானதை கொண்டு பொருந்திக் கொள்வதும் இதுவே இரையச்சமாகும் என்று ஹசரத் அலி ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இரையச்சத்தால் புகழும் வாழ்த்தும் கிடைக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியுடன் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே காரியங்களில் உறுதியானதில் நின்றும் உள்ளதாகும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இரையச்சத்தால் எதிரிகளை விட்டும் பாதுகாப்பு உண்டாகும். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியுடன் இருப்பீர்களாக. எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்திட முடியாது என்று தக்வா உடையவர்களை பற்றி இறைவன் இப்படி உபதேசித்து குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
1: கருவுக்குள் என

நேயர்களே, மேலும் இறையச்சத்தை பற்றி இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, வயின் தஸ்பிரு வத்தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் இரையச்சமுடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சி பலனற்று போய்விடும் என்று இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இரையச்சத்தால் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். அல்லாஹுவின் மீது எவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடனும், எவர்கள் தன் செயல்களை அழகாக்கி வைக்கின்றார்களோ அவர்களுடனும் அல்லாஹு இருக்கின்றான். இரையச்சத்தால் துன்பங்களிலிருந்து வெற்றியும் ஹலாலான ரிசுக்கு உணவும் கிடைக்கின்றது. இரையச்சத்தால் அனைத்து அமல்களும் சீராகும். மூமீன்களே, அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக்கி வைப்பான். இரையச்சத்தால் பாவம் மன்னிக்கப்படும். இரையச்சத்தால் அல்லாஹுவின் பிரியம் கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்கின்றான். எனவே தக்வா என்னும் இறையச்சத்தை பற்றி இறை வேதமும் நபி மொழியும் தெளிவாக எடுத்து கூறிய வண்ணம் நம் முன்னோர்கள் கடைபிடித்து வாழ்ந்ததால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடினார்கள். நாமும் இறையச்ச பாட்கையில் நாளும் நடந்து ஈருலகிலும் சிறப்போமாக. அல்லாஹ் கிருபை செய்வானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது தெய்வீகன் மோகன் கூட இன்றைய காலை பொழுது இனிதே தொடங்கி இருக்கின்றது.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் தெய்வீகன். இனியதொரு பொழுது நீங்க சொன்ன மாதிரி பிறந்திருக்கு. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல விடுமுறையில இருந்துட்டு இன்றைக்கு திங்கட்கிழமை ஹையா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்க போகும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: தெரியல எத்தனை பேர் ஹையான்னு வந்தாங்களா, ஐயோ வர்றாங்களா, எப்படி இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துறது எங்களுடைய பொறுப்பு. காலை 10 மணி வரைக்கும் வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள். கென்யா நாட்டைச் சேர்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறாரு. அண்மையில் நடந்து முடிந்த லண்டன் மாரத்தான் போட்டியில வந்துட்டு பொதுவாகவே எல்லாரும் வந்து 2 மணி நேரத்தை தாண்டிதான் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. ஆனால் இவர் பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு உலக சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு. 2 மணி நேரத்திற்குள்ள அந்த மாரத்தான் போட்டியை முடிச்சிருக்கிறாரு.
1: ஏன் அப்படின்னா இவருடைய பயிற்றுனர் பாத்தீங்கன்னா சொன்ன அந்த வாசகம் தான் இவருக்கு பெரிய ஒரு ஈர்ப்பா இருந்திருக்கு. ஓடுவது என்பது உன் திறமை மட்டுமல்ல, உன் எதிர்காலம், அதாவது வாழ்க்கையின் நினைச்சு நீ ஓடு, அது உன்னோட எதிர்காலமா இருக்கு அப்படின்னு பாக்குறதுனால அவரு அவருடைய முழு திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா.
0: ஏன் செபாஸ்டியன் இப்படி ஓடுறீங்க மின்னல் மாதிரின்னு கேட்டதுக்கு இதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. என் எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, யாரும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் புதிய சாதனையை படைத்த அந்த செபாஸ்டியன் வந்து நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கலாம். வாழ்க்கையில ஏதாவது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க பலன் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க எதையோ செதுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில போயிட்டே இருங்க.
1: அதை இன்னைக்கே செதுக்குங்க.
0: திங்கட்கிழமையில் நாம் சந்திக்கின்றோம்.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ்கே துரை.
1: அன்றாடம் நம்ம நிறைய நேரம் உட்கார்ந்து தான் இருக்கோம், வேலை இடத்துல, வாகனத்திலையும், வீட்டிலையும். இப்படி ரொம்ப உட்கார்ந்து இருக்கிறனால இடுப்பு பகுதி ரொம்ப பாதிப்படையுது. அதுதான் நமக்கு இடுப்பு வலி மற்றும் எதிர்காலத்துல மற்ற பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும். இன்னைக்கு இதை சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி செய்யலாம். எழுந்து நேரா நின்றுக்குங்க, கையை இரண்டையும் இடுப்பு பகுதியில வச்சுக்குங்க. ஒரு சக்கரம் சுத்துவது போல 10 தடவை இடுப்பை வலது பக்கமும் 10 தடவை இடுப்பை இடது பக்கமும் சுத்துங்க. வேகமா செய்ய தேவையில்லை, மெதுவா செய்தாலே வந்து போதும். இந்த எளிமையான பயிற்சி நம்ம இடுப்பு பகுதிக்கு ஒரு அசைவை கொடுக்கும், வலி எதுவும் வராமையும் தடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க மணி 6:40 அயலான் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் அது.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கும் செய்திகளை பார்க்க போற தொடக்கமா மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன?
0: 2025 ஆண்டுக்கான SPM தேர்வு தாள் மதிப்பீடு குறித்து புகார்களை தொடர்ந்து நன்னெறி பாடத்தை மறு ஆய்வு செய்து மேம்படுத்துமாறு கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிதை உத்தரவிட்டிருக்கின்றார். இது குறித்த விவரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றது.
1: மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, மலேசியாவில் உணவு விநியோகம் தொடர்ந்து சீராகவே இருக்கிறது. ஆயினும் அடுத்த சில மாதங்களில் அவற்றின் விலை உயரக்கூடும் என்று விவசாயம் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு நேற்று கூறியிருக்கின்றார்.
0: அடுத்தபடியாக சிங்கப்பூரின் மூத்த அமைச்சர் லீ சியன் லோங் அவர் வந்து பஹாங் மற்றும் திரங்கானுவுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்கின்றார். May 4 இன்று முதல் May 8 வரைக்கும் இந்த பயணம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, நாட்டில் மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்கள் பற்றாக்குறை பிரச்சனையை ஆய்வு செய்ததற்காகவே சுகாதார அமைச்சு வந்து இடையிலான ஒரு சிறப்பு பணிக்குழுவை வந்து சுகாதார அமைச்சு செய்ய போறாங்க. இதுல என்னன்னா, நிறைய அமைச்சுகள் இதுல ஒன்றிணைந்து இதற்கான முன்னெடுப்பை எடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க.
0: இன்னும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நண்பர் ஒருத்தருட்டு பேசிட்டு இருந்த போது,
1: சரி,
0: அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில எழுந்திருச்சு நம்ம எல்லாம் பரபரப்பா அடுத்து வேலைக்கு ஓடுறத பத்தி தான் யோசிப்போம். இவர் வந்து ஒரு 10 எழுந்திருச்சு உட்கார்ந்து அவர் படுக்கையில இந்த வேலைகள் எல்லாம் செய்வாராம். ஏன் அப்படின்னா, ஒரு 10 எனக்கு நான் எடுத்துக்குவேன் காலையிலேயே. நான் சொன்னேன், 10 கூட நேரம் இருக்காது, 6 புறப்பட்டு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சரியா அதுக்கு முன்னுக்கு எழுந்திருச்சு ஓடுறதுல
1: அலாரம் அடிச்சமா எழுந்துமா தானே இருப்போம்.
0: சில நேரத்தில் அலாரத்தை ஸ்னூஸ்ல வச்சுட்டாவது தூங்குவோம்.
1: ஆமா,
0: ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு 10 எனக்கு நேரம் எல்லாம் சரியா இருக்கும். இந்த மாதிரி சில பேர் பண்றாங்க, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுச்சு, நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னு.
1: அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களாங்க? அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில படுக்கை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து ஆரமர்ந்த யோசித்து இந்த மாதிரி கொஞ்சம் பழக்க முடிவுரா நீங்க?
0: என்ன யோசிப்பாங்க அந்த நேரத்துல? நம்மளா இருந்தா யோசிக்கவே நேரம் இருக்காது, ஓடணும்ன்றது மட்டும் தான் யோசிப்போம்.
1: பணியாகன்ற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இருக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா, நீங்க அழைத்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: இன்ஸ்டாகிராம் இருக்கு @mnlfm_malaysia. அங்கேயும் வந்து சொல்லலாம். நிதானமா ஒரு 10 இருந்துட்டு தாங்க நாங்க இங்க நாளையே தொடங்குவோம். வாங்க வேல் படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.
1: இது வணக்கம் மின்னல்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். சின்ன விதை பார்க்கும் போது ரொம்ப சிறியதாக, கையில் எடுத்தால் கூட தெரியாத அளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள யாரும் கண்கொள்ளாத ஒரு பெரிய வாழ்க்கை மறைந்திருக்கும். அதே போல ஒரு சின்ன விதைய ஒரு சின்ன பையன் ஒரு நாள் மண்ணில நன்றாக நடுறான். அவனுக்கு அது வெறும் விதை அல்ல, ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் இது பெரிய மரமாக மாறும் என்ற உறுதி. யாரும் அதற்கு அதிகமாக கவனம் செலுத்தவில்லை. சில பேர் சிரித்தார்கள், இதுல என்ன வரும் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த பையன் மட்டும் அமைதியாக இருந்தான். மலை வந்தது, வெயில் அடித்தது, காற்றும் வீசியது, பூமியின் மேல் பல மாற்றங்கள் நடந்தாலும் மண்ணுக்குள்ள இருந்த அந்த சிறு விதை அமைதியாக தனது பயணத்தை தொடங்கியது. வெளியில் எதுவும் தெரியவில்லை, ஆனால் உள்ளே ஒரு ஜீவன் உருவாகி கொண்டிருந்தது. அந்த பையன் தினம் தினம் வந்தான், தண்ணீர் ஊற்றினான், மண்ணை தொட்டு பார்த்தான். சில நாள் அவன் பேசாமல் கூட இருந்தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. இது வளரும் என்ற ஒரு மௌன உறுதி அவன் உள்ளத்தில் இருந்தது. பின்பு ஒரு நாள் மண்ணை பிளந்து ஒரு சிறு பச்சை முளை மெதுவாக வெளியில தலை காட்டியது. அது ரொம்ப மென்மையாக ஆனால் உறுதியாக இருந்தது. அந்த பையன் கண்ணில் ஆனந்தம் பெருகியது. நாள் கடக்க கடக்க அந்த சிறு முளை வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறியது. இப்போ அது வெறும் மரம் அல்ல. இன்று அந்த மரத்தின் கீழ் பல பேர் அமர்ந்து இருக்கிறார்கள். இன்று பெரிய மரமாக தெரியும் இது ஒரு காலத்தில் யாரும் பார்க்காத சிறு விதைதான். அதே போலதான் நம் வாழ்க்கையும். சிறியதாக தொடங்கும் முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். யாரும் பார்க்காத போது, யாரும் பாராட்டாத போது, அந்த நேரத்துல இருக்கும் நம்பிக்கை தான் ஒரு நாள் எல்லோரும் பார்க்கும் சாதனையாக மாறும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாழை.
1: நெஞ்சமுண்டு நேர்மை என்று டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கோம்.
2: பொதுவாகவே நீங்க காலையில எழுந்துக்கும் போது படுக்கையில கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வேலையை தொடங்குவீங்களா அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டிருந்தோம்.
1: பூங்கோதை வந்திருக்காங்க.
3: பத்து நிமிஷம் உட்காந்து தியான மாதிரி செய்வேன் மனசுக்குள்ள, செஞ்சிட்ட பிறகுதான் அப்புறம் போய் தான் குளிச்சுட்டு வந்து.
1: நாங்களாம் இப்ப அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னா 5 மணிக்கு எழுந்திருப்போம், அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் இழுக்கும் அந்த மாதிரி தான் போவோம். அப்ப நீங்க முன்கூட்டியே வச்சிருவீங்களோ, 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னா ஒரு 4:30 வச்சிருவீங்களோ?
3: அலாரமே வைக்க மாட்டேன், தலைவாணி கிட்ட சொல்லிக்குவேன், எழுப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி கரெக்டா 4:50 to 4:10 எழுந்திருச்சிருவேன்.
1: சரி, உங்க எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிக்கும்?
3: எனக்கு வந்து 7:30 நான் போயிருந்தோம், ஆனா அதுக்குமே நான் ரெடி ஆயிருவேன். அவன் முதலே சொல்லிட்டாரு, ஓ நீங்க தான் சீக்கிரமா நிக்கிற ஆளு அப்படின்னு.
1: ஆனா 10 நிமிஷம் வந்து கட்டில உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு?
3: இருக்கு இருக்கு, ஏன்னா அந்த நேரம் நான் ஒதுக்கிருக்கேன். எப்பவுமே அந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன்.
1: பாருங்க மோகன், அவனால முடியுது அந்த மாதிரி.
2: அந்த மாதிரி முடியணும் அப்படின்னா ஆய்வுகளும் சொல்லுது, அதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க தெய்வீக. காலையில எழுந்துட்டோன ஒரு 5 இல்ல 10 நிமிடம் அமர்ந்துட்டு தான் நம்ம வேலையை தொடங்கணுமா, அப்பதான் நம்ம மனநிலையை கொஞ்சம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்றாங்க.
1: அமர்றதுக்கு நேரம் இல்லைன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வாங்க பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நுட்ப தொழிற்கல்வி தீவேட்ட வேலை சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மலாக்கா ஜோஹர் மாநில தேர்தல் குறித்த முடிவு மாநில ஆட்சியாளர்களின் ஒப்புதலை பொறுத்து அமையும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பேரரசி ராஜாசரி சோஃபியா சிறப்பு அலுவல் பயணமாக உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் சென்றடைந்துள்ளார். உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மணி 3:10 தாஷ்கண்ட் பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைந்த ராஜாசரி சோஃபியாவை உஸ்பெகிஸ்தான் கல்வி அமைச்சர் எசக்சோன் கரிமோவா, வெளியுறவு துணை அமைச்சர் உஸ்மானோவ் பாபர் மசுடோவிச், உஸ்பெகிஸ்தானுக்கான மலேசிய தூதர் இல்ஹாம் துவாஸ் இலியாஸ் ஆகியோர் வரவேற்றதாக சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்படி முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 5 நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள மாநாட்டில் இஸ்லாமிய நாகரிகத்தில் அறிவியல் மரபுகள், வளங்கள், ஆற்றல், சவால்கள் எனும் தலைப்பில் ராஜாசரி சோஃபியா உரையாற்றவிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2035 பூமி புத்ரா உருமாற்ற திட்டம் புத்ரா 35 பூமி புத்ராக்களின் பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவதில் நெறிமுறையை உறுதி செய்யும் தேசிய கொள்கையாக விளங்குகிறது. மேலும் தேசிய பொருளாதார சூழலில் அவர்கள் நேர்மையாக போட்டியிடுவதை உறுதிப்படுத்தும் என்றும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அத்துடன் தேசிய பொருளாதாரத்தில் பூமி புத்ராக்கள் சமமான தளத்தில் போட்டியிட வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். புத்ரா 35 பூமி புத்ராக்களை வலுப்படுத்தும் செயல் திட்டத்தை அனைத்து நிலைகளிலும் திறம்பட செயல்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் விரிவான கடப்பாடாக உள்ளதென்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மடானி அரசாங்கத்தின் கீழ் பூமி புத்ரா செயல் திட்டம் இன்னும் உறுதியாகவும் துணிச்சலுடனும் செயல்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். கல்வி மேம்பாடு, தொழில் முனைவு போன்ற முன்னெடுப்புகள் மூலம் அது வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். மடானி அரசாங்கம் பூமி புத்ராக்களின் நலன்களை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். மஜ்லிஸ் அமானா ராயாட் மாராவின் நுட்ப தொழிற்கல்வி தீவேட் பட்டதாரிகளில் 98 விழுக்காட்டினர் வேலை சந்தைக்குள் நுழைந்துள்ளனர். அஃது அத்தொழிற்கல்வி வேலை சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளதை புலப்படுத்துவதாக துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது சயீத் அமீடி தெரிவித்துள்ளார். அங்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் மிகவும் பொருத்தமானதாகவும் தற்கால சூழலுக்கு ஏற்ற வகையிலும் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்கால பொருளாதார தேவைகளுக்கேற்ப பயிற்சி தரங்களை வலியுறுத்தி தீவேட் மாராவின் மறு பெயரிடல் மூலம் திறன் கல்வியில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவால் அந்த அடைவு நிலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டின் 16வது பொதுத் தேர்தலும் மலாக்கா

0: ஜோஹர் மாநில தேர்தல்களும் ஒரு சேர நடைபெறுமா என்பது குறித்த முடிவு தற்போதைய அரசியல் சூழலையும் மாநில ஆட்சியாளர்களின் ஒப்புதலையும் பொறுத்து அமையும் என தத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் தெரிவித்துள்ளார். மலாக்கா ஜோஹர் மாநில அரசின் பதவிக்காலம் விரைவில் முடிவடையவிருக்கும் வேளை அந்தந்த மாநில ஆட்சியாளர்களின் முடிவை பொறுத்தே தேர்தலை நிர்ணயிக்க இயலும். குறிப்பாக மாநில முதலமைச்சர் மந்திரி பசார் ஆகியோரின் ஆலோசனையின் அடிப்படையில் அதற்கான முடிவு எட்டப்படும் என புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான தத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் விளக்கமளித்தார். மாநில தேர்தல்களை தனித்தனியாக தேர்தல் ஆணையம் ஏற்று நடத்துவது நிதி செலவை அதிகரிக்கக்கூடும். அதனை ஒரு சேர நடத்தும் போது செலவுகளை சிக்கனப்படுத்தும் என வரிசா நேஷனல் தலைவருமான அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் 2017 சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள சீராக்கம் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிங்கப்பூருக்கு வேலைக்காக சென்று வருபவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் மட்டும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்ற மலேசியர்களில் 54 பேர் விபத்துகளினால் உயிரிழந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 480,000 மலேசியர்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23 நாள் நிறைவடைந்த நிலையில் 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி காலை மணி 8 வாக்குகள் எண்ணப்படும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலை 11 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்படி முடிவுகள் மாலை முதல் நள்ளிரவு வரை கட்டங்கட்டமாக வெளியாகலாம் என தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளனர். வாக்கு எண்ணும் பணிகளில் 15,000 மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 17th சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 5.73 மில்லியன் வாக்காளர்களில் 4.88 மில்லியன் பேர் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் 85.1% விழுக்காடு வாக்குப்பதிவு பதிவாகி புதிய சாதனை பதிவாகியுள்ளது. ஈரான் ஓர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுடன் தனது அணுவாயுத திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஜெர்மன் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராச்சியுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது தாம் இவ்வாறு வலியுறுத்தியதாக ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் ஜொஹானன் வடபோல் கூறினார். மேற்காசிய நெருக்கடிக்கு அரசு தந்திர வழியில் தீர்வு காண முடியும் என பெர்லின் நம்புகிறது. அந்த இலக்கை நோக்கி பல முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா ஈரானும் இரண்டாம் கட்ட அமைதி பேச்சு நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். முதல் சுற்றில் இரு தரப்புகளும் சுமூகமான தீர்வை எட்ட தவறின. சவுதி அரேபியா, ரஷ்யா மேலும் 5 ஒபேக் பிளஸ் நாடுகள் அவற்றின் எண்ணெய் உற்பத்தியை நேற்று அதிகரித்தன. ஒபேக்கிலிருந்து விலகுவதாக ஐக்கிய அரபு சிற்றரசு அறிவித்த பின்னர் அந்த கூட்டமைப்பு இவ்வாறு கூறியது. உலக சந்தையில் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதை ஆதரிக்கும் வகையில் அந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதன் வழி ஜூன் மாதத்திற்கான தங்கள் மொத்த உற்பத்தி ஒதுக்கீட்டில் தினசரி 188,000 பீப்பாய்கள் இணைத்துக் கொள்ளப்படும் என ஒபேக் பிளஸ் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒபெக் பிளஸ் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் அறிவித்த தினசரி 206,000 பீப்பாய் அதிகரிப்புக்கு இணையாக இந்த 188,000 பீப்பாய் அதிகரிப்பை எண்ணெய் சந்தை ஆய்வாளர்கள் பரவலாக எதிர்பார்த்திருந்தனர். அமெரிக்காவிடமிருந்து இரண்டு போர் விமான படை பிரிவுகளை வாங்குவதற்காக பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. இது இஸ்ரேலின் வான் மேலாதிக்கத்தை வலுப்படுத்தும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவு கூறினார். இந்த கொள்முதலில் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்திடமிருந்து F-35 பல்நோக்கு மறைமுக தாக்குதல் போர் விமானங்களின் படைப்பிரிவும் போயிங் நிறுவனத்திடமிருந்து F-15 போர் விமானங்களின் மற்றொரு படைப்பிரிவும் அடங்கும் என்று இஸ்ரேலின் தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. F-35 மற்றும் F-151A விமானங்களின் கொள்முதல் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என நம்பப்படுகிறது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். மான்செஸ்டர் யுனைடெட் ஐரோப்பிய வெற்றியாளர் லீக்கிற்கு தகுதி பெறுவதை உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளது. லிவர்பூலை 3-2 என்ற கோல்களில் வென்றதைத் தொடர்ந்து மொத்தம் 64 புள்ளிகளுடன் பட்டியலில் 3 இடத்தை அது வலுப்படுத்திக் கொண்டது. டோட்டனம் 2-1 என்ற கோல்களில் அஸ்டன் வில்லாவை வென்றது. அந்த வெற்றியைத் தொடர்ந்து பிரீமியர் லீக் பட்டியலிலிருந்து வெளியேறும் வாய்ப்பை அது குறைத்துக் கொண்டுள்ளது. எனினும் இறுதி 3 குழுக்களின் வரிசையில் அது இடம்பெற்றுள்ளது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ன்மவுத் 3-0 என கிறிஸ்டல் பேலஸை தோற்கடித்தது. நுட்ப தொழிற்கல்வி தீபேட் வேலை சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மலாக்கா ஜோஹர் மாநில தேர்தல் குறித்த முடிவு மாநில ஆட்சியாளர்களின் ஒப்புதலை பொறுத்து அமையும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2010 ஆண்டு இன்றைய நாளில் மலையா பல்கலைக்கழக மருத்துவ மையம் PPUM அறுவை சிகிச்சையற்ற இதய சிகிச்சையை வழங்கிய மலேசியாவின் முதல் மருத்துவமனையாக வரலாறு படைத்தது. இந்த சிகிச்சை ESMR என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட கால இதய நோயால் பாதிக்கப்பட்ட மசன்குச்சி ஒத்மானுக்கு இந்த சிகிச்சை வழங்கப்பட்டது. அவரது இதயத்தின் 3 இரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தது. இதய அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் இருந்த அவருக்கு இந்த புதிய சிகிச்சை முறை புதிய நம்பிக்கையை அளித்தது. இந்த சிகிச்சை 90 குறைவான நேரத்தில் மருத்துவர் குழுவால் மேற்கொள்ளப்பட்டது. ஜெர்மனியின் டுய்ஸ்பெக் எசன் பல்கலைக்கழக மருத்துவ நிபுணர் டாக்டர் அலெக்சாண்டர் லிண்டின் ஆலோசனையும் பெறப்பட்டது. இந்த சிகிச்சை முறையின் கீழ் நோயாளி மொத்தம் 9 சிகிச்சை பெற வேண்டும். வாரத்திற்கு 3 என சிகிச்சை அளிக்கப்படும்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன், உங்க கூட பேசிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
1: திரைப்படங்கள்ல நம்ம பொதுவாவே இந்த ஒரு வசனம் பார்ப்போம், இருக்கிற இடம் தெரியாம இருந்திருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா.
0: சில பேருக்கு அந்த மாதிரி வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கப்பா எங்க போனீங்க, உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டா அவங்க வந்து இல்ல நம்ம அப்படியே பாத்துக்கோ நம்ம வாழ்க்கை, ஏன் வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஒரு சிலருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
1: எங்க போறாங்க, எங்க வராங்க,
0: எல்லாத்தையும் வந்து சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஆனா இன்னும் ஒரு தரப்பு வந்து அதெல்லாம் வேண்டாம், எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், அமைதியாவே இருந்துக்கிறோம். இதுக்கு ஆங்கிலத்துல பெயர் அல்லது பொருள் தேடி பார்க்கும் போது லோகி நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்களே.
1: அந்த மாதிரி லோகி நபர்கள் நீங்களா கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். இவங்க இருக்கிறது பெருசா வெளி காட்டிக்க மாட்டாங்க, எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க. அதாவது மக்கள்கிட்ட ஏன் தெரியப்படுத்தணும், என் வாழ்க்கை நான் வாழ்றப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இன்றைக்கு அழைத்து மின்னலோடு பேச போறீங்க.
0: நீங்க அவங்கள தேடி போனீங்கன்னா உங்கள்ட்ட பேசுவாங்க, வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இங்க போறேன், அதை பண்றேன், அதை சாதிச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்களை சுத்தி யாராவது இருந்தா கூப்பிடுங்க, இல்ல நீங்க கூட அது வந்து அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா. உங்ககிட்ட தான் நாங்க பேசுறதுக்காக வணக்கம் இன்னல காத்துட்டு இருக்கோம்.
1: பொதுவா பெருசா தங்களை விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க,
0: விளம்பரப்படுத்த
1: ஆமா அந்த அளவுக்கு இருப்பாங்க. சொல்லுங்க கதை சொல்லுங்க கேக்க அவ்வளவு காத்துட்டு இருக்கோம். சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: சத்யபிரகாஷ் சின்மாய் பாடிய எசக்காத்தா பாட்டு வந்துகிட்டு இருக்கு.
1: இது வணக்கம் மின்னல்.

0: பணியிட சுகாதார பாதுகாப்பு மையம் நயோஷின் துணை தலைவர் மணிவண்ணன்.
1: பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் வேலை இடத்தில் செய்யும் இடத்துல வந்து முக்கியமாக வந்து சேஃப்டி கான்சர்ன் இருக்கணும். வேலை இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறுவனத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்கு, அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் பின்பற்ற வேண்டும். சேஃப்டி காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அந்த நம்ம வேலை செய்யற இடத்த வந்து மேசையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், ஒழுங்காகவும் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பணியானங்க, அதை நம்புறோம். ஆபத்து இல்ல விபத்துகள் உடனே வந்து பாஸ் கிட்டயோ இல்ல நம்ம சூப்பர்வைசர் கிட்டயோ கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். மேலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை கவனமாக உணர்ந்து செயல்பட வேண்டும். என்ன நம்ம பக்கத்துல இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது வந்து கண்டிப்பாக எப்பயுமே நம்ம வந்து கவனத்துல வச்சிருக்கணும். ரொம்ப பேர் இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்கும் பாருங்க, ஏபிசின்னு இருக்கும், அது வந்து ஷார்ட்கட்டா ஏல இருந்து டக்குன்னு சில ஜம்ப் பண்ண பார்ப்பாங்க, லீஃப் ஃப்ராக் சொல்லுவாங்க, அதை வந்து தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருள்கள் இருக்குல்ல, ஹெவியான பொருள்களை வந்து தூக்குறது, அதுக்கு வந்து சரியான முறைகள் இருக்கு, எப்படி தூக்கணும்னு அதை வந்து நம்ம கொஞ்சம் கத்துக்க வேண்டியது இருக்கு. இது வேணாலும் நடக்கலாம் பாருங்களேன். அப்ப எப்பயுமே ஆபத்து அவசரத்துக்கு நம்ம எப்பயுமே தயாராக இருக்க வேண்டும். இன்னொன்னு முக்கியமா இதுல சொல்லப்பட்டது, பிறரின் பாதுகாப்பையும் முக்கியமாக எடுத்துக்கணும். ஈரமான தரை, தளர்ந்த கம்பிகள், நடைபாதைகள், இதெல்லாம் காரணமாக வலுக்கி விடுதல், தடுமாறி விடுதல் எல்லாம் ரொம்ப கேசஸ் நம்ம எப்பயுமே இதை பாக்குறோம். தவறான நாற்காலிகள் இல்ல இந்த மேசை எல்லாம் அடுக்கிறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து முதுகு மற்றும் கழுத்து வெளியெல்லாம் ஏற்படும். இதுல பல பல கேசஸ் எல்லாம் நம்ம கண்டிருக்கோம். மின்சார சாக்கெட்கள், அப்புறம் சேதமான கம்பிகள், இதெல்லாம் ஆபத்துக்கு ஏற்படலாம். கூட்டு பொறுப்பு, இது கொலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒர்க்கர்ஸும் சரி எம்ப்ளாயர்ஸும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் இதெல்லாம் பெஸ்டான ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம கொடுக்கும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம் இன்னல் மணி. இப்போ 7:30 ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம். நாங்க இருக்கிற இடம் தெரியாம பாத்துக்கோப்பா அப்படின்ற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: ஹலோ வணக்கம், சுபாஷினி.
1: சுபா, எங்க இருந்து பேசுறீங்க? இப்போ அவர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, வராரு, யாருக்கும் தெரியக்கூடாது?
2: தெரியக்கூடாது,
1: சொல்ல மாட்டாரா? என்ன
2: என்ன
1: செய்யறாருன்றது தன்னுடைய மனைவிக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சா போதும், வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம். அந்த ஈர்ப்பு அப்படின்னு ஆப்போசிட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க தான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன
2: குடும்பம்
1: நல்லா போகுதுல, அது போதும். இவர் சொல்றான்னு ஓரா பத்துக்கு பத்துன்னு பண்ணு,
3: நல்லது சொன்னா அப்படி இருக்கு உங்களுக்கு.
1: நல்லது இல்ல ரூபா, நீங்க தள்ளி இருக்கு இவர்கிட்ட இருந்து. அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. நன்றி ரூபாஷினி.

0: தடை இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியதான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாம். அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps eTuition. தொடர்புக்கு 0309-7-29-19.
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
4: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
4: சரியா,
3: போயிட்டு வரேன்
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
4: எல்லாம் என் நேரம் தான்.
3: என்னையா?
4: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
3: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
4: இப்படிக்கு
3: மின்னல் FM
1: போக்குவரத்து தகவல்.
2: வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை தஞ்சோங் மாலிமிலிருந்து பேராங் செல்லக்கூடிய பாதை 398.1 கிலோமீட்டர்ல விபத்து ஒன்று பதிவாகி இருந்தது. போக்குவரத்து இப்போது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருக்கின்றது. இன்னமும் அந்த இடதுபுற சாலை மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வழியில் ஏற்பட்டிருக்கிற விபத்து.
5: அடுத்து ரவாங்கிலிருந்து சுங்கைபுலோ செல்லக்கூடிய பாதையில் 447.2 கிலோமீட்டர்ல ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கனால அங்கு சற்று நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு.
2: கனரக வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கிறது. சுங்காய் புலோல இருந்து கொதாரமன்சரா வரக்கூடிய பாதை, அதனால வாகனங்கள் அந்த பகுதியில் ரொம்பவே மெதுவாக நகர்ந்து
5: கொண்டிருக்கின்றன. பாதையில் ஒரு கனரக வாகனம் ஒன்று பழுதா இருக்குங்க, அதனால அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
2: சிம்பாங் ரங்காம்ல இருந்து சிடனா செல்லக்கூடிய பாதையில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: யோகிபி நட்சத்ரா இவங்க பாடின பாடல் தான் அது, கலு புதிக்ஸ் அப்படின்றவரை பத்தி தான் இப்போ நாங்க வந்து உங்ககிட்ட பேச போறோம். ஒருவேளை இவரை பற்றி நீங்க கடந்து வந்திருந்தீங்கன்னா எந்த மாதிரி அளவுக்கு புத்தாக்க திறன் கொண்டவர் அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க. இவரே
2: 17 வயது உள்ள ஒரு சிறுவன் தான். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பொதுவாவே 21 பதிவுகள் தான் அவரோட இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஒரே இடத்துல நின்னுகிட்டு வித்தியாசமான சில விஷயம் பண்ணிருக்காரு. 21 போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மில்லியன் கணக்குல இவருக்கு பின் தொடர்பவர்கள் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு.
1: நேற்று இரவு படி பாத்தீங்கன்னா 3.4 மில்லியன் பின் தொடர்பாளர்கள் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க.
2: ஆமா,
1: இன்றைக்கு காலையில அது 3.6 மில்லியனாக மாறி இருக்கு. ஒவ்வொரு போஸ்டுக்கும் மோகன் 4-5 மில்லியன் லைக்ஸ் வாங்கி அசத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தினா, பழைய காலணிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் வந்து ஆடையாக வடிவமைக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு ரப்பர்ல தான் ஒரு காலணி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த அவருடைய உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடையும் சரி அணிகலன்களும் சரி அது எல்லாத்தையுமே வந்து அந்த ரப்பர்லே பண்ணி அதை தான் வந்து அணிகிறாரு. இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி 21 வகையான உடைகளை வந்து அவர் வந்து அணிஞ்சிருக்காரு. எல்லாமே மறுசுழற்சி செய்யப்பட்டவை தான். இதுல என்னன்னா, இவரை தேடி பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. இவர் அசரமே இல்ல மோகன், இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரபல பிராண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. யாருடைய மெசேஜுக்கும் தம்பி ரிப்ளை பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்காரு.
2: மில்லியன் கணக்குல பின் தொடர்புகள் வச்சிருக்காரு. எங்கயா சாமி, யார் சாமி, நீங்க உலகமே பாத்துட்டு இருக்கு. ஆனா இவரை பிடிக்க முடியல, ஒரே இவர் தான் நினைக்கிறேன் எடுக்கிற இடம் தெரியாம வாழணும்னு நினைக்கிறாரு போல.
1: தெரியல, இத்தோப்பியா இவருடைய சொந்த ஊரு. இப்ப என்னன்னா, சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அதனாலதான் அவர் வந்து உங்களுடைய மெசேஜ் எல்லாம் பாக்கல அப்படின்னு இன்ஸ்டாகிராம் கே ரிப்ளை பண்ணிருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருக்க கூடும், இல்லைன்னா எந்த அளவுக்கு எப்படி யோசிச்சு அவர் வந்து அந்த ஆடையெல்லாம் உடுத்துறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா எது எப்படியோங்க, உலகத்துல இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்கள்லாம் இப்ப கலு புட்டிக்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாலும், நம்ம கலு புட்டிக்கு எப்படி பாக்குறாருன்னா, நான் தனியா பாத்துக்கிறேன் என் வேலையை, என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு அவர் ஒரு தனி வழியில போயிட்டு இருக்காரு.
2: நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கமா இருந்தீங்கன்னா கலு புத்தக அப்படின்னு வந்து நீங்க தேடி பாருங்க, கண்டிப்பா அவருடைய காணொலி எல்லாம் இருக்கும். 21 காணொலி மட்டும் தான் இருக்கு. யாரோ எப்படி எப்படியோ உழைச்சி அத்தனை காணொலி பதிவிடுறாங்க, அப்பயும் மில்லியன் கணக்கு தொடப்படல. ஆனா 21 மட்டும் பதிவு செஞ்சு ஒரு தொட்டிருக்காருன்னு பெரிய விஷயம் தான்.
1: யாரையா நீங்க, அன்னைக்கு பாய்ஸ் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, போம் போம் அப்படின்னு, அதுல மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை தான் வச்சு அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்து ஒரு பாடல் எதை எடுத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல இந்த பதிவுகள்.
2: அதாவது பாருங்க சார், இப்போ நீங்க அழைக்கலாங்க மோகன் தெய்வீகன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். என்ன கேள்வி யார்கிட்ட கேட்க போறீங்க,
1: வாங்க ரெண்டு பேரும் காத்துட்டே இருக்கோம், பேசுவோம்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

0: கப்பல் ஃப்ரெண்ட்லி அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் மணி போய் 7:56. வணக்கம், இன்னல் கேட்டு இருக்கீங்க.
1: ஆமா, விடுமுறை எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிற இந்த சூழல் இருக்கு இல்லையா, அது குறிப்பா அந்த திங்கட்கிழமை. என்னதான் நம்ம வேலைக்கு போனாலும் மனசு முழுக்க இந்த விடுமுறை எப்படி ஓடுது, என்னெல்லாம் நம்ம செஞ்சோம், எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம்ன்ற யோசனை கண்டிப்பா இருக்கும்.
0: சரிங்க, 8 மணிக்கு பிறகு இன்றைக்கு வந்து நம்ம நந்தினி பழனிசாமி அப்படின்றவங்கள்ட்ட பேச போறோம். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசாவுக்கு ஒரு பயிற்சிக்கு போனாங்க. இந்த காணொளிகளை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். நந்தினி ஏன் நாசாவுக்கு போனாங்க, என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ஏன் அங்கிருந்து திரும்பி வந்திருக்காங்க, என்னெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விவரங்களை தான் நம்ம 8 மணிக்கு மேல நந்தினி கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம்.
1: அதனால தொடர்ந்து மின்னலோட இணைந்திருக்க மரவாதிகள், பல கதைகள் அவங்க கிட்ட இருக்கிறது கேட்கறதுக்கு அவங்களும் சொல்ல ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கு.
0: நாசா பற்றி நிறைய பேர் இப்ப அவங்க ஏதாவது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இங்க இருந்து ஆராய்ச்சி பண்றவங்களா இருக்காங்க.
1: ஆமா,
0: ஆக உங்களுடைய கனவுகள் அந்த இடத்துக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா நீங்க நந்தினி சொல்ற கதையெல்லாம் கேட்க காத்துருங்க.
1: 8 மணிக்கு பிறகு பேசலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் 16வது பொது தேர்தலில் பரிசா நேஷனல் பிஎன் தனித்து போட்டியிடும் என அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்துள்ளார். தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின்னரே அரசியல் ஒத்துழைப்பு குறித்து இறுதி முடிவு எடுப்போம் என்றார் அவர். பிஎன் உறுப்பு கட்சிகளிடம் பெற்ற தகவலின் அடிப்படையில் தாம் அந்த கருத்தை வெளியிட்டதாக அவர் கூறினார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோ அதன் நிர்வாக செலவுகளை சீரமைப்பதன் மூலம் 20 மில்லியன் ரிங்கிட் வரையிலான சேமிப்பை இலக்காக கொண்டுள்ளது. சமூக கூட்டங்களை கட்டுப்படுத்துதல், புதிய சொத்துக்கள் வாங்குவதை நிறுத்துதல், வெளிநாடுகளுக்கு செல்லும் பேராளர் குழுக்களை குறைத்தல் ஆகியவற்றின் வழி அந்த இலக்கை அடைய முடியும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். நாட்டில் கடந்த ஜனவரி முதல் வெப்பவாதத்தால் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதை சுகாதார அமைச்சு KKM உறுதிப்படுத்தியுள்ளது. வாகனத்தில் தனித்து விடப்பட்ட 2 வயது குழந்தையும் நெடுந்தூர ஓட்டப்போட்டியில் பங்கேற்ற 42 வயது ஆடவரும் அவர்களாவர். அதீத வெப்பம் தொடர்பான நோய்களால் இதுவரை 56 நேர்வுகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கவிருக்கின்றது. இந்திய நேரப்படி காலை மணி 11 முதல் முன்னிலை நிலவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியை கைப்பற்றும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடந்த 23ஆம் நாள் நடைபெற்ற 17வது சட்டமன்ற தேர்தலில் 85 விழுக்காட்டினர் வாக்களித்தனர். ஐக்கிய அரபு சிற்றரசு UAE-யின் எரிசக்தி நிறுவனம் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் ADNOC 5 ஆண்டுக்கான முதலீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. மூலதன திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026 முதல் 2028 வரை சுமார் 54.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள திட்டங்களை மேற்கொள்வதன் மூலம் முதலீட்டு திட்டத்தை விரைவுபடுத்த உள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. தோமஸ் கின்ன பூப்பந்து போட்டி. டென்மார்க் ஓன்ஸில் நடைபெற்ற தோமஸ் கின்ன இறுதியாட்டத்தில் சீனா பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஐரோப்பிய அணியான பிரான்சை 3-1 புள்ளி கணக்கில் அது வீழ்த்தியது. அந்த வெற்றியைத் தொடர்ந்து பட்டத்தை முதன்முறையாக வெல்ல இலக்கு கொண்டிருந்த பிரான்சின் திட்டம் காணல் நீரானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.